அதுதானே தேன் கிண்ணம். தேன் கிண்ணம் என்றால் என்ன? தேன் கொண்ட பாத்திரம் தேன் கிண்ணம். ஆம், அப்படியாக அந்த தேனை பருகுவதைப் போல காதல் தேனாக பாயும் பாடல் இது. இப்பொழுது பாடலை கேட்கலாம். போத்திருக்கும் வெளியெடுத்து மாலை தொடுக்கவா,

கவா பொன்னகையில் செண்டமைத்து கையில் கொடுக்கவா பூத்திருக்கும் வெளியெடுத்து மாலை தொடுக்கவா.

0: ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1965 ஆம் ஆண்டு வெளியாகி அவ்வளவு தூரத்திற்கு பிரபலமாகாத திரைப்படம் கல்யாண மண்டபம். ஆனால் இந்த பாடலோ அவ்வளவு பிரபலம். திரைப்படம் பிரபலமாகாவிட்டாலும் பாடல் பட்டி தொட்டியெங்கும் ஒலித்த பாடல், முழங்கிய பாடல். பி பி ஸ்ரீநிவாசம், பி சுஷிலாவும் பாடிய அந்த பாடல் காட்சியில் கலை நிலவு ரவிச்சந்திரனும் மாலதி என்ற நடிகையும் தோன்றி நடித்திருப்பார்கள். பாடலை எழுதியவர் அதிகம் பாடல்கள் புனையாத தர்மராசன். பாடலுக்கு இசையமைத்தவர் ஆர் பார்த்தசாரதி. ஆர் பார்த்தசாரதி இசையமைத்த வேறு சில திரைப்படங்களை உங்களுக்கு ஏற்கனவே கூறியிருக்கின்றேன். என்ன, ஞாபகம் இருக்கின்றதா? ஆம், கல்யாண ஊர்வலம், நாகேஷ், கே ஆர் விஜயா, மணிமாலா நடித்த திரைப்படம் கல்யாண ஊர்வலம் 70ல் வெளியானது. அதன் இசையமைப்பாளர் ஆர் பார்த்தசாரதி தான். அதே போல அவன் பித்தனா 66ல் வெளியான திரைப்படம், எஸ் எஸ் ராஜேந்திரனும் அவருடைய மனைவியான விஜயகுமாரியும் நடித்த திரைப்படம் அவன் பித்தனா, அதன் இசையமைப்பாளரும் ஆர் பார்த்தசாரதி. அந்த திரைப்படங்களில் எல்லாம் அருமையான பாடல்கள் இருக்கின்றன. தவிர மேலும் சில திரைப்படங்களுக்கும் இசையமைத்திருக்கின்றார் ஆர் பார்த்தசாரதி. என்ன நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியிலும் அருமையான பல பாடல்களை உங்களுக்கு வழங்கியதோடு அல்லாமல் அவை சார்ந்த தகவல்கள், செய்திகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்கியதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் நான். இன்று ஒலித்த பாடல்களும் செய்திகளும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நான் உறுதியாக நம்புகின்றேன். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில், இந்த மாபெரும் நிகழ்ச்சியை, அருமையான இந்த சினிமா நிகழ்ச்சியை, பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் நிகழ்ச்சியை, சினிமா ரசிகர்களுக்காக, குறிப்பாக பழைய சினிமா, தமிழ் சினிமா ரசிகர்களுக்காக வழங்கும் சந்தர்ப்பத்தை வழங்கிக் கொண்டிருக்கும் திரு விசு செல்வராஜா அவர்களுக்கும் இதயபூர்வமான நன்றிகளும் வாழ்த்துக்களும். பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்லதொரு பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு மீண்டும் மேலும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பரப்பினூடாக மீண்டும் சந்தித்துக் கொள்ளும் வரை, தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடை பெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே.
1: வணக்கம் நேர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். அடுத்து வரும் நிகழ்வு இசை சாரல்.

இசை சாரல் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்புறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். வானலையில் உங்களுடன் அன்புடன் மு ராஜன். இசைச்சாரல் நிகழ்வில் முதலில் வருவது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக SB பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடலை கேட்கவிருக்கின்றீர்கள். இன்றைய நட்சத்திரம் SB பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல் வாழ்வே மாயம் திரைக்காக இடம்பெறுகின்றது. இதோ பாடலை கேளுங்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். ஐடிஆர் பிரான்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் இசை சாரல் நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வருகின்ற பாடல் சிம்லா ஸ்பெஷல் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல். இதோ பாடலை கேளுங்கள்.
1: 1

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியில் SP பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து வருகின்ற பாடல் முத்து திரைப்படத்தில் இருந்து வருகிறது. பாடலை கேளுங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலியின் இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலியின் இசை சாரல் நிகழ்ச்சியில் இன்றைய நட்சத்திரம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நட்சத்திரமாக எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடலை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வருகின்ற பாடல் பகல் நிலவு திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். பாடலை பாடியவர் இன்றைய நட்சத்திரம் எஸ் பி பாலசுப்ரமணியம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் வழங்கும் இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியில் SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். SP பாலசுப்ரமணியம் பாடி அடுத்து வருகின்ற பாடல் பாட்ஷா திரைப்படத்தில் இடம்பெற்ற ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் என்கின்ற பாடல். பாடலை கேளுங்கள்.

இசை சாரல் நிகழ்வில் ஒலித்தது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக ஒலித்தவர் எஸ்பி பாலசுப்ரமணியம். அடுத்து வருவது அன்றும் இன்றும். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் வழங்கும் இசை சாரல் நிகழ்ச்சியில் அடுத்து வருவது அன்றும் இன்றும். அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில் இசைஞானி இளையராஜா அவர்கள் அன்று பாடிய பாடல். இதய கோயில் திரைப்படத்திற்காக இசைஞானி இளையராஜா பாடிய இதயம் ஒரு கோயில்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் வழங்கும் அன்றும் இன்றும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வருகின்ற இன்று பாடிய பாடல் இசைஞான் இளையராஜா அவர்கள் மாரி திரைப்படத்துக்காக பாடிய பாடல் இதோ.

சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் வழங்கும் அன்றும் இன்றும். அடுத்து வருகின்ற அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில் அடுத்து வருகின்ற பாடல் SP பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பொட்டு வைத்த முகமோ. இதோ பாடலை கேளுங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை சாரல் நிகழ்ச்சி. இசை சாரல் நிகழ்ச்சியில் அடுத்து வருவது சில திரை இசை பாடல்கள். இதோ திரை இசை பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

நீங்கள் கேட்டது இசை சாரல் நிகழ்ச்சி. மீண்டும் இது போன்றதொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பின் மு. ராஜலிங்கம். வணக்கம் நேயர்களே.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி. பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் அடுத்து வரும் ஒரு மணித்தியாலத்திற்கு நேயர்களை நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப்போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இந்த நிகழ்ச்சியில் வளமையே போல உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருப்பீர்கள் என்று உறுதியாக நம்பிக்கொண்டு நலமாக இருக்க வேண்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நான் நுழைந்து கொள்கின்றேன். நேயர்களே, இன்றும் உங்களுக்காக அருமையான பாடல்கள், புகழ்பூத்த பாடல்கள், என்றோ கேட்ட பாடல்கள் எல்லாம் ஒலிக்கப் போகின்றன நிறைந்த தகவல்களுடன். நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் முதல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சித்தி. 1966 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படமான சித்தி. ஆம், அந்த ஆண்டு வெளியாகி வெற்றி பெற்றது. சிறந்ததொரு குடும்ப கதை சித்திரம். திரைப்படத்தின் இயக்குனர் திலகம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன். இந்த பாடலை பி பி ஸ்ரீனிவாசம், எல் ஆர் ஈஸ்வரியும் பாடியிருக்கின்றார்கள். கண்ணதாசன் எழுதிய பாடல். இந்த திரைப்படத்திலே நாட்டிய பேரொளி பத்மினி சித்தியாக நடிக்க அவருக்கு காதலராக ஒரு சில காட்சிகளில் மாத்திரம் காதல் மன்னன் ஜெமினி கணேசன் நடிக்க, பத்மினியின் கணவராக நடிகவள் எம் ஆர் ராதா, அதாவது எம் ஆர் ராதாவின் 2ம் தாரமாக வாழ்க்கைப்படுகிறார் பத்மினி. பத்மினியின் தம்பியாக முத்துராமன், முத்துராமனுக்கு ஜோடியாக விஜய நிர்மலா மற்றும் சுந்தரிபாய், குலதெய்வம் ராஜகோபால் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் சித்தி திரைப்படத்தில். ஆமாம், இந்த திரைப்படம் ஒரு வெற்றி சித்திரமாக அமைந்தது. அதன் பின்னர் 67 ஹிந்தியில் அவுராட் என்ற பெயரில் வெளியான பொழுது, தமிழில் பத்மினி ஏற்ற பாத்திரத்தை ஹிந்தியிலும் பத்மினி பல ஹிந்தி திரைப்படங்களில் அசத்தி இருக்கின்றார். அதுவும் அங்கே கவர்ச்சி எல்லாம் காட்டி நடித்திருப்பார். நீங்கள் ஹிந்தி திரைப்படங்களை பார்த்தால் புரியும். மேரே நாம் யோக்கர் என்றொரு திரைப்படம், ராஜ்கபூரின் சொந்த திரைப்படம், ராஜ்கபூர் ஹீரோ, வண்ண திரைப்படம், ஈஸ்மன் கலர் திரைப்படம். அதிலே பத்மினி 70ம் ஆண்டு வெளியான திரைப்படம், அதிலே பத்மினி கவர்ச்சி எல்லாம் காட்டி நடித்திருப்பார். தமிழ் படங்களில் முற்றுமுழுதாக மாறுபட்ட பாத்திரங்களில் தான் நடித்திருப்பார். யாருமே நம்ப மாட்டார்கள் ஹிந்தி திரையுலகில் அப்படியெல்லாம் நடித்திருப்பார் என்று. அந்த ஹிந்தி திரைப்படத்தில் பத்மினி பிரான், ராஜேஷ் கண்ணா பத்மினியின் தம்பியாக நடித்தார். இங்கே முத்துராமன் தமிழில், அங்கே ராஜேஷ் கண்ணா தம்பியாக நடித்தார். அந்த ஹிந்தி திரைப்படத்தின் இசையமைப்பாளர் ரவி. பத்மினியின் காதலராக அந்த திரைப்படத்தில் நடித்தவர் ஃபெரோஸ் கான். இந்த பெயர்கள் உங்களில் பலருக்கும் புதிய பெயர்களாக இருக்கலாம், ஒரு சில பெயர்கள் அறிந்ததாக இருக்கலாம். இருந்தாலும் அறியாதவை எல்லாவற்றையும் அறிய வேண்டும் தானே? ஆம், மலையாளத்தில் 71 வெளியானது இதே கதை, அச்சண்டே பாரியா என்ற பெயரில். அச்சண்டே பாரியா, அங்கே அச்சன் என்றது தந்தையே, மலையாளத்தில் அச்சன். பாரியா என்றால் மனைவி. அச்சண்டே பாரியா 71 வெளியானது. தமிழில் ஹிந்தியில் பத்மினி ஏற்ற பாத்திரத்தை மலையாளத்தில் பத்மினி ஏற்று நடிக்கவில்லை. அவரின் கூட பிறந்த சகோதரியான ராகினி அதிலே சித்தியாக நடித்தார். மற்றும் அடூர் பாசி இணைந்து நடிக்க, திரைப்படத்தின் இசையமைப்பாளர் வி தட்சிணாமூர்த்தி, தமிழிலும் இசையமைத்தவர் வி தட்சிணாமூர்த்தி. தெலுங்கில் 67 பின்னி என்ற பெயரில் வெளியான பொழுது, அதிலே சோபன் பாபு, விஜய நிர்மலா, சத்யநாராயணா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் தெலுங்கு திரைப்படத்தில். அப்படியாக சித்தி திரைப்படம் மாபெரும் வெற்றி திரைப்படம். பி பி ஸ்ரீனிவாஸ் எல் ஆர் ஈஸ்வரி பாடிய இந்த பாடல் காட்சியில் முத்துராமனும் விஜய நிர்மலாவும். விஜய நிர்மலா தமிழை விட தெலுங்கில் நிறைய திரைப்படங்களில் கதாநாயகியாக நடித்தவர். எத்தனையோ திரைப்படங்களை இயக்கி சாதனை படைத்தவர் விஜய நிர்மலா. தெலுங்கு திரைப்பட சூப்பர் ஸ்டாராக இருந்த கிருஷ்ணாவின் மனைவிதான் விஜய நிர்மலா.
சரி, பாடலை கேட்கலாம். சித்திய திரைப்படத்தில் பி பி ஸ்ரீனிவாஸ், எல் ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல், அருமையான பாடல். இது சந்தோஷமாகவும் இருக்கின்றது, துக்கமாகவும் இருக்கின்றது, சோக பாடலும் இருக்கின்றது. இது இன்பமாக ஒலிக்கக்கூடிய பாடல். சந்திப்போமா என்று சந்திப்போமா, தனிமையில் நம்மை பற்றி சிந்திப்போமா, தனிமையில் நம்மை

தனிமையில் நம்மை பற்றி சிந்திப்போமா? மயக்கத்தில் உலகை சுற்றுவோமா? மணவறையில் கைப்பற்றுவோமா? மயக்கத்தில்

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 66 வழியான கருப்பு வெள்ளை திரைப்படமான சித்தி. கண்ணதாசன் எழுதிய பாடலை பி பி ஸ்ரீநிவாசன் எல் ஹரீஸ்வரியும் பாடியிருந்தார்கள். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். மறக்க முடியுமா நிகழ்ச்சி? ஆம், சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளை இது. பழைய திரைப்படங்கள், பழைய தமிழ் திரைப்படங்கள், அவை சார்ந்த விடயங்கள், அந்த திரைப்படங்களில் இடம்பெற்ற இனிமையான பாடல்கள் அனைத்தையும் தொகுத்து தரும் அற்புத நிகழ்ச்சி தான் மறக்க முடியுமா. நிகழ்ச்சிக்காக நாம் தரும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வாழ்க்கை வாழ்வதற்கே. நிச்சயமாக வாழ்க்கை என்றால் அது வாழ்வதற்குத்தான். அதிலே வரக்கூடிய அத்தனை தங்கு தடைகளையும் தாண்டி எதிர்நீச்சல் போட்டு நம்முடைய வெற்றி இலக்கை தொடுவதே நம் நோக்கமாக இருக்க வேண்டும். வாழ்க்கை வாழ்வதற்கே 64 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் இது. காதல் மன்னன் ஜெமினி கணேசன், அபிநய சரஸ்வதி, கன்னடத்து பைங்கிளி பி சரோஜா தேவி, கன்னட நடிகை எம் வி ராஜம்மா, டி எஸ் முத்தையா, சாரதா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் இந்த திரைப்படத்தில். ஆம், பழைய தமிழ் திரைப்படங்களில் கதாநாயக நடிகர் நடிகரின் நடிகர்களின் தாயாராக நடித்தவர்கள் என்று நாம் நினைத்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக எம் வி ராஜம்மாவை மறக்கவே முடியாது. அதேபோல பண்டரிபாயை மறக்கவே முடியாது. பி கண்ணாம்பாவை மறக்கவே முடியாது. எஸ் என் லக்ஷ்மியையும் மறக்க முடியாது, இல்லையா? சரோஜா தேவி முதலில் கன்னட மொழியில் 1955 ஹொன்னப்ப பாகவதர் என்ற நடிகர் ஹீரோவாக நடிக்க மகாகவி காளிதாசு என்ற திரைப்படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானார். 1955 தமிழில் சில திரைப்படங்களில் அவர் நடனமாடியிருந்தாலும் துணை நடிகையாக முதல் முதலில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக அவர் நடிக்கத் தொடங்கியது நாடோடி மன்னன் அல்ல திருடாதே. பின்பு எம்ஜிஆருக்கு காலில் அடிபட்டு அதனால் அவர் நடிக்காமல் சில மாதங்கள் இருந்த காரணத்தினால் அந்த திரைப்படம் படப்பிடிப்பு நடைபெறாமல் தள்ளி போடப்பட்டது. அந்த இடைவெளிக்குள் தான் நாடோடி மன்னன் திரைப்படத்திலும் சரோஜா தேவி எம்ஜிஆருக்கு ஜோடியாக பின்பாதியில் நடிப்பதற்கு ஒப்பந்தமாகி, அதாவது அந்த திரைப்படம் கேவா கலர், பின்பாதி கேவா கலர், அந்த கேவா கலர் தொடங்கும் பொழுது சரோஜா தேவியை காட்டத் தொடங்கி விடுவார்கள். அதன் முன்னர் கருப்பு வெள்ளை, அதிலே பின்பு நடிக்கத் தொடங்கி எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடிக்கத் தொடங்கி இருந்தார். அந்த திரைப்படம் முதலில் நடிக்கத் தொடங்கியது திருடாதே, ஆனால் முதலில் வெளியானது நாடோடி மன்னன். சரி, வாழ்க்கை வாழ்வதற்கு திரைப்படத்தை பார்ப்போம். பி பி ஸ்ரீநிவாஸ், பி சுஷீலா. இந்த திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் முரசொலி மாறன். வாழ்க்கை வாழ்வதற்கு திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் முரசொலி மாறன், கண்ணதாசனின், அதாவது மன்னிக்க வேண்டும், கருணாநிதியின் மருமகன். மெல்லிசை மன்னர்களின் இசையமைப்பு. கண்ணதாசன் எழுதிய பாடல் வாழ்க்கை வாழ்வதற்கு திரைப்படத்தின் இயக்குநர்கள் கிருஷ்ணன் மற்றும் பஞ்சு. பாடல் காட்சியில் ஜெமினி கணேசன், சரோஜா தேவி. இந்த திரைப்படம் மாத்திரமல்ல பல திரைப்படங்களில் ஜெமினியும் சரோஜா தேவியும் ஜோடியாக நடித்திருக்கின்றார்கள் என்றோ கேட்ட பாடல் இப்பொழுது உங்களுக்காக. நான் பாடிய பாடல் மன்னவன் கேட்டான் படையுடனே வந்தான், என் வாடிய நெஞ்சை மன்னன் அறிந்தான் மலருடனே வந்தான். வாடிய நெஞ்சை மன்னன் அறிந்தான் மலருடனே வந்தான்.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வாழ்க்கை வாழ்வதற்கே. 64 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். பி சுசீலாவும் பி பி ஸ்ரீநிவாசன் பாடிய பாடல் அது. கண்ணதாசன் எழுதிய பாடல். பாடலுக்கு இசையமைத்தோர் மெல்லிசை மன்னர்கள், எம் எஸ் விஸ்வநாதன், டி கே ராமமூர்த்தி. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூற மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியிலும் மக்கள் மனம் கவர்ந்த அருமையான பாடல்கள் நிறைந்த தகவல்களுடன் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. ஆம், கவிஞர் காமு ஷெரீப் அந்த காலங்களில் விரல் விட்டு எண்ணக்கூடிய பாடல்கள் என்று சொல்ல முடியாவிட்டாலும் அதை தாண்டியும் சற்று அதிகமாக பல பாடல்களை இயற்றிய ஒரு பெருங்கவிஞர்தான் காமு ஷெரீப். அவர் எழுதிய அருமையான பாடல்களில், அருமையான காதல் பாடல்களில் ஒன்றுதான் இது. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மக்களை பெற்ற மகராசி. 57 ஆண்டு வெளியான இந்த கருப்பு வெள்ளை திரைப்படத்தின் இயக்குனர் கே சோமு. கே சோமு அவர்கள் சிவாஜியை வைத்து பல திரைப்படங்களை இயக்கிய ஒரு பெரும் இயக்குனர் என்றுதான் கூற வேண்டும். ஆமாம், இந்த திரைப்படத்தை தயாரித்தோர் நடிகர் வி கே ராமசாமியும் அவருடன் இணைந்து இறையருட்செல்வர் ஏ பி நாகராஜனும் இருவரும் இணைந்து பல திரைப்படங்களை அந்த காலங்களில் தயாரித்தவர்கள். அதிலே ஒரு திரைப்படம்தான் இது. ஆனால் இந்த திரைப்படத்தை ஏ பி நாகராஜன் இயக்கவில்லை. பாடலை பாடிய குரர்கள் பி பி ஸ்ரீநிவாசுடன் இணைந்து சரோஜினி என்ற பாடகி. ஒரு சில பாடல்களை அந்த காலங்களில் பாடியிருக்கின்றார் சரோஜினி என்ற பாடகி. பி பி ஸ்ரீநிவாசுடன் இணைந்து இந்த பாடலை பாடியிருக்கின்றார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், அவருக்கு ஜோடியாக பி பானுமதி, சிவாஜியின் தங்கியாக எம் என் ராஜம் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். எம் என் ராஜத்தின் ஜோடியாக எம் என் நம்பியார் மற்றும் பி கண்ணாம்பா, வி கே ராமசாமி, கே சாரங்கபாணி, சி டி ராஜகாந்தம் என பலரும் நடித்த மக்களை பெற்ற மகராசி ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. வித்தியாசமான ஒரு தமிழ் பேசும் நடிகராக இதில் நடித்திருப்பார் நடிகர் திலகம். கொங்கு நாட்டு தமிழ் என்று சொல்வார்கள். படத்தை பார்த்தால் உங்களுக்கே புரியும். இந்த பாடல் காட்சியில் எம் என் நம்பியாரும் எம் என் ராஜமும். எம்ஜிஆர் திரைப்படங்களில், எத்தனையோ திரைப்படங்களில் எம்ஜிஆரின் ஆஸ்தான வில்லனாக நடித்த எம் என் நம்பியார் ஒரு ஐயப்பன் பக்தர் என்பது எல்லோரும் அறிந்த விடயம். திரைக்கு பின்னால் அவர் ஒரு நல்ல ஒரு குணவான், அன்பானவர், பண்பானவர், நற்பழக்கம் கொண்டவர். திரைப்படங்களில் தான், திரையில் தான் வில்லனாக தோன்றுவார். இவரின் முதல் திரைப்படம் 1935 வெளியான பக்த ராமதாஸ். அதிலே நகைச்சுவை நடிகராகத்தான் நடித்தார் பக்த ராமதாஸ். குழந்தைகள் நடித்த திரைப்படம் தான் பிரதானமாக. 35 நடிக்க தொடங்கியிருந்தார். எம் என் ராஜம் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்களின் நாடக குழுவில் தொடங்கி பின்பு கலைவாணர் அவர்களின் பைத்தியக்காரன், நல்ல தம்பி போன்ற திரைப்படங்களில் எல்லாம் சிறிய சிறிய வேடங்களில் நடித்தார். எம் என் ராஜத்தை பிரபலமாக்கிய திரைப்படம் 54 வழியான இரத்த கண்ணீர். கன்னட மொழியில் இந்த மக்களை பெற்ற மகராசி திரைப்படம் அண்ணா தங்கி என்ற பெயரில் வெளியானது. அதிலே பி ஜெயம்மா, சரோஜாதேவி, வித்யாவதி, யார் வித்யாவதி, ஜெயலலிதாவின் சித்தி, அதாவது ஜெயலலிதாவின் தாயான சந்தியாவின் தங்கை வித்யாவதி, ராஜ்குமார் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் அந்த கன்னட திரைப்படத்தில். அந்த கன்னட திரைப்படத்தின் இசையமைப்பாளர் ஜி கே வெங்கடேஷ்.
ஆம், இந்த திரைப்படத்திலே மக்களை பெற்ற மகராசி திரைப்படத்திலே பொதுவாக வில்லனாக நடிக்கக்கூடிய எம் என் நம்பியார் ஒரு நல்லவராக நடித்திருப்பார். இங்கே இந்த காட்சி எப்படி என்றால், இரண்டு வீட்டுக்காரரும் பகை, ஆனால் இருவரும் காதல் கொள்கிறார்கள். அந்த நேரத்தில் இந்த பாடல் மக்களை பெற்ற மகராசி பி பி ஸ்ரீனிவாசுடன் சரோஜினி. காமு ஷெரீப் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் திரைசத்திலகம் கே வி மகாதேவன். பாடல் காட்சியில் எம் என் நம்பியார், எம் என் ராஜம். நடிகை எம் என் ராஜம் காலம் சென்ற பிரபல பாடகர் ஏ எல் ராகவனின் மனைவி. இப்பொழுது பாடலை கேட்கலாமா? Mm-hmm.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1957 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படமான மக்களை பெற்ற மகாராசி. பாடலை பாடிய குரல்கள் பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் சரோஜினி. பாடல் எழுதியவர் பழம்பெரும் கவிஞர் காமு ஷெரீப். பாடலுக்கு இசையமைத்தவர் திரை சத்திலகம் கே வி மகாதேவன். சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக நேயர்களே உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் ஜொலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூற மறக்க முடியுமா? அருமையான பாடல்கள் நிறைந்த தகவல்கள் என அனைத்தையும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம், புரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சிக்காக நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் போலீஸ்காரன் மகள். முதலில் நாடகமாக மேடையேறியது பழம்பெரும் நடிகர் எஸ் வி சகஸ்ரநாமம் அவர்களின் நாடகம். அந்த காலங்களில் எல்லாம் பல நடிகர்கள் சொந்தமாக நாடக குழு வைத்து நடத்தி கொண்டிருந்தார்கள். எஸ் வி சகஸ்ரநாமமும் அப்படித்தான், சொந்தமாக நாடக குழு வைத்து நடத்தியவர். அதிலே பலரும் அந்த காலத்து நடிக நடிகையர் பலரும் நடித்திருக்கின்றார்கள் அந்த மேடை நாடகங்களில். அப்படியாக அவருடைய மேடை நாடகம்தான் போலீஸ்காரன் மகள். பின்பு திரைப்படமானது. திரைப்படத்தை ஸ்ரீதர் இயக்கியிருந்தார். மெல்லிசை மன்னர்களின் இசையமைப்பு. மெல்லிசை மன்னர்களின் இசையமைப்பில் அத்தனை பாடல்களும் சூப்பர் ஹிட் ஆயின. கவியர் சர் கண்ணதாசன் பாடல் புனிய, பி பி ஸ்ரீனிவாசும் எஸ் ஜானகியும் பாடிய பாடல். இந்த திரைப்படத்தை தான் ஸ்ரீதர் அதாவது இயக்கியிருக்கின்றார். யார் எழுதிய நாடகம் என்றால் ஸ்ரீதர் எழுதிய நாடகம் அல்ல, பி எஸ் ராமையா என்ற எழுத்தாளர் எழுதிய நாடகம்தான் போலீஸ்காரன் மகள். ஆம், இந்த திரைப்படத்தில் முத்துராமன் பாலாஜி, முத்துராமனின் தங்கையாக விஜயகுமாரி, விஜயகுமாரிக்கு ஜோடியாக பாலாஜி, எஸ் வி சகஸ்ரநாமம் போலீஸ்காரராக அதாவது விஜயகுமாரியின் தந்தையாக, மற்றும் புஷ்பலதா நகைச்சுவை நடிகரும் குணச்சித்திர நடிகரும் பாடகருமான ஜே பி சந்திரபாபு. ஆம், மனோரமா மற்றும் பலரும் போலீஸ்காரன் மகள் திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். இந்த பாடல் பி பி ஸ்ரீனிவாசும் எஸ் ஜானகியும் இணைந்து பாடிய பாடல். இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற அத்தனை பாடல்களுமே அருமை சிறப்பு பெற்ற பாடல்கள். இதோ உங்களுக்காக அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு காதல் பாடல்.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் போலீஸ்காரன் மகள். 62 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். இதன் இசையமைப்பாளர்கள் மெல்லிசை மன்னர்கள். கண்ணதாசன் எழுதிய பாடலை பி பி ஸ்ரீனிவாசும் எஸ் ஜானகியும் இணைந்து பாடியிருந்தார்கள். நல்லது உறவுகளே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி உங்கள் மனம் கவர்ந்த பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? அந்த காலங்களில் எல்லாம் எத்தனை அற்புதங்கள், அதிசயங்கள், பாடல்கள், ஒலிப்பதிவு எல்லாம் ட்ராக் சிஸ்டம் என்று ஒன்றே இல்லை. பல தடவை ரியர்சல் ஒத்திகை பார்த்து அதன் பின்னர் தான் டேக் போவார்கள். டேக் போகும் பொழுது வாத்திய குழுவில் ஆகட்டும் அல்லது பாடகர்கள் ஆகட்டும், யாராவது ஒருவர் தவறு செய்தாலும் மீண்டும் ஆரம்பத்திலிருந்து பாட வேண்டும். ஆகவே இவ்வளவு கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு நிர்பந்தம் அந்த காலத்தில் இருந்திருக்கின்றது. அதற்கு காரணம், தொழில்நுட்பம் முன்னேறவில்லை என்று சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் அந்த காலத்தில், அதாவது தொழில்நுட்பம் முன்னேறாத அந்த காலத்தில் ஒலிப்பதிவு செய்யப்பட்ட பாடல்களை நாம் எப்படி சொல்லி அழைக்கின்றோம்? காலத்தால் அழியாத கானங்கள் என்று, மயக்கும் பாடல்கள் என்று, மனதை விட்டு நீங்காத பாடல்கள் என்று, தவிட்டாத தேனாமிர்தம் என்று, எப்படியெல்லாம் அந்த பாடல்கள் பாராட்டு பெற்று இன்று வரை புகழ் கொடியில் பறந்து கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சிக்காக நாம் தரும் இந்த பாடல் பி பி ஸ்ரீனிவாசும் எல்லாரீஸ்வரியும் பாடிய பாடல். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நில் கவனி காதலி. 69 வெளியான இந்த கருப்பு வெள்ளை திரைப்படத்தின் கதாநாயகன் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர், கதாநாயகியோ பாரதி. ஆமாம், ரீனா பிலிம்ஸ் நில் கவனி காதலி. 69 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். மெல்லிசை மன்னர் திரைப்படத்தின் இசையமைப்பாளர். இயக்குனர் ஸ்ரீதரின் சகோதரரான சி வி ராஜேந்திரன் திரைப்படத்தின் இயக்குனர். இந்த திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் கோபு. இது ஒரு வெற்றி திரைப்படம்தான். வாலி எழுதிய பாடல், அழகான வரிகள், காதல் பாடல். பாடல் காட்சியில் ஜெய்சங்கரும் பாரதியும். 60களில், 70களின் தொடக்கத்தில் ஜெய்சங்கரும் பாரதியும் இணைந்து பல திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார்கள். ஜெய்சங்கர் பாரதி கூட்டணி, ஜெய்சங்கர் வாணிஸ்ரீ கூட்டணி, ஜெய்சங்கர் கே ஆர் விஜயா கூட்டணி, ஜெய்சங்கர் ஜெயலலிதா கூட்டணி, இவற்றுக்கு ஒரு தனி மவுசு இருந்த காலம் அது. ஆம், இதோ நில் கவனி காதலி, பி பி ஸ்ரீனிவாஸ், எல்லாரீஸ்வரி, மெல்லிசை மன்னரின் இசையமைப்பில் வாலி எழுதிய பாடல். இப்பொழுது உங்களுக்காக

நகையோ வான் பிறையோ தாரகையோ இருவிழி மேடையில் எழுதிய ஓவியம் புது நிலவோ பூச்சரமோ மதுமலரோ மாணி

நிழல் போல் குழல்தான் குடை போல் அமைய, தளிர்பூங்கொடி போல் இடைதான் அசைய. நிழல் போல் குழல்தான் குடை போல் அமைய, தளிர்பூங்கொடி போல் இடைதான் அசைய.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நில் கவனி காதலி பி வி ஸ்ரீநிவாஸ் எல் ஆரீஸ்வரி பாடியது. வாலியின் பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? ஆரம்ப காலங்களில் பார்த்தால் புராண கதைகளை பக்தி கலந்து எடுத்துக்கொண்டிருந்தார்கள், தயாரித்துக் கொண்டிருந்தார்கள், திரையிட்டார்கள். நீண்ட காலமாக பல வருடங்களாக அந்த நிலைமைதான் தொடர்ந்தது. பின்பு சமூக திரைப்படங்கள் உருவாகின. மக்களுக்கு இந்த சரித்திர கதைகள், பக்தி திரைப்படங்கள் இவையெல்லாம் சற்று அலுத்து போக சமூக திரைப்படங்களில் நாட்டம் பிறந்தது, நாட்டம் ஏற்பட்டது. அதனை அப்படியான திரைப்படங்களை, சமூக கருத்துக்களை மையப்படுத்தி எடுக்கப்படும் திரைப்படங்களை ரசிக்க தொடங்கினார்கள். இருந்தாலும் இடைக்கிடை அப்பப்ப இந்த பக்தி திரைப்படங்கள் திரையிடப்படாமல் இருந்ததில்லை. அப்படியாக 70களில் 73ஆம் ஆண்டு பத்மினி பிக்சர்ஸ் சார்பில் அதன் அதிபர் பி ஆர் பந்துலு, அவர் எப்பொழுதும் பிரம்மாண்டத்தை விரும்பும் ஒரு தயாரிப்பாளர், இயக்குனர், ஒரு நடிகர். எப்பொழுதுமே நீங்கள் பார்த்தால் தெரியும், அவருடைய திரைப்படங்கள் பிரம்மாண்டம். அதற்கு இந்த பக்தி திரைப்படங்கள் திரையிடப்படாமல் இருந்ததில்லை. அப்படியாக 70களில் 73ஆம் ஆண்டு பத்மினி பிக்சர்ஸ் சார்பில் அதன் அதிபர் பி ஆர் பந்துலு, அவர் எப்பொழுதும் பிரம்மாண்டத்தை விரும்பும் ஒரு

வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆகட்டும், ஒரு கர்ணன் ஆகட்டும், ஒரு ஆயிரத்தில் ஒருவனாகட்டும், இப்படி நீங்கள் எடுத்து பார்த்தால் அந்த திரைப்படங்கள் பிரம்மாண்டத்தின் உச்சியை தொட்டிருக்கும். அதிக பொருட்செலவை அந்த திரைப்படங்கள் தயாரிப்பதற்கு அதிக பொருளை அதிக பணத்தை செலவழித்திருப்பார் அந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர். சொந்த பணமாகவும் இருக்கலாம், கடன்பட்டு தயாரித்திருக்கலாம், அது வேறு விடயம். இப்பொழுது எல்லாம் சங்கர் என்று ஒரு இயக்குனர் எப்பொழுதும் பிரம்மாண்டத்தை விரும்புவதைப் போல வி ஆர் பந்துலு அப்படியான ஒரு பிரம்மாண்டத்தை விரும்பக்கூடிய ஒரு இயக்குனராக தயாரிப்பாளராக ஜொலித்தவர். சிவாஜி எம்ஜிஆரின் திரைப்படங்கள் அப்படித்தான், அவருடைய திரைப்படங்கள் அப்படியாக. 73 வந்தது ஒரு திரைப்படம், திரையிடப்பட்டது கங்கா கௌரி என்ற பெயரில். பி ஆர் பந்துலு தயாரித்து திரைப்படத்தை இயக்கியிருந்தார். இது கண்ணதாசன் எழுதிய பாடல், மெல்லிசை மன்னரின் இசையமைப்பு, திரைப்படத்தின் சிறப்பம்சம். பி பி ஸ்ரீனிவாஸ், எஸ் ஜானகி பாடியது. இந்த திரைப்படத்தில், இந்த கங்கா கௌரி திரைப்படத்தில் ஜெமினி கணேசன் சிவனாக, ஜெயலலிதா கங்காவாக, ஜெயந்தி கௌரியாக மற்றும் தாட்சாயணியாக, ஷோ நாரத முனிவராக. நாரதர் என்று சொல்லுவார்கள், நாரதரும் ஒரு முனிவர்தான். ஓஏகே தேவர் என்று ஒரு நடிகர் இருந்தார், மிகவும் கம்பீரமான ஒரு தோற்றம் கொண்ட ஒரு நடிகர், குரலும் கம்பீரமாக இருக்கும். அவர் சனீஸ்வரனாக நடித்திருப்பார். சிவகுமார் நாராயணன் ஆக நடித்திருக்க, குமாரி பத்மினி என்ற ஒரு நடிகை இருந்தார், இப்பொழுது உயிருடன் இல்லை, தற்கொலை செய்து கொண்டார். 70களில் பல திரைப்படங்களில் சிவகுமாருக்கு ஜோடியாக நடித்தவர். இதிலே இந்த திரைப்படத்திலே நாரதரின் இன்னொரு உருவமாக, இன்னொரு பிறப்பாக வருவார் குமாரி பத்மினி. இந்த பாடல் காட்சியில் சிவகுமாரும் குமாரி பத்மினியும். ஏற்கனவே கன்னட மொழியில் 67 வெளியானது கங்கே கௌரி, அதிலே கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமாரும் பாரதியும் லீலாவதியும் இணைந்து நடித்திருந்தார்கள். தமிழில் ஜெமினி கணேசன், ஜெயலலிதா, ஜெயந்தி நடித்ததை போல அங்கே ராஜ்குமார், பாரதி, லீலாவதி. அந்த கன்னட திரைப்படத்தின் இசையமைப்பாளர் பந்துலுவின் அந்த காலத்து ஆஸ்தான இசையமைப்பாளரான டி ஜி லிங்கப்பா. நீங்கள் எடுத்து பார்த்தால் தெரியும், ஏவிஎம்மின் ஆஸ்தான இசையமைப்பாளராக இருந்தவர். உங்களுக்கு தெரியும், பல தடவை கூறியிருக்கின்றேன், ஆர் சுதர்சனம் மாஸ்டர். மெல்லிசை மாமணி வி குமார், கே பாலச்சந்தர் இயக்கிய ஆரம்பகாலத்து திரைப்படங்களின் ஆஸ்தான இசையமைப்பாளர். அதேபோல டி ஜி லிங்கப்பா, அதாவது டி கோவிந்தராஜுலு நாயுடு என்று ஒரு இசையமைப்பாளர் இருந்தார். உங்களில் சிலர் அறிந்திருக்கலாம், டி கோவிந்தராஜுலு நாயுடு. இந்த நாயுடு என்று சொல்வதெல்லாம் இந்தியாவில் அப்படித்தான், அவர்களுடைய அந்த பரம்பரையை குறிக்கும் சொல். தேவர், நாயுடு, உடையர், கவுண்டர், இப்படியாக தான் அவர்கள் கூறுவார்கள். இப்பொழுது இலங்கையில் இருக்குமே செட்டியார், அப்படி டி ஜி லிங்கப்பா தான் கோவிந்தராஜுலு, டி கோவிந்தராஜுலு நாயுடு என்ற இசையமைப்பாளரின் மகன் டி ஜி லிங்கப்பா. இருவருமே நல்ல இசையமைப்பாளர்கள். கோவிந்தராஜுலு நாயுடு இசையமைத்ததை விட தமிழில் டி ஜி லிங்கப்பா அதிக திரைப்படங்களுக்கு இசையமைத்திருக்கின்றார். அந்த பந்துலுவின் திரைப்படங்களின் ஆஸ்தான இசையமைப்பாளராக இருந்தவர் டி ஜி லிங்கப்பா. ஆம், நீங்கள் யோசிக்கலாம், டி ஜி லிங்கப்பாவின் தந்தையான டி கோவிந்தராஜுலு நாயுடு எந்த திரைப்படங்களுக்கு இசையமைத்தவர் என்று. எம்ஜிஆர் வைஜந்தி மாலா நடித்த திரைப்படம் பக்தா திருடன் 60 வெளியானது, அந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர். அந்தமான் கைதி என்று ஒரு திரைப்படம் இருக்கின்றது, அந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர்.
கழ்வனின் காதலி என்று சிவாஜியின் திரைப்படம் இருக்கின்றது, பானுமதி நடித்தது.

அதற்கு இசையமைத்தவர் டி கோவிந்தராஜலு நாயுடு. அவருடைய மகன் தான் டி ஜி லிங்கப்பா. சரி, பி பி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகி பாடிய இந்த பாடல் காட்சியில் சிவகுமாரும் குமாரி பத்மினியும். இந்த திரைப்படத்தில் அந்த செட் அமைப்புகள், அலங்காரம், ஆடை அணிகலன்கள் இவற்றுக்கெல்லாம் பஞ்சமே இருக்காது. அற்புதமான ஈஸ்மன் கலர், முழு நீள ஈஸ்மன் கலர் என்று கூறுவார்கள். முழுமையான ஈஸ்மன் கலர் திரைப்படம். இப்பொழுதும் பாடலை கேட்கலாம்.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 73 வெளியான முழு நீள ஈஸ்மன் கலர் திரைப்படமான கங்கா கௌரி. பி பி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகி பாடிய அந்த பாடலை இயற்றியவர் கண்ணதாசன். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். திரைப்படத்தின் இயக்குனர், தயாரிப்பாளரும் இயக்குனரும் நடிகருமான பி ஆர் பந்துலு. ஆம், மறக்க முடியுமா? நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளை இது. இன்றும் உங்களுக்காக அருமையான பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. ஆர் பார்த்தசாரதி என்று ஒரு இசையமைப்பாளர், அதிகம் திரைப்படங்களுக்கு இசையமைக்கவில்லை. விரல் விட்டு எண்ணக்கூடிய சில திரைப்படங்களுக்கு மட்டும்தான் இசையமைத்திருக்கின்றார் ஆர் பார்த்தசாரதி. ஒரு கல்யாண ஊர்வலம், கல்யாண மண்டபம், அதேபோல அவன் பித்தனா, அந்த திரைப்படங்களில் இடம்பெற்ற பாடல்களை யோசித்தாலே உங்களுக்கு புரிந்துவிடும் நல்லதொரு இசையமைப்பாளர், திறமை மிக்க இசையமைப்பாளர் ஆர் பார்த்தசாரதி என்று. இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கல்யாண மண்டபம். திரைப்படத்தை தயாரித்து வசனம் எழுதி திரைப்படத்தை இயக்கியவர் மா ரா என்று சுருக்கமாக அழைக்கப்படும் மாரா. இந்த பாடல் எழுதியவர் குறிப்பிட்ட சில பாடல்களை மாத்திரம் தமிழ் சினிமா உலகில் எழுதி அசத்திய தர்மராசன். பி பி ஸ்ரீனிவாசும் பி சுஷீலாவும் பாடிய இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கல்யாண மண்டபம். இந்த திரைப்படத்தில் விஜயபுரி வீரன் என்று பெருமையுடன் அழைக்கப்படும் வீர திருமகன் நாயகன், விஜயபுரி வீரன் நாயகன் யார், சி எல் ஆனந்தன், அவர்தான் ஹீரோ. ஹீரோயின் புன்னகையரசி கே ஆர் விஜயா, மற்றும் செகண்ட் ஹீரோவாக நடித்தவர் ரவிச்சந்திரன், அவருக்கு ஜோடியாக மாலதி. மாலதி என்று ஒரு நடிகை, கே மாலதி அல்ல, கே மாலதி என்று ஒரு நடிகை இருந்தார் அந்த காலத்தில், கதாநாயகியாக எல்லாம் நடித்தவர். குறிப்பாக உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் உங்களில் பலரும் பாதாள பைரவி திரைப்படத்தை பார்த்திருப்பீர்கள். அது ஒரு மாயாஜாலம் நிறைந்த திரைப்படம், மக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்ற ஒரு திரைப்படம். அந்த காலங்களில் என் டி ராமராவும், அதாவது நடிகரும் ஆந்திர முதலமைச்சராக வலம் வந்தவருமான என் டி ராமராவ் அந்த பாதாள பைரவி திரைப்படத்தில் கதாநாயகனாக நடிக்க கே மாலதி கதாநாயகியாக நடித்திருந்தார். கண்டசாலா தான் இசையமைப்பு, கண்டசாலா பாடியிருப்பார் அந்த திரைப்படத்தில் பல பாடல்களை. அவர் கே மாலதி, இவர் வேறு ஒரு மாலதி, ரவிச்சந்திரனுக்கு ஜோடியாக. இந்த பாடல் காட்சியில் ரவிச்சந்திரனும் மாலதியும், ரவிச்சந்திரனுக்கு அப்பதான் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்தில் 64 அறிமுகமாகி சில திரைப்படங்களில் நடித்துக் கொண்டிருக்கின்றார். இது ஒரு இரண்டாவது மூன்றாவது படம் இந்த திரைப்படம். அவர்களுக்கு தான் இந்த பாடல், ரவிச்சந்திரன் மற்றும் மாலதி. பி பி ஸ்ரீனிவாஸ் பி சுஷீலா பாடிய இந்த பாடல் நல்ல அழகான ஒரு மெட்டு, மென்மையான இசை, ஆர்ப்பாட்டம் இல்லாத இசை, காதல் தேனாய் பாயக்கூடிய ஒரு குரல் வளம், அந்த இசையமைப்பு, அந்த வரிகள் எல்லாமே ஒட்டுமொத்தமாக இந்த பாடல் ஒரு தேன் கிண்ணத்தில் தேனை ஊற்றி தந்தால் அதுதானே தேன் கிண்ணம். தேன் கிண்ணம் என்றால் என்ன? தேன் கொண்ட பாத்திரம் தேன் கிண்ணம். ஆம், அப்படியாக அந்த தேனை பருகுவதைப் போல காதல் தேனாக பாயும் பாடல் இது. இப்பொழுது பாடலை கேட்கலாம். போத்திருக்கோ வெளியெடுத்து மாலை தொடுக்கவா,

கொடுக்கவாம். புன்னகையில் செண்டமைத்து கையில் கொடுக்கவாம். பூத்திருக்கும் விழியெடுத்து மாலை தொடுக்கவாம்.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1965 ஆம் ஆண்டு வெளியாகி அவ்வளவு தூரத்திற்கு பிரபலமாகாத திரைப்படம் கல்யாண மண்டபம். ஆனால் இந்த பாடலோ அவ்வளவு பிரபலம். திரைப்படம் பிரபலமாகாவிட்டாலும் பாடல் பட்டி தொட்டியெங்கும் ஒலித்த பாடல், முழங்கிய பாடல். பி பி ஸ்ரீநிவாசம், பி சுஷிலாவும் பாடிய அந்த பாடல் காட்சியில் கலை நிலவு ரவிச்சந்திரனும் மாலதி என்ற நடிகையும் தோன்றி நடித்திருப்பார்கள். பாடலை எழுதியவர் அதிகம் பாடல்கள் புனையாத தர்மராசன். பாடலுக்கு இசையமைத்தவர் ஆர் பார்த்தசாரதி. ஆர் பார்த்தசாரதி இசையமைத்த வேறு சில திரைப்படங்களை உங்களுக்கு ஏற்கனவே கூறியிருக்கின்றேன். என்ன, ஞாபகம் இருக்கின்றதா? ஆம், கல்யாண ஊர்வலம், நாகேஷ், கே ஆர் விஜயா, மணிமாலா நடித்த திரைப்படம் கல்யாண ஊர்வலம் 70ல் வெளியானது. அதன் இசையமைப்பாளர் ஆர் பார்த்தசாரதி தான். அதே போல அவன் பித்தனா 66ல் வெளியான திரைப்படம், எஸ் எஸ் ராஜேந்திரனும் அவருடைய மனைவியான விஜயகுமாரியும் நடித்த திரைப்படம் அவன் பித்தனா, அதன் இசையமைப்பாளரும் ஆர் பார்த்தசாரதி. அந்த திரைப்படங்களில் எல்லாம் அருமையான பாடல்கள் இருக்கின்றன. தவிர மேலும் சில திரைப்படங்களுக்கும் இசையமைத்திருக்கின்றார் ஆர் பார்த்தசாரதி. என்ன நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியிலும் அருமையான பல பாடல்களை உங்களுக்கு வழங்கியதோடு அல்லாமல் அவை சார்ந்த தகவல்கள், செய்திகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்கியதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் நான். இன்று ஒலித்த பாடல்களும் செய்திகளும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நான் உறுதியாக நம்புகின்றேன். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில், இந்த மாபெரும் நிகழ்ச்சியை, அருமையான இந்த சினிமா நிகழ்ச்சியை, பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் நிகழ்ச்சியை சினிமா ரசிகர்களுக்காக, குறிப்பாக பழைய சினிமா, தமிழ் சினிமா ரசிகர்களுக்காக வழங்கும் சந்தர்ப்பத்தை வழங்கிக் கொண்டிருக்கும் திரு விசு செல்வராஜா அவர்களுக்கும் இதய பூர்வமான நன்றிகளும் வாழ்த்துக்களும். பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்லதொரு பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு மீண்டும் மேலும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பரப்பினூடாக மீண்டும் சந்தித்துக் கொள்ளும் வரை, தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடை பெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே.

வணக்கம் அன்பான உறவுகளே, மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதை மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். எப்படி நலமாக இருக்கின்றீங்களா? நாங்களும் அனைவரும் கலையத்தில் நலமாக இருக்கின்றோம். என்று போல் என்றும் நலமாக இருக்க வேண்டும் என்ற இறைவனை வேண்டிக் கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்லலாம். பழமை போன்று மீண்டும் ஒரு பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் நேரலையில் சந்திப்பதை மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இரண்டு இரண்டு பாடல்களாக உங்கள் மனதுக்கு பிடித்த பாடல்கள் காற்றிலையில் ஒலிக்க காத்திருக்கின்றது. அன்பான நே நெஞ்சங்களே, ஒரு சிலர் வந்து பாடலை கேட்டோம், மிக அருமையான பாடலாக அற்புதமான பாடலாக இருந்தது, காலை வேளை கேட்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது என்று சொல்லி எனக்கு கருத்து பதிவையெல்லாம் தந்திருந்தீர்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். என்று கூறிக்கொண்டு காற்றலையில் வருகின்ற இரண்டு பாடல்கள் ஒன்றோடு ஒன்று சம்பந்தம் விதமான ஒரு பாடலாக காற்றலையில் ஒலிக்க காத்திருக்கின்றது. இன்றும் உங்கள் மனதை கவரும் பாடலாக எனது தெருவில் காற்றலையில் ஒலிக்க காத்திருக்கின்றது. பாடல்கள் இரண்டு, புதிய பழைய இடைக்கால பாடல்கள் வரிசையில் வர காத்திருக்கின்றது. புத்துணர்வையும் புது வேகத்தையும் ஊற்றெடுக்கும் புதிய பழைய இடைக்கால பாடல்கள் என இசை மலையில் நனைய காத்திருக்கலாம். இதோ பாடல் காட்டலையில்.

வேளையில் மனதுக்கும் உள்ளத்துக்கும் அமைதி தரும் விதமாக ஒவ்வொரு விதமான பாடல்கள் காற்றலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. பாடல்கள் இரண்டு, பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியை உங்களுக்காக ஐடிஆரின் லண்டன் கலைகத்திலிருந்து நான் உங்கள் கரண் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். இரண்டு திருவில் பாடல் காற்றலையில் ஒழித்தாலும் நீங்கள் கேட்கும்போது நீங்களே கேட்கும் விதமாக அந்த பாடல் அமைந்து விடுகின்றது. நிச்சயமாக உங்கள் கருத்துக்களில் தான் நான் அதை கண்டுகொண்டேன். கருத்துக்கள் தெரிவித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிய வாழ்த்துக்களை மீண்டும் மீண்டும் சொல்ல நான் கடமைப்படுகின்றேன். புதிய பழைய இடைக்கால பாடல்கள் என அட்டகாசமான பாடல்கள் பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியில் வர காத்திருக்கின்றது. தொடர்ந்தும் வானொலியினிருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள். இரண்டு பாடல்கள் காற்றலையில் ஒளித்தொழுந்தது. அதற்கு பொருத்தமாக வரும் பாடல் வரிகளில் ஒரு பாடலை கேட்போம். அடுத்து வருகின்ற பாடல் இதோ காற்றலையில்.

காட்டலையில் நேர்கள் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது பாடல்கள் இரண்டு பாடல்களாக உங்கள் மனம் கவர்ந்த பாடலாக காட்டலையில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. புத்துணர்வையும் புது வேகத்தையும் ஊற்றெடுக்கும் புதிய பழைய இடைக்கால பாடல்களாக இசை மலையில் உங்களை நினைய வைத்துக் கொண்டிருக்கு. நிச்சயமாக நினைந்து கொண்டுதான் இருப்பிக்கின்றேன். அப்படி அட்டகாசமான பாடல்கள் எதிர்பார்க்காத விதமாக ஒரு பாடலை கேட்டுவிட்டால் ஆகா இந்த வரி இருக்குமோ அந்த வரி இருக்குமோ என்று நீங்கள் யோசிப்பது எனக்கு தெரிகின்றது. அந்த வகையில் நீங்கள் யோசித்துக் கொண்டிருப்பதும் நல்லதான். ஏதோ ஒரு வரியில் அந்த பாடல் தொடங்கும். அடுத்தடுத்த பாடலாக காற்றலையில் வந்து கொண்டிருக்கிறது. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் யுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து நான் உங்கள் கரண் உள்ளங் பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியை தொகுத்து உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நிச்சயமாக நான் தெரிவு செய்யும் பாடல் அனைத்தும் உங்களுக்கும் பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன். அடுத்து வருகின்ற பாடலையும் கேட்டு பார்ப்போம். இது எந்த வரியில் எப்படி ஆரம்பிக்கப்படுகின்றது என்று சொல்லி நீங்கள் தான் யோசிக்க வேண்டும். அந்த வகையில் இதோ பாடல் காற்றலையில்

0: 叫人。
1: நேர்கள் காட்டலையில் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது பாடல்கள் இரண்டு. இரண்டு பாடல்கள் உங்களுக்கு பிடித்தமான பாடலாக காட்டலையில் ஒழித்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் அடுத்தடுத்து வருகின்ற பாடல்களை அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களுக்காக உங்கள் விருப்பத்தின் பேரில் தான் இந்த பாடல் எல்லாம் காட்டலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. ஐடிஆரின் லண்டன் கழகத்திலிருந்து நான் உங்கள் கரண் பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறேன். சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் யுகம் வானொலி கனடா. காலை வேளையை மனதுக்கு இதமூட்டும் விதமாக புதிய பழைய இடக்கால பாடல்கள்னு சொல்லி அனைத்து விதமான அனைத்து தரப்பினரும் கேட்கக்கூடிய பாடலாக காட்டலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. இதோ அடுத்து வருகின்ற இரண்டு பாடல்களில் அடுத்த பாடல். இந்த பாடலுக்கு பின்பு என்ன பாடல் வரப்போகின்றது? அவளுடன் காத்திருங்கள். இதோ பாடல் காட்டலையில்.

நிமிஷம் கேட்டதில் தந்தானா இதய ஒலியின் அதில் எனது தில்லானா தக்கிட்ட தனிமிஷம் கேட்ட தனிமிஷம் தந்தானா இதய ஒலியின் அதில் எனது தில்

நேர்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருப்பது பாடல்கள் இரண்டு அட்டகாசமான அற்புதமான பாடல்களாக காட்டலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் ஜுகம் வானொலி கனடா நிகழ்ச்சியில் வரிசையில் ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து நான் உங்கள் கரண் பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கேன். நிச்சயமாக அனைவருக்கும் இந்த பாடல்கள் பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இரண்டு பாடல்கள் என்றாலும் வித்தியாசமாக பாடல்கள் காட்டலில் வந்து கொண்டிருக்கின்றது. இரண்டு பாடல்கள் நிகழ்ச்சியில் புத்துணர்வும் புது வேகமும் ஊற்றெடுக்கும் புதிய பழைய இடைக்கால பாடல்கள் என இசை மலையில் நனைந்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வகையில் அடுத்து வருகின்ற பாடலை கேட்போம். அதுக்கு பின்னால் என்ன பாடல் வரப்போகின்றது அதையும் கேட்டு பார்க்கலாம். இதோ பாடல், இரண்டாவது பாடலின் முதல் பாடல், இதோ காட்டலையில்.

கட்டவசமான அற்புதமான பாடல்களாக காட்டலையில் ஒழித்து கொண்டிருக்கின்றது பாடல்கள் இரண்டு. பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியை நிலவு பகுதிக்கு வந்துவிட்டோம். உங்களுக்கு பிடித்த விதமான பாடல்களாக காட்டலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண் ஐடிஆர் லண்டன் கலிகத்திலிருந்து. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் ஜுகம் வானொலி கனடா. ஒவ்வொரு பாடல்களும் ஒவ்வொரு வரியனின் உள்ளிருந்து ஆரம்பமாகின்றது. அந்த வகையிலே வந்து எந்த வரி எப்படி அமையப் போகிறது நீங்கள் அவளுடன் எதிர்பார்ப்பது கூட எனக்கு தெரிகின்றது. அந்த வகையில் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். இந்த பாடலுடன் நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வருகின்ற

இதுவரை நேரமும் என்னோடு பயணித்து பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியை கேட்ட உங்களுக்கும் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு இதுவரை நேரமும் நான் ஐடிஆர்என் லண்டன் கழகத்திலிருந்து உங்களுக்காக இரண்டு பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியுடன் கலந்து சிறப்பித்திருந்தேன். அந்த வகையிலே மீண்டும் இன்னொரு நிகழ்வில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி அன்பான உறவுகளே. மீண்டும் இன்னொரு நிகழ்வில் சந்திக்கும் வரை விடைபெறுவோம். நன்றி.

நேர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ்.

0: நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் பாடல் சோறு போட தாயிருந்தும் பட்டினியை பார்த்ததில்லை, தாயிருக்கும் காரணத்தால் கோயிலுக்கு போனதில்லை, தாயடிச்சு வலிச்சதில்லை இருந்தும் நான் அழுதே, நான் அழுதா தாங்கிடுமா உடனே தாயழுவா. சிங்கத்தம்பி படத்திலிருந்து தூளியிலே ஆட வந்த. ஆமாம், இப்பாடல் வரிகளை பாடியவர்கள் கே எஸ் சித்ரா, மனோ. இதோ பாடல் காட்டலை ஊடா.
1: சின்ன தம்பி பாட ஆரம்பிச்சிட்டான், குழந்தைங்க பசியெல்லாம் இனி தீர்ந்து போயிடும்.

சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். வெறும் அடுத்த பாடல் ஆனந்தம் திரைப்படத்தில் இருந்து பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன். பாடியவர்கள் ஹரிணி, உன்னிகிருஷ்ணன். அடி காலம் முழுவதும் காத்திருப்பேன், நீ காணும் இடத்தினில் பூத்திருப்பேன். அடி ஒட்டை ரூபாய் பக்கம் இரண்டும் எந்த நன்பு சேர்ந்திருக்கும் நெஞ்சில் வைத்து காத்திரு. இதோ பாடல் காட்டிலே ஊடாக.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். நெஞ்சம் மறக்குமா நிகழ்ச்சியில் காட்டலையில் வரும் அடுத்த பாடல், கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை, என் கண்களை பறித்துக் கொண்டு ஏனென்னும் பேசவில்லை, ஆளான ஒரு செய்தி அறியாமலே அலைபாயும் சிறுபோதை நானே, உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்கள் இடம் மாறுமேனோ. ஆமாம், இது பம்பாய் படத்திற்காக இதோ காட்டலையில் உங்கள் காதுகளுக்கு இனிமை தர வருகிறது பாடல்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். அடுத்த பாடல் ஆடியிலே சேடி சொல்லி ஆவணியில் தேடி வச்சு. சேடி சொன்ன மன்னவரு மன்னவரு தான், எனக்கு சேடி சொன்ன மன்னவரு மன்னவரு தான். இன்னாசி மச்சான் படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல். பாடியவர் கே எஸ் சித்ரா.

சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல், காட்டுக்குயில் பாட்டு சொல்ல வீட்டுக்குழி கேட்டுக்கொள்ள, ஒட்டி வந்த தாளமே கொட்டு மேளம் கெட்டி மேளமே, தொட்டணைக்க வேணுமே பட்டுக்கிளி நானுமே. சின்ன மாப்பிள்ளை படத்திலிருந்து இதோ வருகிறது பாடல்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க அறுத்துவிடும் பாடல், என் கண்ணனுக்கு காதல் வந்தனம், என் கண்மணிக்கு ஜீவன் அர்ப்பணம், படம் பிரதாப். ஆமா, என்ன பாட்டு! எப்பவும் கேட்டாலும் பழைய ஞாபகங்களை பதிவு செய்யும், மனமொழி மீண்டும் ஒரு முறை திருப்பிச் செல்ல. நேயர்களே, கேட்டு பாருங்கள் நீங்களும்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். நெஞ்சம் மறக்குமா நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் ஹீரோ படத்திற்காக SPB KS சித்ரா பாடிய பாடல். புறா புறா பெண் புறா, மடி கொடு மன்மதா, மனம் தேடிய காதலன் மலராடிய வேளையில், இன்று நேற்று வந்த பந்தம் அல்ல, இது இரவில் தோன்றும் வானவில்லும் அல்ல, இதோ காட்டளையில் வருகிறது பாடல்.

0: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம்.
1: நெஞ்சம் மறக்குமா நிகழ்ச்சியில் தொடர இருக்கும் பாடல், நான் பாடும் பாடல் திரைப்படத்திலிருந்து ஜானகி அம்மா பாடிய பாடல், பாடவா உன் பாடலை என்னும் பாடல். உனக்காக என் பாடல் அரங்கேறும் வேளை, நீ கேட்க வழியில்லை இது என்ன லீலை. பூமேகம் இங்கே ஆகாயம் எங்கே, நீ சென்ற வழி பார்த்து வாடும் உன் பூ இங்கே. இந்த மாதிரி பாடல் இனிமேல் கேட்க முடியுமா? நேயர்களே கேட்டு பாருங்கள்.

நான் பாடும் பாடல் திரைப்படத்திலிருந்து ஜானகி அம்மா பாடிய பாடல். பாடவா உன் பாடலை என்னும் பாடல். உனக்காக என் பாடல் அரங்கேறும் வேளை, நீ கேட்க வழியில்லை இது என்ன லீலை. பூமேகம் இங்கே ஆகாயம் எங்கே, நீ சென்ற வழி பார்த்து வாடும் உன் பூ இங்கே. இந்த மாதிரி பாடல் இனிமேல் கேட்க முடியுமா? நேயர்களே கேட்டு பாருங்கள்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். நெஞ்சம் மறக்குமா நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல் வியட்நாம் திரைப்படத்தில் இருந்து உன் கண்ணில் நீர் வடிந்தால் என்னும் பாடல். TMS பாடிய பாடல். வேறென நீ இருந்தாய், அதில் நான் விழுந்து விடாமல் இருந்தேன். என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும். நேயர்களே, இப்பாடலின் வரிகள் நெஞ்சை கவர்ந்த உணர்ச்சி பூர்வமான வரிகள். நீ கேட்டு பாருங்கள். உன் கண்ணில்

நெஞ்சம் மறக்குமா நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒழிக்க இருக்கும் பாடல் ஓட்டோகிராஃப் திரைப்படத்தில் இருந்து பா விஜயின் வரிகளில் சித்ரா அம்மா பாடிய பாடல். ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறது, இரவானால் பகலொன்று வந்திடுமே, நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாள். வாழ்க்கையின் இலட்சியத்தை அடைய போராடும் ஒவ்வொரு மனிதனுக்கும் கண்ணீரை வரவைக்கும் இப்பாடல். கேட்டுப்பா.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல் நெஞ்சில் ஆடும் பூ ஒன்று திரைப்படத்தில் இருந்து மலேசியா வாசுதேவன் அவர்கள் பாடிய பாடல். பாடல் ஒரு மூடன் கதை சொன்னான். கல்லை உடைத்தாலும் நீர் வரும், பாலைவனங்களோ அழகான பெண்களே. ஒரு மூடன் கதை சொன்னான், நல்ல சோகமான பாடல், இதமான ராகம். கேளுங்கள் நேயர்களே.

என்ன நேயர்களே, இன்றைய மறக்குமா நெஞ்சம் மறக்காத காலத்தால் அழியாத பாடல்களை உங்களுக்காக ஒளிபரப்பியிருந்தோம். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி மீண்டும் இன்னுமோர் மறக்குமா நெஞ்சம் நிகழ்வில் நேயர்களை சந்திக்கும் வரை வானொலிகளில் வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய சகோதரி ராஜி. நன்றி, வணக்கம். அன்பு உறவுகளை தொடர்ந்தும் சர்வதேச வானொலியுடன் இணைந்திருங்கள்.

இசை சாரல் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்புறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். வானலையில் உங்களுடன் அன்புடன் மு ராஜன். இசைச்சாரல் நிகழ்வில் முதலில் வருவது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக SB பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடலை கேட்கவிருக்கின்றீர்கள். இன்றைய நட்சத்திரம் SB பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல் வாழ்வே மாயம் திரைக்காக இடம்பெறுகின்றது. இதோ பாடலை கேளுங்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். ஐடிஆர் பிரான்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் இசை சாரல் நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக எஸ் பி பாலசுப்பிரமணியம் அவர்கள் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வருகின்ற பாடல் சிம்லா ஸ்பெஷல் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்பிரமணியம் பாடிய பாடல். இதோ பாடலை கேளுங்கள்.
1: 1

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியில் SP பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து வருகின்ற பாடல் முத்து திரைப்படத்தில் இருந்து வருகிறது. பாடலை கேளுங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலியின் இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலியின் இசை சாரல் நிகழ்ச்சியில் இன்றைய நட்சத்திரம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நட்சத்திரமாக எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடலை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வருகின்ற பாடல் பகல் நிலவு திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். பாடலை பாடியவர் இன்றைய நட்சத்திரம் எஸ் பி பாலசுப்ரமணியம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் வழங்கும் இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியில் SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். SP பாலசுப்ரமணியம் பாடி அடுத்து வருகின்ற பாடல் பாட்ஷா திரைப்படத்தில் இடம்பெற்ற ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் என்கின்ற பாடல். பாடலை கேளுங்கள்.

இசை சாரல் நிகழ்வில் ஒலித்தது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக ஒலித்தவர் எஸ்பி பாலசுப்ரமணியம். அடுத்து வருவது அன்றும் இன்றும். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் வழங்கும் இசை சாரல் நிகழ்ச்சியில் அடுத்து வருவது அன்றும் இன்றும். அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில் இசைஞானி இளையராஜா அவர்கள் அன்று பாடிய பாடல், இதய கோயில் திரைப்படத்திற்காக இசைஞானி இளையராஜா பாடிய இதயம் ஒரு கோயில்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் வழங்கும் அன்றும் இன்றும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வருகின்ற இன்று பாடிய பாடல் இசைஞான் இளையராஜா அவர்கள் மாரி திரைப்படத்துக்காக பாடிய பாடல் இதோ.

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் வழங்கும் அன்றும் இன்றும். அடுத்து வருகின்ற அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில் அடுத்து வருகின்ற பாடல் SP பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பொட்டு வைத்த முகமோ. இதோ பாடலை கேளுங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை சாரல் நிகழ்ச்சி. இசை சாரல் நிகழ்ச்சியில் அடுத்து வருவது சில திரை இசை பாடல்கள். இதோ திரை இசை பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: நீங்கள் கேட்டது இசை சாரல் நிகழ்ச்சி. மீண்டும் இது போன்றதொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பின் மு. ராஜலிங்கம். வணக்கம் நேயர்களே.
1: வணக்கம் அன்பான உறவுகளே, மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதை மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். எப்படி நலமாக இருக்கின்றீங்களா? நாங்களும் அனைவரும் கலையத்தில் நலமாக இருக்கின்றோம். என்று போல் என்றும் நலமாக இருக்க வேண்டும் என்ற இறைவனை வேண்டிக் கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்லலாம். பழமை போன்று மீண்டும் ஒரு பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் நேரலையில் சந்திப்பதை மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இரண்டு இரண்டு பாடல்களாக உங்கள் மனதுக்கு பிடித்த பாடல்கள் காற்றிலையில் ஒலிக்க காத்திருக்கின்றது. அன்பான நீ நெஞ்சங்களே, ஒரு சிலர் வந்து பாடலை கேட்டோம், மிக அருமையான பாடலாக அற்புதமான பாடலாக இருந்தது, காலை வேளை கேட்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது என்று சொல்லி எனக்கு கருத்து பதிவையெல்லாம் தந்திருந்தீர்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். என்று கூறிக்கொண்டு காற்றலையில் வருகின்ற இரண்டு பாடல்கள் ஒன்றோடு ஒன்று சம்பந்தம் விதமான ஒரு பாடலாக காற்றலையில் ஒலிக்க காத்திருக்கின்றது. இன்றும் உங்கள் மனதை கவரும் பாடலாக எனது தெருவில் காற்றலையில் ஒலிக்க காத்திருக்கின்றது. பாடல்கள் இரண்டு, புதிய பழைய இடைக்கால பாடல்கள் வரிசையில் வர காத்திருக்கின்றது. புத்துணர்வையும் புது வேகத்தையும் ஊற்றெடுக்கும் புதிய பழைய இடைக்கால பாடல்கள் என இசை மலையில் நனைய காத்திருக்கலாம். இதோ பாடல் காற்றலையில்.

சிகிச்சை வேளையில் மனதுக்கும் உள்ளத்துக்கும் அமைதி தரும் விதமாக ஒவ்வொரு விதமான பாடல்கள் காற்றலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியை உங்களுக்காக ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து நான் உங்கள் கரண் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். இரண்டு திருவில் பாடல் காற்றலையில் ஒழித்தாலும் நீங்கள் கேட்கும்போது நீங்களே கேட்கும் விதமாக அந்த பாடல் அமைந்து விடுகின்றது. நிச்சயமாக உங்கள் கருத்துக்களில் தான் நான் அதை கண்டுகொண்டேன். கருத்துக்கள் தெரிவித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை வாழ்த்துக்களை மீண்டும் மீண்டும் சொல்ல நான் கடமைப்படுகின்றேன். புதிய பழைய இடைக்கால பாடல்கள் என அட்டகாசமான பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியில் வர காத்திருக்கின்றது. தொடர்ந்தும் வானொலியினிருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள். இரண்டு பாடல்கள் காற்றலையில் ஒழித்தெழுந்தது. அதற்கு பொருத்தமாக வரும் பாடல் வரிகளில் ஒரு பாடலை கேட்போம். அடுத்து வருகின்ற பாடல் இதோ காற்றலையில்.

காட்டிலையில் நேர்கள் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது பாடல்கள் இரண்டு இரண்டு பாடல்கள் இரண்டு இரண்டு பாடல்கள உங்கள் மனம் கவர்ந்த பாடலாக காட்டிலையில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. புத்துணர்வையும் புது வேகத்தையும் ஊற்றெடுக்கும் புதிய பழைய இடைக்கால பாடல்களாக இசை மலையில் உங்களை நினைய வைத்துக் கொண்டிருக்கு. நிச்சயமாக நினைந்து கொண்டுதான் இருப்பேன். அப்படி அட்டகாசமான பாடல்கள் எதிர்பார்க்காத விதமாக ஒரு பாடலை கேட்டுவிட்டால் ஆகா இந்த வரி இருக்குமோ அந்த வரி இருக்குமோ என்று நீங்கள் யோசிப்பது எனக்கு தெரிகின்றது. அந்த வகையில் நீங்கள் யோசித்துக் கொண்டிருப்பதும் நல்லதான். ஏதோ ஒரு வரியில் அந்த பாடல் தொடங்கும். அடுத்தடுத்த பாடலாக காற்றலையில் வந்து கொண்டிருக்கிறது. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் யுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து நான் உங்கள் கரண் உள்ளங் பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியை தொகுத்து உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நிச்சயமாக நான் தெரிவு செய்யும் பாடல் அனைத்தும் உங்களுக்கும் பிடித்திருக்கும் என நினைக்கின்றேன். அடுத்து வருகின்ற பாடலையும் கேட்டு பார்ப்போம். இது எந்த வரியில் எப்படி ஆரம்பிக்கப்படுகின்றது என்று சொல்லி நீங்கள் தான் யோசிக்க வேண்டும். அந்த வகையில் இதோ பாடல் காற்றலையில்

நேர்கள் காட்டலையில் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது பாடல்கள் இரண்டு. இரண்டு பாடல்கள் உங்களுக்கு பிடித்தமான பாடலாக காட்டலையில் ஒழித்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் அடுத்தடுத்து வருகின்ற பாடல்களை அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களுக்காக உங்கள் விருப்பத்தின் பேரில் தான் இந்த பாடல் எல்லாம் காட்டலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. ஐடிஆரின் லண்டன் கழகத்திலிருந்து நான் உங்கள் கரண் பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறேன். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் யுகம் வானொலி கனடா. காலை வேளையை மனதுக்கு இதமூட்டும் விதமாக புதிய பழைய இடக்கால பாடல்கள்னு சொல்லி அனைத்து விதமான அனைத்து தரப்பினரும் கேட்கக்கூடிய பாடலாக காட்டலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. இதோ அடுத்து வருகின்ற இரண்டு பாடல்களில் அடுத்த பாடல், இந்த பாடலுக்கு பின்பு என்ன பாடல் வரப்போகின்றது அவளுடன் காத்திருங்கள். இதோ பாடல் காட்டலையில்.

கிட்ட தள்ளி நீ தகிட்ட தள்ளி நீ தந்த அண்ணா இதய ஒலியின் தண்ணியில் எனது தில்ல அண்ணா தக்கிட்ட தள்ளி நீ தகிட்ட தள்ளி நீ தந்த அண்ணா இதய ஒலியின் தண்ணியில் எனது தில்ல

0: உயிரில் இறங்கி வரவா, உன் உடலில் கரைந்து விடவா.
1: பிறக்கும் பிறக்கும் திருடா, என் கனவில் பதிந்து இருடா.
0: உடவையாய் மாறி பொன்னுடல் மூடி உன்னுடன் வாழவா.

நேர்கள் இரண்டு கேட்டுக்கொண்டிருப்பது பாடல்கள் இரண்டு. பாடல்கள் இரண்டு அட்டகாசமான அற்புதமான பாடல்களாக காட்டிலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் ஜுகம் வானொலி கனடா நிகழ்ச்சியில் வரிசையில் ஐடிஆர் லண்டன் கழகத்திலிருந்து நான் உங்கள் கரண் பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கேன். நிச்சயமாக அனைவருக்கும் இந்த பாடல்கள் பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இரண்டு பாடல்கள் என்றாலும் வித்தியாசமான வித்தியாசமாக பாடல்கள் காட்டலில் வந்து கொண்டிருக்கின்றது. இரண்டு பாடல்கள் நிகழ்ச்சியில் புத்துணர்வும் புது வேகமும் ஊட்டெடுக்கும் புதிய பழைய இடைக்கால பாடல்கள் என இசை மலையில் நினைய வைத்துக் நினைந்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வகையில் அடுத்து வருகின்ற பாடலை கேட்போம். அதுக்கு பின்னால் என்ன பாடல் வரப்போகின்றதை அதையும் கேட்டு பார்க்கலாம். இதோ பாடல், இரண்டாவது பாடலின் முதல் பாடல், இதோ காட்டலையில்.

கண்கள்

கட்டகாசமான அற்புதமான பாடல்களாக காட்டலையில் ஒழித்து கொண்டிருக்கின்றது பாடல்கள் இரண்டு. பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியை நிலவு பகுதிக்கு வந்துவிட்டோம். உங்களுக்கு பிடித்த விதமான பாடல்களாக காட்டலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண் ஐடிஆர் லண்டன் கலிகத்திலிருந்து. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் ஜுகம் வானொலி கனடா. ஒவ்வொரு பாடல்களும் ஒவ்வொரு வரியனின் உள்ளிருந்து ஆரம்பமாகின்றது. அந்த வகையிலே வந்து எந்த வரி எப்படி அமைய போகணும்னு நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்ப்பது கூட எனக்கு தெரிகின்றது. அந்த வகையில் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். இந்த பாடலுடன் நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வருகின்றது.

இதுவரை நேரம் என்னோடு பயணித்து பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியை கேட்ட உங்களுக்கும் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு இதுவரை நேரமும் நான் ஐடிஆரின் லண்டன் கழகத்திலிருந்து உங்களுக்காக இரண்டு பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியுடன் கலந்து சிறப்பித்திருந்த அந்த வகையிலே மீண்டும் இன்னொரு நிகழ்வில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி அன்பான உறவுகளே, மீண்டும் இன்னொரு நிகழ்வில் சந்திக்கும் வரை விடைபெறுவோம். நன்றி.

நேர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ்.

0: நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் பாடல் சோறு போட தாயிருந்தும் பட்டினியை பார்த்ததில்லை, தாயிருக்கும் காரணத்தால் கோயிலுக்கு போனதில்லை, தாயடிச்சு வலிச்சதில்லை இருந்தும் நான் அழுதே, நான் அழுதா தாங்கிடுமா உடனே தாயழுவா. சின்னத்தம்பி படத்திலிருந்து தூளியிலே ஆட வந்த. ஆமாம், இப்பாடல் வரிகளை பாடியவர்கள் கே எஸ் சித்ரா, மனோ. இதோ பாடல் காட்டலை ஊடா.
1: சின்னத்தம்பி பாட ஆரம்பிச்சிட்டான், குழந்தைங்க பசியெல்லாம் இனி தீர்ந்து போயிடும்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். வெறும் அடுத்த பாடல் ஆனந்தம் திரைப்படத்தில் இருந்து பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன். பாடியவர்கள் ஹரிணி, உன்னிகிருஷ்ணன். அடி காலம் முழுவதும் காத்திருப்பேன், நீ காணும் இடத்தினில் பூத்திருப்பேன். அடி ஒட்டை ரூபாய் பக்கம் இரண்டும் இந்த நன்று சேர்ந்திருக்கும் நெஞ்சில் வைத்து காத்திரு. இதோ பாடல் காட்டிலே ஊடாக.

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். நெஞ்சம் மறக்குமா நிகழ்ச்சியில் காட்டலையில் வரும் அடுத்த பாடல், கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை, என் கண்களை பறித்துக் கொண்டு ஏனென்னும் பேசவில்லை, ஆளான ஒரு செய்தி அறியாமலே அலைபாயும் சிறுபோதை நானே, உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்கள் இடம் மாறுமேனோ. ஆமாம், இது பம்பாய் படத்திற்காக இதோ காட்டலையில் உங்கள் காதுகளுக்கு இனிமை தர வருகிறது பாடல்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். அடுத்த பாடல் ஆடியிலே சேடி சொல்லி ஆவணியில் தேடி வச்சு. சேடி சொன்ன மன்னவரு மன்னவரு தான், எனக்கு சேடி சொன்ன மன்னவரு மன்னவரு தான். இன்னாசி மச்சான் படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல். பாடியவர் கே எஸ் சித்ரா.

சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல், காட்டுக்குயில் பாட்டு சொல்ல வீட்டுக்கிளி கேட்டுக்கொள்ள, ஒட்டி வந்த தாளமே கொட்டு மேளம் கெட்டி மேளமே, தொட்டணைக்க வேணுமே பட்டுக்கிளி நானுமே. சின்ன மாப்பிள்ளை படத்திலிருந்து இதோ வருகிறது பாடல்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க அர்த்தப்படும் பாடல் என் கண்மணிக்கு காதல் வந்தனம், என் கண்மணிக்கு ஜீவன் அர்ப்பணம், படம் பிரதாப். ஆமா, என்ன பாட்டு! எப்பவும் கேட்டாலும் பழைய ஞாபகங்களை பதிவு செய்யும், மனமொழி மீண்டும் ஒருமுறை திருப்பிச் செல்ல. நேயர்களே, கேட்டு பாருங்கள் நீங்களும்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். நெஞ்சம் மறக்குமா நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் ஹீரோ படத்திற்காக எஸ்பிபி கே எஸ் சித்ரா பாடிய பாடல் புறா புறா பெண் புறா மடி கொடு மன்மதா. மனம் தேடிய காதலன் மலராடிய வேளையில் இன்று நேற்று வந்த பந்தம் அல்ல, இது இரவில் தோன்றும் வானவில்லும் அல்ல. இதோ காட்டளையில் வருகிறது பாடல்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். நெஞ்சம் மறக்குமா நிகழ்ச்சியில் தொடர இருக்கும் பாடல், நான் பாடும் பாடல் திரைப்படத்திலிருந்து ஜானகி அம்மா பாடிய பாடல், பாடவா உன் பாடலை எனும் பாடல். உனக்காக என் பாடல் அரங்கேறும் வேளை, நீ கேட்க வழியில்லை இது என்ன லீலை. பூமேகம் இங்கே ஆகாயம் எங்கே, நீ சென்ற வழி பார்த்து வாடும் உன் பூ இங்கே. இந்த மாதிரி பாடல் இனிமேல் கேட்க முடியுமா? நேயர்களே கேட்டு பாருங்கள்.

0: வியட்நாம் திரைப்படத்திலிருந்து உன் கண்ணில் நீர் வடிந்தால் என்னும் பாடல் TMS பாடிய பாடல். வேறென நீ இருந்தாய், அதில் நான் விழுந்து விடாமல் இருந்தேன். என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும். நேயர்களே, இப்பாடலின் வரிகள் நெஞ்சை கவர்ந்த உணர்ச்சி பூர்வமான வரிகள். நீ கேட்டு பாருங்கள்.
1: உன் கண்ணில்

நெஞ்சம் மறக்குமா நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒழிக்க இருக்கும் பாடல் ஓட்டோகிராஃப்ட் திரைப்படத்தில் இருந்து பா விஜயின் வரிகளில் சித்ரா அம்மா பாடிய பாடல். ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறது, இரவானால் பகலொன்று வந்திடுமே, நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாள். வாழ்க்கையின் இலட்சியத்தை அடைய போராடும் ஒவ்வொரு மனிதனுக்கும் கண்ணீரை வரவைக்கும் இப்பாடல், கேட்டு பாருங்கள்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல் நெஞ்சில் ஆடும் பூ ஒன்று திரைப்படத்தில் இருந்து மலேசியா வாசுதேவன் அவர்கள் பாடிய பாடல். பாடல் ஒரு மூடன் கதை சொன்னான். கல்லை உடைத்தாலும் நீர் வரும், பாலைவனங்களோ அழகான பெண்களே. ஒரு மூடன் கதை சொன்னான். நல்ல சோகமான பாடல், இதமான ராகம். கேளுங்கள் நேயர்களே.

நேயர்களே, இன்றைய மறக்குமா நெஞ்சம் மறக்காத காலத்தால் அழியாத பாடல்களை உங்களுக்காக ஒளிபரப்பியிருந்தோம். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி மீண்டும் இன்னுமோர் மறக்குமா நெஞ்சம் நிகழ்வில் நேயர்களை சந்திக்கும் வரை வானொலிகளில் வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய சகோதரி ராஜி. நன்றி, வணக்கம். அன்பு உறவுகளை தொடர்ந்தும் சர்வதேச வானொலியுடன் இணைந்திருங்கள்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி. பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் அடுத்து வரும் ஒரு மணித்த காலத்திற்கு நேயர்களை நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப்போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இந்த நிகழ்ச்சியில் வளமையே போல உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருப்பீர்கள் என்று உறுதியாக நம்பிக்கொண்டு, நலமாக இருக்க வேண்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நான் நுழைந்து கொள்கின்றேன். நேயர்களே, இன்றும் உங்களுக்காக அருமையான பாடல்கள், புகழ் பூத்த பாடல்கள், என்றோ கேட்ட பாடல்கள் எல்லாம் ஒலிக்கப் போகின்றன, நிறைந்த தகவல்களுடன். நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் முதல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சித்தி. 1966 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படமான சித்தி. ஆம், அந்த ஆண்டு வெளியாகி வெற்றி பெற்றது. சிறந்ததொரு குடும்ப கதை சித்திரம். திரைப்படத்தின் இயக்குனர் திலகம் கேஸ் கோபாலகிருஷ்ணன். இந்த பாடலை பி பி ஸ்ரீனிவாசன், எல் ஆர் ஈஸ்வரியும் பாடியிருக்கின்றார்கள். கண்ணதாசன் எழுதிய பாடல். இந்த திரைப்படத்திலே நாட்டிய பேரொளி பத்மினி சித்தியாக நடிக்க, அவருக்கு காதலராக ஒரு சில காட்சிகளில் மாத்திரம் காதல் மன்னன் ஜெமினி கணேசன் நடிக்க, பத்மினியின் கணவராக நடிகவள் எம் ஆர் ராதா, அதாவது எம் ஆர் ராதாவின் 2ஆம் தாரமாக வாழ்க்கைப்படுகிறார் பத்மினி. பத்மினியின் தம்பியாக முத்துராமன், முத்துராமனுக்கு ஜோடியாக விஜய நிர்மலா மற்றும் சுந்தரிபாய், குலதெய்வம் ராஜகோபால் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் சித்தி திரைப்படத்தில். ஆமாம், இந்த திரைப்படம் ஒரு வெற்றி சித்திரமாக அமைந்தது. அதன் பின்னர் 67 ஹிந்தியில் அவுராட் என்ற பெயரில் வெளியான பொழுது, தமிழில் பத்மினி ஏற்ற பாத்திரத்தை ஹிந்தியிலும் பத்மினி பல ஹிந்தி திரைப்படங்களில் அசத்தி இருக்கின்றார். அதுவும் அங்கே கவர்ச்சி எல்லாம் காட்டி நடித்திருப்பார். நீங்கள் ஹிந்தி திரைப்படங்களை பார்த்தால் புரியும். மேரே நாம் யோக்கர் என்றொரு திரைப்படம், ராஜ்கபூரின் சொந்த திரைப்படம், ராஜ்கபூர் ஹீரோ. வண்ண திரைப்படம், ஈஸ்மன் கலர் திரைப்படம், அதிலே பத்மினி. 70ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம், அதிலே பத்மினி கவர்ச்சி எல்லாம் காட்டி நடித்திருப்பார். தமிழ் படங்களில் முற்றுமுழுதாக மாறுபட்ட பாத்திரங்களில் தான் நடித்திருப்பார். யாருமே நம்ப மாட்டார்கள் ஹிந்தி திரையுலகில் அப்படியெல்லாம் நடித்திருப்பார் என்று. அந்த ஹிந்தி திரைப்படத்தில் பத்மினி பிரான், ராஜேஷ் கண்ணா பத்மினியின் தம்பியாக நடித்தார். இங்கே முத்துராமன் தமிழில், அங்கே ராஜேஷ் கண்ணா தம்பியாக நடித்தார். அந்த ஹிந்தி திரைப்படத்தின் இசையமைப்பாளர் ரவி. பத்மினியின் காதலராக அந்த திரைப்படத்தில் நடித்தவர் ஃபெரோஸ் கான். இந்த பெயர்கள் உங்களில் பலருக்கும் புதிய பெயர்களாக இருக்கலாம், ஒரு சில பெயர்கள் அறிந்ததாக இருக்கலாம். இருந்தாலும் அறியாதவை எல்லாவற்றையும் அறிய வேண்டும் தானே? ஆம், மலையாளத்தில் 71 வெளியானது இதே கதை, அச்சண்டே பாரியா என்ற பெயரில். அச்சண்டே பாரியா, அங்கே அச்சன் என்றது தந்தையை, மலையாளத்தில் அச்சன். பாரியா என்றால் மனைவி. அச்சண்டே பாரியா 71 வெளியானது. தமிழில் ஹிந்தியில் பத்மினி ஏற்ற பாத்திரத்தை மலையாளத்தில் பத்மினி ஏற்று நடிக்கவில்லை. அவரின் கூட பிறந்த சகோதரியான ராகினி அதிலே சித்தியாக நடித்தார். மற்றும் அடூர் பாசி இணைந்து நடிக்க, திரைப்படத்தின் இசையமைப்பாளர் வி தட்சிணாமூர்த்தி. தமிழிலும் இசையமைத்தவர் வி தட்சிணாமூர்த்தி. தெலுங்கில் 67 பின்னி என்ற பெயரில் வெளியான பொழுது, அதிலே சோபன் பாபு, விஜய நிர்மலா, சத்யநாராயணா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் தெலுங்கு திரைப்படத்தில். அப்படியாக சித்தி திரைப்படம் மாபெரும் வெற்றி திரைப்படம். பி பி ஸ்ரீனிவாஸ் எல் ஆர் ஈஸ்வரி பாடிய இந்த பாடல் காட்சியில் முத்துராமனும் விஜய நிர்மலாவும். விஜய நிர்மலா தமிழை விட தெலுங்கில் நிறைய திரைப்படங்களில் கதாநாயகியாக நடித்தவர். எத்தனையோ திரைப்படங்களை இயக்கி சாதனை படைத்தவர் விஜய நிர்மலா. தெலுங்கு திரைப்பட சூப்பர் ஸ்டாராக இருந்த கிருஷ்ணாவின் மனைவிதான் விஜய நிர்மலா.
சரி, பாடலை கேட்கலாம். சித்திரை திரைப்படத்தில் பி பி ஸ்ரீனிவாஸ், எல் ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல், அருமையான பாடல். இது சந்தோஷமாகவும் இருக்கின்றது, துக்கமாகவும் இருக்கின்றது, சோக பாடலும் இருக்கின்றது. இது இன்பமாக ஒலிக்கக்கூடிய பாடல். சந்திப்போமா என்று சந்திப்போமா, தனிமையில் நம்மை பற்றி சிந்திப்போமா, தனிமையில் நம்மை

மயக்கத்தில் உலகை சுற்றுவோமாம், மணவறையில் கைப்பற்றுவோமா? மயக்கத்தில் உ

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 66 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படமான சித்தி. கண்ணதாசன் எழுதிய பாடலை பி பி ஸ்ரீநிவாசம், எல் ஹரீஸ்வரியும் பாடியிருந்தார்கள். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். மறக்க முடியுமா நிகழ்ச்சி? ஆம், சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளை இது. பழைய திரைப்படங்கள், பழைய தமிழ் திரைப்படங்கள், அவை சார்ந்த விடயங்கள், அந்த திரைப்படங்களில் இடம்பெற்ற இனிமையான பாடல்கள் அனைத்தையும் தொகுத்து தரும் அற்புத நிகழ்ச்சி தான் மறக்க முடியுமா. நிகழ்ச்சிக்காக நாம் தரும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வாழ்க்கை வாழ்வதற்கே. நிச்சயமாக வாழ்க்கை என்றால் அது வாழ்வதற்குத்தான். அதிலே வரக்கூடிய அத்தனை தங்கு தடைகளையும் தாண்டி எதிர்நீச்சல் போட்டு நம்முடைய வெற்றி இலக்கை தொடுவதே நம் நோக்கமாக இருக்க வேண்டும். வாழ்க்கை வாழ்வதற்கே 64 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் இது. காதல் மன்னன் ஜெமினி கணேசன், அபிநய சரஸ்வதி, கன்னடத்து பைங்கிளி பி சரோஜா தேவி, கன்னட நடிகை எம் வி ராஜம்மா, டி எஸ் முத்தையா, சாரதா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் இந்த திரைப்படத்தில். ஆம், பழைய தமிழ் திரைப்படங்களில் கதாநாயக நடிகர் நடிகரின் நடிகர்களின் தாயாராக நடித்தவர்கள் என்று நாம் நினைத்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக எம் வி ராஜம்மாவை மறக்கவே முடியாது. அதேபோல பண்டரிபாயை மறக்கவே முடியாது. பி கண்ணாம்பாவை மறக்கவே முடியாது. எஸ் என் லக்ஷ்மியையும் மறக்க முடியாது, இல்லையா? சரோஜா தேவி முதலில் கன்னட மொழியில் 1955 ஹொன்னப்ப பாகவதர் என்ற நடிகர் ஹீரோவாக நடிக்க மகாகவி காளிதாசு என்ற திரைப்படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானார். 1955 தமிழில் சில திரைப்படங்களில் அவர் நடனமாடியிருந்தாலும் துணை நடிகையாக முதல் முதலில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக அவர் நடிக்கத் தொடங்கியது நாடோடி மன்னன் அல்ல திருடாதே. பின்பு எம்ஜிஆருக்கு காலில் அடிபட்டு அதனால் அவர் நடிக்காமல் சில மாதங்கள் இருந்த காரணத்தினால் அந்த திரைப்படம் படப்பிடிப்பு நடைபெறாமல் தள்ளி போடப்பட்டது. அந்த இடைவெளிக்குள் தான் நாடோடி மன்னன் திரைப்படத்திலும் சரோஜா தேவி எம்ஜிஆருக்கு ஜோடியாக பின்பாதியில் நடிப்பதற்கு ஒப்பந்தமாகி, அதாவது அந்த திரைப்படம் கேவா கலர், பின்பாதி கேவா கலர், அந்த கேவா கலர் தொடங்கும் பொழுது சரோஜா தேவியை காட்டத் தொடங்கி விடுவார்கள். அதன் முன்னர் கருப்பு வெள்ளை, அதிலே பின்பு நடிக்க தொடங்கி எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடிக்க தொடங்கி இருந்தார். அந்த திரைப்படம் முதலில் நடிக்க தொடங்கியது திருடாதே, ஆனால் முதலில் வெளியானது நாடோடி மன்னன். சரி, வாழ்க்கை வாழ்வதற்கு திரைப்படத்தை பார்ப்போம். பி பி ஸ்ரீநிவாஸ், பி சுஷீலா. இந்த திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் முரசொலி மாறன். வாழ்க்கை வாழ்வதற்கு திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் முரசொலி மாறன், கண்ணதாசனின், அதாவது மன்னிக்க வேண்டும், கருணாநிதியின் மருமகன். மெல்லிசை மன்னர்களின் இசையமைப்பு, கண்ணதாசன் எழுதிய பாடல். வாழ்க்கை வாழ்வதற்கே திரைப்படத்தின் இயக்குநர்கள் கிருஷ்ணன் மற்றும் பஞ்சு. பாடல் காட்சியில் ஜெமினி கணேசன், சரோஜா தேவி. இந்த திரைப்படம் மாத்திரமல்ல, பல திரைப்படங்களில் ஜெமினியும் சரோஜா தேவியும் ஜோடியாக நடித்திருக்கின்றார்கள். என்றோ கேட்ட பாடல் இப்பொழுது உங்களுக்காக. நான் பாடிய பாடல் மன்னவன் கேட்டான் படையுடனே வந்தான், என் வாடிய நெஞ்சை மன்னன் அறிந்தான் மலருடனே வந்தான். வாடிய நெஞ்சை மன்னன் அறிந்தான் மலருடனே வந்தான்.

நனறிந்தான் மலருடனே வந்தான். காதல் திருமகள் கண்ணீர் வடித்தாள் கனவினிலே கண்டான்.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வாழ்க்கை வாழ்வதற்கே. 64 வெளியான கருப்பு வெளி திரைப்படம். பி சுசீலாவும் பி பி ஸ்ரீநிவாசம் பாடிய பாடல் அது. கண்ணதாசன் எழுதிய பாடல். பாடலுக்கு இசையமைத்தோர் மெல்லிசை மன்னர்கள், எம் எஸ் விஸ்வநாதன், டி கே ராமமூர்த்தி. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இன்றைய நிகழ்ச்சியிலும் மக்கள் மனம் கவர்ந்த அருமையான பாடல்கள் நிறைந்த தகவல்களுடன் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. ஆம், கவிஞர் காமு ஷெரீப் அந்த காலங்களில் விரல் விட்டு எண்ணக்கூடிய பாடல்கள் என்று சொல்ல முடியாவிட்டாலும் அதை தாண்டியும் சற்று அதிகமாக பல பாடல்களை இயற்றிய ஒரு பெருங்கவிஞர் தான் காமு ஷெரீப். அவர் எழுதிய அருமையான பாடல்களில், அருமையான காதல் பாடல்களில் ஒன்றுதான் இது. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மக்களை பெற்ற மகராசி. 57 ஆண்டு வெளியான இந்த கருப்பு வெள்ளை திரைப்படத்தின் இயக்குனர் கே சோமு. கே சோமு அவர்கள் சிவாஜியை வைத்து பல திரைப்படங்களை இயக்கிய ஒரு பெரும் இயக்குனர் என்றுதான் கூற வேண்டும். ஆமாம், இந்த திரைப்படத்தை தயாரித்தோர் நடிகர் வி கே ராமசாமியும் அவருடன் இணைந்து இறையருட்செல்வர் ஏ பி நாகராஜனும் இருவரும் இணைந்து பல திரைப்படங்களை அந்த காலங்களில் தயாரித்தவர்கள். அதிலே ஒரு திரைப்படம் தான் இது. ஆனால் இந்த திரைப்படத்தை ஏ பி நாகராஜன் இயக்கவில்லை. பாடலை பாடிய குரல்கள் பி பி ஸ்ரீநிவாசுடன் இணைந்து சரோஜினி என்ற பாடகி. ஒரு சில பாடல்களை அந்த காலங்களில் பாடியிருக்கின்றார் சரோஜினி என்ற பாடகி. பி பி ஸ்ரீநிவாசுடன் இணைந்து இந்த பாடலை பாடியிருக்கின்றார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், அவருக்கு ஜோடியாக பி பானுமதி, சிவாஜியின் தங்கியாக எம் என் ராஜம் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், எம் என் ராஜத்தின் ஜோடியாக எம் என் நம்பியார் மற்றும் பி கண்ணாம்பா, வி கே ராமசாமி, கே சாரங்கபாணி, சி டி ராஜகாந்தம் என பலரும் நடித்த மக்களை பெற்ற மகராசி ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. வித்தியாசமான ஒரு தமிழ் பேசும் நடிகராக இதில் நடித்திருப்பார் நடிகர் திலகம். கொங்கு நாட்டு தமிழ் என்று சொல்வார்கள். படத்தை பார்த்தால் உங்களுக்கே புரியும். இந்த பாடல் காட்சியில் எம் என் நம்பியாரும் எம் என் ராஜமும். எம்ஜிஆர் திரைப்படங்களில், எத்தனையோ திரைப்படங்களில் எம்ஜிஆரின் ஆஸ்தான வில்லனாக நடித்த எம் என் நம்பியார் ஒரு ஐயப்பன் பக்தர் என்பது எல்லோரும் அறிந்த விடயம். திரைக்கு பின்னால் அவர் ஒரு நல்ல ஒரு குணவான், அன்பானவர், பண்பானவர், நற்பழக்கம் கொண்டவர். திரைப்படங்களில் தான், திரையில் தான் வில்லனாக தோன்றுவார். இவரின் முதல் திரைப்படம் 1935 வெளியான பக்த ராமதாஸ். அதிலே நகைச்சுவை நடிகராகத்தான் நடித்தார் பக்த ராமதாஸ். குழந்தைகள் நடித்த திரைப்படம் தான் பிரதானமாக. 35 நடிக்க தொடங்கியிருந்தார். எம் என் ராஜம் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்களின் நாடக குழுவில் தொடங்கி பின்பு கலைவாணர் அவர்களின் பைத்தியக்காரன், நல்லதம்பி போன்ற திரைப்படங்களில் எல்லாம் சிறிய சிறிய வேடங்களில் நடித்தார். எம் என் ராஜத்தை பிரபலமாக்கிய திரைப்படம் 54 வழியான இரத்த கண்ணீர். கன்னட மொழியில் இந்த மக்களை பெற்ற மகராசி திரைப்படம் அண்ணா தங்கி என்ற பெயரில் வெளியானது. அதிலே பி ஜெயம்மா, சரோஜா தேவி, வித்யாவதி, யார் வித்யாவதி, ஜெயலலிதாவின் சித்தி, அதாவது ஜெயலலிதாவின் தாயான சந்தியாவின் தங்கை வித்யாவதி, ராஜ்குமார் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் அந்த கன்னட திரைப்படத்தில். அந்த கன்னட திரைப்படத்தின் இசையமைப்பாளர் ஜி கே வெங்கடேஷ்.
ஆம், இந்த திரைப்படத்திலே மக்களை பெற்ற மகராசி திரைப்படத்திலே பொதுவாக வில்லனாக நடிக்கக்கூடிய எம் என் நம்பியார் ஒரு நல்லவராக நடித்திருப்பார். இங்கே இந்த காட்சி எப்படி என்றால், இரண்டு வீட்டுக்காரரும் பகை, ஆனால் இருவரும் காதல் கொள்கிறார்கள். அந்த நேரத்தில் இந்த பாடல், மக்களை பெற்ற மகராசி, பி பி ஸ்ரீனிவாசுடன் சரோஜினி, காமு ஷெரீப் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் திரைசத்திலகம் கே வி மகாதேவன். பாடல் காட்சியில் எம் என் நம்பியார், எம் என் ராஜம். நடிகை எம் என் ராஜம் காலம் சென்ற பிரபல பாடகர் ஏ எல் ராகவனின் மனைவி. இப்பொழுது பாடலை கேட்கலாமா?

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1957 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படமான மக்களை பெற்ற மகாராசி. பாடலை பாடிய குரல்கள் பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் சரோஜினி. பாடலை எழுதியவர் பழம்பெரும் கவிஞர் காமு ஷெரீப். பாடலுக்கு இசையமைத்தவர் திரைசத்திலகம் கே வி மகாதேவன். சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக நேயர்களே உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் ஜொலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? அருமையான பாடல்கள் நிறைந்த தகவல்கள் என அனைத்தையும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம், புரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சிக்காக நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் போலீஸ்காரன் மகள். முதலில் நாடகமாக மேடையேறியது பழம்பெரும் நடிகர் எஸ் வி சகஸ்ரநாமம் அவர்களின் நாடகம். அந்த காலங்களில் எல்லாம் பல நடிகர்கள் சொந்தமாக நாடக குழு வைத்து நடத்தி கொண்டிருந்தார்கள். எஸ் வி சகஸ்ரநாமமும் அப்படித்தான், சொந்தமாக நாடக குழு வைத்து நடத்தியவர். அதிலே பலரும் அந்த காலத்து நடிகர் நடிகையர் பலரும் நடித்திருக்கின்றார்கள் அந்த மேடை நாடகங்களில். அப்படியாக அவருடைய மேடை நாடகம்தான் போலீஸ்காரன் மகள். பின்பு திரைப்படமானது. திரைப்படத்தை ஸ்ரீதர் இயக்கியிருந்தார். மெல்லிசை மன்னர்களின் இசையமைப்பு. மெல்லிசை மன்னர்களின் இசையமைப்பில் அத்தனை பாடல்களும் சூப்பர் ஹிட் ஆயின. கவியசர் கண்ணதாசன் பாடல் புனிய, பி பி ஸ்ரீனிவாசும் எஸ் ஜானகியும் பாடிய பாடல். இந்த திரைப்படத்தை தான் ஸ்ரீதர் அதாவது இயக்கியிருக்கின்றார். யார் எழுதிய நாடகம் என்றால் ஸ்ரீதர் எழுதிய நாடகம் அல்ல, பி எஸ் ராமையா என்ற எழுத்தாளர் எழுதிய நாடகம்தான் போலீஸ்காரன் மகள். ஆம், இந்த திரைப்படத்தில் முத்துராமன் பாலாஜி, முத்துராமனின் தங்கையாக விஜயகுமாரி, விஜயகுமாரிக்கு ஜோடியாக பாலாஜி, எஸ் வி சகஸ்ரநாமம் போலீஸ்காரராக அதாவது விஜயகுமாரியின் தந்தையாக, மற்றும் புஷ்பலதா நகைச்சுவை நடிகரும் குணச்சித்திர நடிகரும் பாடகருமான ஜே பி சந்திரபாபு. ஆம், மனோரமா மற்றும் பலரும் போலீஸ்காரன் மகள் திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். இந்த பாடல் பி பி ஸ்ரீனிவாசும் எஸ் ஜானகியும் இணைந்து பாடிய பாடல். இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற அத்தனை பாடல்களுமே அருமை சிறப்பு பெற்ற பாடல்கள். இதோ உங்களுக்காக அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு காதல் பாடல். Mm-hmm.

ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும், அதற்கு முந்தாலே வா வா வா வா.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் போலீஸ்காரன் மகள். 62 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். இதன் இசையமைப்பாளர்கள் மெல்லிசை மன்னர்கள். கண்ணதாசன் எழுதிய பாடலை பி பி ஸ்ரீனிவாசும் எஸ் ஜானகியும் இணைந்து பாடியிருந்தார்கள். நல்லது உறவுகளே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி உங்கள் மனம் கவர்ந்த பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? அந்த காலங்களில் எல்லாம் எத்தனை அற்புதங்கள், அதிசயங்கள், பாடல்கள், ஒலிப்பதிவு எல்லாம். ட்ராக் சிஸ்டம் என்று ஒன்றே இல்லை, பல தடவை ரியர்சல் ஒத்திகை பார்த்து அதன் பின்னர் தான் டேக் போவார்கள். டேக் போகும் பொழுது வாத்திய குழுவில் ஆகட்டும் அல்லது பாடகர்கள் ஆகட்டும், யாராவது ஒருவர் தவறு செய்தாலும் மீண்டும் ஆரம்பத்திலிருந்து பாட வேண்டும். ஆகவே இவ்வளவு கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு நிர்பந்தம் அந்த காலத்தில் இருந்திருக்கின்றது. அதற்கு காரணம் தொழில்நுட்பம் முன்னேறவில்லை என்று சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் அந்த காலத்தில், அதாவது தொழில்நுட்பம் முன்னேறாத அந்த காலத்தில் ஒலிப்பதிவு செய்யப்பட்ட பாடல்களை நாம் எப்படி சொல்லி அழைக்கின்றோம்? காலத்தால் அழியாத கானங்கள் என்று, மயக்கும் பாடல்கள் என்று, மனதை விட்டு நீங்காத பாடல்கள் என்று, தவிட்டாத தேனாமிர்தம் என்று, எப்படியெல்லாம் அந்த பாடல்கள் பாராட்டு பெற்று இன்று வரை புகழ் கொடியில் பறந்து கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சிக்காக நாம் தரும் இந்த பாடல் பி பி ஸ்ரீனிவாசும் எல் ஆர் ஈஸ்வரியும் பாடிய பாடல். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நில் கவனி காதலி. 69 வெளியான இந்த கருப்பு வெள்ளை திரைப்படத்தின் கதாநாயகன் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர், கதாநாயகியோ பாரதி. ஆமாம், ரீனா பிலிம்ஸ் நில் கவனி காதலி. 69 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். மெல்லிசை மன்னர் திரைப்படத்தின் இசையமைப்பாளர். இயக்குனர் ஸ்ரீதரின் சகோதரரான சி வி ராஜேந்திரன் திரைப்படத்தின் இயக்குனர். இந்த திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் கோபு. இது ஒரு வெற்றி திரைப்படம்தான். வாலி எழுதிய பாடல், அழகான வரிகள், காதல் பாடல். பாடல் காட்சியில் ஜெய்சங்கரும் பாரதியும். 60களில், 70களின் தொடக்கத்தில் ஜெய்சங்கரும் பாரதியும் இணைந்து பல திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார்கள். ஜெய்சங்கர் பாரதி கூட்டணி, ஜெய்சங்கர் வாணிஸ்ரீ கூட்டணி, ஜெய்சங்கர் கே ஆர் விஜயா கூட்டணி, ஜெய்சங்கர் ஜெயலலிதா கூட்டணி, இவற்றுக்கு ஒரு தனி மவுசு இருந்த காலம் அது. ஆம், இதோ நில் கவனி காதலி, பி பி ஸ்ரீனிவாஸ் எல் ஆர் ஈஸ்வரி, மெல்லிசை மன்னரின் இசையமைப்பில் வாலி எழுதிய பாடல். இப்பொழுது உங்களுக்காக

நகையோ வான் பிறையோ தாரகையோ இருவிழி மேடையில் எழுதிய ஓவியம் புது நிலவோ பூச்சரமோ மதுமலரோ மாணிக்கமோ எங்கேயோ பார்த்த முகம் எங்கேயோ பார்த்த முகம் நிழல் போல் குழல்தான் குடை போல் அமைய தளிர்பூங்கொடி போல் இடைதான் அசைய நிழல் போல் குழல்தான் குடை போல் அமைய தளிர்பூங்கொடி போல் இடைதான் அசைய

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நில் கவனி காதலி பி வி ஸ்ரீநிவாஸ் எல் ஹரீஸ்வரி பாடியது. வாலியின் பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? ஆரம்ப காலங்களில் பார்த்தால் புராண கதைகளை பக்தி கலந்து எடுத்துக்கொண்டிருந்தார்கள், தயாரித்துக் கொண்டிருந்தார்கள், திரையிட்டார்கள். நீண்ட காலமாக பல வருடங்களாக அந்த நிலைமைதான் தொடர்ந்தது. பின்பு சமூக திரைப்படங்கள் உருவாகின. மக்களுக்கு இந்த சரித்திர கதைகள், பக்தி திரைப்படங்கள் இவையெல்லாம் சற்று அலுத்து போக சமூக திரைப்படங்களில் நாட்டம் பிறந்தது, நாட்டம் ஏற்பட்டது. அதனை அப்படியான திரைப்படங்களை, சமூக கருத்துக்களை மையப்படுத்தி எடுக்கப்படும் திரைப்படங்களை ரசிக்க தொடங்கினார்கள். இருந்தாலும் இடைக்கிடை அப்பப்ப இந்த பக்தி திரைப்படங்கள் திரையிடப்படாமல் இருந்ததில்லை. அப்படியாக 70களில் 73ஆம் ஆண்டு பத்மினி பிக்சர்ஸ் சார்பில் அதன் அதிபர் பி.ஆர். பந்துலு, அவர் எப்பொழுதும் பிரம்மாண்டத்தை விரும்பும் ஒரு தயாரிப்பாளர், இயக்குனர், ஒரு நடிகர். எப்பொழுதுமே நீங்கள் பார்த்தால் தெரியும், அவருடைய திரைப்படங்கள் பிரம்மாண்டம், அதற்கு பஞ்சமே இருக்காது. பிரம்மாண்டமான செட் அமைப்புகள், அதிக பொருட்செலவு என்று. ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆகட்டும், ஒரு கர்ணன் ஆகட்டும், ஒரு ஆயிரத்தில் ஒருவன் ஆகட்டும், இப்படி நீங்கள் எடுத்து பார்த்தால் அந்த திரைப்படங்கள் பிரம்மாண்டத்தின் உச்சியை தொட்டிருக்கும். அதிக பொருட்செலவை அந்த திரைப்படங்கள் தயாரிப்பதற்கு அதிக பொருளை, அதிக பணத்தை செலவழித்திருப்பார் அந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர். சொந்த பணமாகவும் இருக்கலாம், கடன்பட்டு தயாரித்திருக்கலாம், அது வேறு விடயம். இப்பொழுது எல்லாம் சங்கர் என்று ஒரு இயக்குனர் எப்பொழுதும் பிரம்மாண்டத்தை விரும்புவதைப் போல, பி ஆர் பந்துலு அப்படியான ஒரு பிரம்மாண்டத்தை விரும்பக்கூடிய ஒரு இயக்குனராக, தயாரிப்பாளராக ஜொலித்தவர். சிவாஜி எம்ஜிஆரின் திரைப்படங்கள் அப்படித்தான், அவருடைய திரைப்படங்கள். அப்படியாக 73இல் வந்தது ஒரு திரைப்படம் திரையிடப்பட்டது, கங்கா கௌரி என்ற பெயரில். பி ஆர் பந்துலு தயாரித்து திரைப்படத்தை இயக்கியிருந்த இப்பொழுது எல்லாம் சங்கர் என்று ஒரு இயக்குனர் எப்பொழுதும் பிரம்மாண்டத்தை விரும்புவதைப் போல, பி ஆர் பந்துலு அப்படியான ஒரு பிரம்மாண்டத்தை விரும்பக்கூடிய ஒரு இயக்குனராக, தயாரிப்பாளராக ஜொலித்தவர். சிவாஜி எம்ஜிஆரின் திரைப்படங்கள் அப்படித்தான், அவருடைய திரைப்படங்கள்.

பாடல் மெல்லிசை மன்னரின் இசையமைப்பு திரைப்படத்தின் சிறப்பம்சம். பி வி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகி பாடியது. இந்த திரைப்படத்தில் இந்த கங்கா கௌரி திரைப்படத்தில் ஜெமினி கணேசன் சிவனாக, ஜெயலலிதா கங்காவாக, ஜெயந்தி கௌரியாக மற்றும் தாட்சாயணியாக, ஷோ நாரத முனிவராக. நாரதர் என்று சொல்லுவார்கள், நாரதரும் ஒரு முனிவர் தான். ஓஏகே தேவர் என்று ஒரு நடிகர் இருந்தார். மிகவும் கம்பீரமான ஒரு தோற்றம் கொண்ட ஒரு நடிகர், குரலும் கம்பீரமாக இருக்கும். அவர் சனீஸ்வரனாக நடித்திருப்பார். சிவகுமார் நாராயணன் ஆக நடித்திருக்க, குமாரி பத்மினி என்ற ஒரு நடிகை இருந்தார், இப்பொழுது உயிருடன் இல்லை, தற்கொலை செய்து கொண்டார். 70களில் பல திரைப்படங்களில் சிவகுமாருக்கு ஜோடியாக நடித்தவர். இதிலே இந்த திரைப்படத்திலே நாரதரின் இன்னொரு உருவமாக, இன்னொரு பிறப்பாக வருவார் குமாரி பத்மினி. இந்த பாடல் காட்சியில் சிவகுமாரும் குமாரி பத்மினியும். ஏற்கனவே கன்னட மொழியில் 67 வெளியானது கங்கே கௌரி. அதிலே கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமாரும் பாரதியும் லீலாவதியும் இணைந்து நடித்திருந்தார்கள். தமிழில் ஜெமினி கணேசன், ஜெயலலிதா, ஜெயந்தி நடித்ததைப் போல அங்கே ராஜ்குமார், பாரதி, லீலாவதி. அந்த கன்னட திரைப்படத்தின் இசையமைப்பாளர் பந்துலுவின் அந்த காலத்து ஆஸ்தான இசையமைப்பாளரான டி ஜி லிங்கப்பா. நீங்கள் எடுத்து பார்த்தால் தெரியும், ஏவிஎம்மின் ஆஸ்தான இசையமைப்பாளராக இருந்தவர் உங்களுக்கு தெரியும், பல தடவை கூறியிருக்கின்றேன். ஆர் சுதர்சனம் மாஸ்டர், மெல்லிசை மாமணி வி குமார், கே பாலச்சந்தர் இயக்கிய ஆரம்பகாலத்து திரைப்படங்களின் ஆஸ்தான இசையமைப்பாளர், அதேபோல டி ஜி லிங்கப்பா, அதாவது டி கோவிந்தராஜுலு நாயுடு என்று ஒரு இசையமைப்பாளர் இருந்தார். உங்களில் சிலர் அறிந்திருக்கலாம், டி கோவிந்தராஜுலு நாயுடு. இந்த நாயுடு என்று சொல்வதெல்லாம் இந்தியாவில் அப்படித்தான், அவர்களுடைய அந்த பரம்பரையை குறிக்கும் சொல். தேவர், நாயுடு, உடையர், கவுண்டர், இப்படியாகத்தான் அவர்கள் கூறுவார்கள். இப்பொழுது இலங்கையில் இருக்குமே செட்டியார், அப்படி டி ஜி லிங்கப்பா தான் கோவிந்தராஜுலு, டி கோவிந்தராஜுலு நாயுடு என்ற இசையமைப்பாளரின் மகன் டி ஜி லிங்கப்பா. இருவருமே நல்ல இசையமைப்பாளர்கள். கோவிந்தராஜுலு நாயுடு இசையமைத்ததை விட தமிழில் டி ஜி லிங்கப்பா அதிக திரைப்படங்களுக்கு இசையமைத்திருக்கின்றார். அந்த பந்துலுவின் திரைப்படங்களின் ஆஸ்தான இசையமைப்பாளராக இருந்தவர் டி ஜி லிங்கப்பா. நீங்கள் யோசிக்கலாம், டி ஜி லிங்கப்பாவின் தந்தையான டி கோவிந்தராஜுலு நாயுடு எந்த திரைப்படங்களுக்கு இசையமைத்தவர் என்று. எம்ஜிஆர் வைஜந்தி மாலா நடித்த திரைப்படம் பக்தா திருடன் 60 வெளியானது, அந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர். அந்தமான் கைதி என்று ஒரு திரைப்படம் இருக்கின்றது, அந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர். கழ்வனின் காதலி என்று சிவாஜியின் திரைப்படம் இருக்கின்றது, பானுமதி நடித்தது, அதற்கு இசையமைத்தவர் டி கோவிந்தராஜுலு நாயுடு. அவருடைய மகன் தான் டி ஜி லிங்கப்பா. சரி, பி பி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகி பாடிய இந்த பாடல் காட்சியில் சிவகுமாரும் குமாரி பத்மினியும். இந்த திரைப்படத்தில் அந்த செட் அமைப்புகள், அலங்காரம், ஆடை அணிகலன்கள், இவற்றுக்கெல்லாம் பஞ்சமே இருக்காது. அற்புதமான ஈஸ்மன் கலர், முழு நீள ஈஸ்மன் கலர் என்று கூறுவார்கள். முழுமையான ஈஸ்மன் கலர் திரைப்படம். இப்பொழுதும் பாடலை கேட்கலாம்.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 73 வெளியான முழு நீள ஈஸ்மன் கலர் திரைப்படமான கங்கா கௌரி. பி பி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகி பாடிய அந்த பாடலை இயற்றியவர் கண்ணதாசன். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். திரைப்படத்தின் இயக்குனர் தயாரிப்பாளரும் இயக்குனரும் நடிகருமான பி ஆர் பந்துலு. ஆம், மறக்க முடியுமா? நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளை இது. இன்றும் உங்களுக்காக அருமையான பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. ஆர் பார்த்தசாரதி என்று ஒரு இசையமைப்பாளர். அதிகம் திரைப்படங்களுக்கு இசையமைக்கவில்லை. விரல் விட்டு எண்ணக்கூடிய சில திரைப்படங்களுக்கு மட்டும்தான் இசையமைத்திருக்கின்றார் ஆர் பார்த்தசாரதி. ஒரு கல்யாண ஊர்வலம், கல்யாண மண்டபம், அதே போல அவன் பித்தனா, அந்த திரைப்படங்களில் இடம்பெற்ற பாடல்களை யோசித்தாலே உங்களுக்கு புரிந்துவிடும் நல்லதொரு இசையமைப்பாளர், திறமை மிக்க இசையமைப்பாளர் ஆர் பார்த்தசாரதி என்று. இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கல்யாண மண்டபம். திரைப்படத்தை தயாரித்து வசனம் எழுதி திரைப்படத்தை இயக்கியவர் மா ரா என்று சுருக்கமாக அழைக்கப்படும் மாரா. இந்த பாடலை எழுதியவர் குறிப்பிட்ட சில பாடல்களை மாத்திரம் தமிழ் சினிமா உலகில் எழுதி அசத்திய தர்மராசன். பி பி ஸ்ரீனிவாசும் பி சுஷீலாவும் பாடிய இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கல்யாண மண்டபம். இந்த திரைப்படத்தில் விஜயபுரி வீரன் என்று பெருமையுடன் அழைக்கப்படும் வீர திருமகன் நாயகன், விஜயபுரி வீரன் நாயகன் யார்? சி எல் ஆனந்தன். அவர்தான் ஹீரோ. ஹீரோயின் புன்னகையரசி கே ஆர் விஜயா. மற்றும் செகண்ட் ஹீரோவாக நடித்தவர் ரவிச்சந்திரன். அவருக்கு ஜோடியாக மாலதி. மாலதி என்று ஒரு நடிகை, கே மாலதி அல்ல, கே மாலதி என்று ஒரு நடிகை இருந்தார் அந்த காலத்தில், கதாநாயகியாக எல்லாம் நடித்தவர். குறிப்பாக உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் உங்களில் பலரும் பாதாள பைரவி திரைப்படத்தை பார்த்திருப்பீர்கள். அது ஒரு மாயாஜாலம் நிறைந்த திரைப்படம், மக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்ற ஒரு திரைப்படம். அந்த காலங்களில் என் டி ராமராவும், அதாவது நடிகரும் ஆந்திர முதலமைச்சராக வலம் வந்தவருமான என் டி ராமராவ் அந்த பாதாள பைரவி திரைப்படத்தில் கதாநாயகனாக நடிக்க கே மாலதி கதாநாயகியாக நடித்திருந்தார். கண்டசாலா தான் இசையமைப்பு. கண்டசாலா பாடியிருப்பார் அந்த திரைப்படத்தில் பல பாடல்களை. அவர் கே மாலதி, இவர் வேறு ஒரு மாலதி, ரவிச்சந்திரனுக்கு ஜோடியாக. இந்த பாடல் காட்சியில் ரவிச்சந்திரனும் மாலதியும், ரவிச்சந்திரனுக்கு அப்பதான் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்தில் 64 அறிமுகமாகி சில திரைப்படங்களில் நடித்துக் கொண்டிருக்கின்றார். இது ஒரு இரண்டாவது மூன்றாவது படம் இந்த திரைப்படம். அவர்களுக்கு தான் இந்த பாடல், ரவிச்சந்திரன் மற்றும் மாலதி. பி பி ஸ்ரீனிவாஸ் பி சுஷீலா பாடிய இந்த பாடல் நல்ல அழகான ஒரு மெட்டு, மென்மையான இசை, ஆர்ப்பாட்டம் இல்லாத இசை, காதல் தேனாய் பாயக்கூடிய ஒரு குரல் வளம். அந்த இசையமைப்பு, அந்த வரிகள் எல்லாமே ஒட்டுமொத்தமாக இந்த பாடல் ஒரு தேன் கிண்ணத்தில் தேனை ஊற்றி தந்தால் அதுதானே தேன் கிண்ணம். தேன் கிண்ணம் என்றால் என்ன? தேன் கொண்ட பாத்திரம் தேன் கிண்ணம். ஆம், அப்படியாக அந்த தேனை பருகுவதைப் போல காதல் தேனாக பாயும் பாடல் இது. இப்பொழுது பாடலை கேட்கலாம். போத்திருக்கோ வெளியெடுத்து மாலை தொடுக்கவா,

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1965 ஆம் ஆண்டு வெளியாகி அவ்வளவு தூரத்திற்கு பிரபலமாகாத திரைப்படம் கல்யாண மண்டபம். ஆனால் இந்த பாடலோ அவ்வளவு பிரபலம். திரைப்படம் பிரபலமாகாவிட்டாலும் பாடல் பட்டி தொட்டியெங்கும் ஒலித்த பாடல், முழங்கிய பாடல். பி பி ஸ்ரீநிவாசம், பி சுஷிலாவும் பாடிய அந்த பாடல் காட்சியில் கலை நிலவு ரவிச்சந்திரனும் மாலதி என்ற நடிகையும் தோன்றி நடித்திருப்பார்கள். பாடலை எழுதியவர் அதிகம் பாடல்கள் புனையாத தர்மராசன். பாடலுக்கு இசையமைத்தவர் ஆர் பார்த்தசாரதி. ஆர் பார்த்தசாரதி இசையமைத்த வேறு சில திரைப்படங்களை உங்களுக்கு ஏற்கனவே கூறியிருக்கின்றேன். என்ன, ஞாபகம் இருக்கின்றதா? ஆம், கல்யாண ஊர்வலம், நாகேஷ், கே ஆர் விஜயா, மணிமாலா நடித்த திரைப்படம் கல்யாண ஊர்வலம் 70ல் வெளியானது. அதன் இசையமைப்பாளர் ஆர் பார்த்தசாரதி தான். அதே போல அவன் பித்தனா 66ல் வெளியான திரைப்படம், எஸ் எஸ் ராஜேந்திரனும் அவருடைய மனைவியான விஜயகுமாரியும் நடித்த திரைப்படம் அவன் பித்தனா, அதன் இசையமைப்பாளரும் ஆர் பார்த்தசாரதி. அந்த திரைப்படங்களில் எல்லாம் அருமையான பாடல்கள் இருக்கின்றன. தவிர மேலும் சில திரைப்படங்களுக்கும் இசையமைத்திருக்கின்றார் ஆர் பார்த்தசாரதி. என்ன நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியிலும் அருமையான பல பாடல்களை உங்களுக்கு வழங்கியதோடு அல்லாமல் அவை சார்ந்த தகவல்கள், செய்திகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்கியதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் நான். இன்று ஒலித்த பாடல்களும் செய்திகளும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நான் உறுதியாக நம்புகின்றேன். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில், இந்த மாபெரும் நிகழ்ச்சியை, அருமையான இந்த சினிமா நிகழ்ச்சியை, பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் நிகழ்ச்சியை சினிமா ரசிகர்களுக்காக, குறிப்பாக பழைய சினிமா, தமிழ் சினிமா ரசிகர்களுக்காக வழங்கும் சந்தர்ப்பத்தை வழங்கிக் கொண்டிருக்கும் திரு விசு செல்வராஜா அவர்களுக்கும் இதயபூர்வமான நன்றிகளும் வாழ்த்துக்களும். பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்லதொரு பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு மீண்டும் மேலும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பரப்பினூடாக மீண்டும் சந்தித்துக் கொள்ளும் வரை, தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடை பெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே.

வணக்கம் அன்பான உறவுகளே, மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதை விட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். எப்படி நலமாக இருக்கின்றீங்களா? நாங்களும் அனைவரும் கலையத்தில் நலமாக இருக்கின்றோம். என்று போல் என்றும் நலமாக இருக்க வேண்டும் என்ற இறைவனை வேண்டிக் கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்லலாம். பழமை போன்று மீண்டும் ஒரு பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் நேரலையில் சந்திப்பதை விட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இரண்டு இரண்டு பாடல்களாக உங்கள் மனதுக்கு பிடித்த பாடல்கள் காற்றலையில் ஒலிக்க காத்திருக்கின்றது. அன்பான நீ நெஞ்சங்களே, ஒரு சிலர் வந்து பாடல்களை கேட்டோம், மிக அருமையான பாடலாக அற்புதமான பாடலாக இருந்தது, காலை வேளை கேட்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது என்று சொல்லி எனக்கு கருத்து பதிவையெல்லாம் தந்திருந்தீர்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். என்று கூறிக்கொண்டு காற்றலையில் வருகின்ற இரண்டு பாடல்கள் ஒன்றோடு ஒன்று சம்பந்தம் விதமான ஒரு பாடலாக காற்றலையில் ஒலிக்க காத்திருக்கின்றது. இன்றும் உங்கள் மனதை கவரும் பாடலாக எனது தெருவில் காற்றலையில் ஒலிக்க காத்திருக்கின்றது. பாடல்கள் இரண்டு, புதிய பழைய இடைக்கால பாடல்கள் வரிசையில் வர காத்திருக்கின்றது. புத்துணர்வையும் புது வேகத்தையும் ஊற்றெடுக்கும் புதிய பழைய இடைக்கால பாடல்கள் என இசை மலையில் நனைய காத்திருக்கலாம். இதோ பாடல் காற்றலையில்.

வேளையில் மனதுக்கும் உள்ளத்துக்கும் அமைதி தரும் விதமாக ஒவ்வொரு விதமான பாடல்கள் காற்றலையில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியை உங்களுக்காக ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து நான் உங்கள் கரண் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். இரண்டு திருவில் பாடல் காற்றலையில் ஒலித்தாலும் நீங்கள் கேட்கும்போது நீங்களே கேட்கும் விதமாக அந்த பாடல் அமைந்து விடுகின்றது. நிச்சயமாக உங்கள் கருத்துக்களில் தான் நான் அதை கண்டுகொண்டேன். கருத்துக்கள் தெரிவித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களை மீண்டும் மீண்டும் சொல்ல நான் கடமைப்படுகின்றேன். புதிய பழைய இடைக்கால பாடல்கள் என அட்டகாசமான பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியில் வர காத்திருக்கின்றது. தொடர்ந்தும் வானொலி நடந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள். இரண்டு பாடல்கள் காற்றலையில் ஒளித்தெழுந்தது. அதற்கு பொருத்தமாக வரும் பாடல் வரிகளில் ஒரு பாடலை கேட்போம். அடுத்து வருகின்ற பாடல் இதோ காற்றலையில்.

காட்டலையில் நேர்கள் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது பாடல்கள் இரண்டு பாடல்கள உங்கள் மனம் கவர்ந்த பாடலாக காட்டலையில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. புத்துணர்வையும் புது வேகத்தையும் ஊற்றெடுக்கும் புதிய பழைய இடைக்கால பாடல்களாக இசை மலையில் உங்களை நினைய வைத்துக் கொண்டிருக்கு. நிச்சயமாக நினைந்து கொண்டுதான் இருப்பிக்கின்றேன். அப்படி அட்டகாசமான பாடல்கள் எதிர்பார்க்காத விதமாக ஒரு பாடலை கேட்டுவிட்டால் ஆகா இந்த வரி இருக்குமோ அந்த வரி இருக்குமோ என்று நீங்கள் யோசிப்பது எனக்கு தெரிகின்றது. அந்த வகையில் நீங்கள் யோசித்துக் கொண்டிருப்பதும் நல்லதான். ஏதோ ஒரு வரியில் அந்த பாடல் தொடங்கும். அடுத்தடுத்த பாடலாக காற்றலையில் வந்து கொண்டிருக்கிறது. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் யுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து நான் உங்கள் கரண் உள்ளங் பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியை தொகுத்து உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நிச்சயமாக நான் தெரிவு செய்யும் பாடல் அனைத்தும் உங்களுக்கும் பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன். அடுத்து வருகின்ற பாடலையும் கேட்டு பார்ப்போம். இது எந்த வரியில் எப்படி ஆரம்பிக்கப்படுகின்றது என்று சொல்லி நீங்கள் தான் யோசிக்க வேண்டும். அந்த வகையில் இதோ பாடல் காற்றலையில்

காதல் காதல் என் கண்ணில் மின்னல் மோதல் என் நெஞ்சில் கொஞ்சம் சாரல் நீ பார்க்கும் பார்வையில் மனம் காதல் தேவரே.

0: よね。
1: நேர்கள் காட்டலையில் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது பாடல்கள் இரண்டு. இரண்டு பாடல்கள் உங்களுக்கு பிடித்தமான பாடலாக காட்டலையில் ஒழித்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் அடுத்தடுத்து வருகின்ற பாடல்களை அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களுக்காக உங்கள் விருப்பத்தின் பேரில் தான் இந்த பாடல் எல்லாம் காட்டலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. ஐடிஆர்என் லண்டன் கழகத்திலிருந்து நான் உங்கள் கரண் பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறேன். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் யுகம் வானொலி கனடா. காலை வேளையை மனதுக்கு இதமூட்டும் விதமாக புதிய பழைய இடக்கால பாடல்கள்னு சொல்லி அனைத்து விதமான அனைத்து தரப்பினரும் கேட்கக்கூடிய பாடலாக காட்டலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. இதோ அடுத்து வருகின்ற இரண்டு பாடல்களில் அடுத்த பாடல். இந்த பாடலுக்கு பின்பு என்ன பாடல் வரப்போகின்றது? அவளுடன் காத்திருங்கள். இதோ பாடல் காட்டலையில்.

கவிதையே தெரியுமா, கவிதையே தெரியுமா, என் கனவு நீதானடி. இதயமே தெரியுமா, உனக்காகவே நானடி. இமை மூட மறுக்கின்றது ஆவலே, இதன் சொல்ல துடிக்கின்றது கவிதையே தெரியுமா, என் கனவு நீதானடி.

தக்கிட்ட தடிமி தக்கிட்ட தடிமி தந்த அண்ணா இதய ஒளியின் ஜதியில் எனது தில்ல.

உயிரில் இறங்கி வரவான், உன் உடலில் கரைந்து விடவான்.

நற்றினையில் நேர்கள் இரண்டு கேட்டுக்கொண்டிருப்பது பாடல்கள் இரண்டு. பாடல்கள் இரண்டு அட்டகாசமான அற்புதமான பாடல்களாக காற்றலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் ஜுகம் வானொலி கனடா நிகழ்ச்சியில் வரிசையில் ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து நான் உங்கள் கரண் பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கேன். நிச்சயமாக அனைவருக்கும் இந்த பாடல்கள் பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இரண்டு பாடல்கள் என்றாலும் வித்தியாசமாக பாடல்கள் காட்டலில் வந்து கொண்டிருக்கின்றது. இரண்டு பாடல்கள் நிகழ்ச்சியில் புத்துணர்வும் புது வேகமும் ஊற்றெடுக்கும் புதிய பழைய இடைக்கால பாடல்கள் என இசை மலையில் நனைந்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வகையில் அடுத்து வருகின்ற பாடலை கேட்போம். அதுக்கு பின்னால் என்ன பாடல் வரப்போகின்றதை அதையும் கேட்டு பார்க்கலாம். இதோ பாடல், இரண்டாவது பாடலின் முதல் பாடல், இதோ காட்டலையில்.

அட்டகாசமான அற்புதமான பாடல்களாக காட்டலையில் எழுத்து கொண்டிருக்கின்றது பாடல்கள் இரண்டு. பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியின் நிலவு பகுதிக்கு வந்துவிட்டோம். உங்களுக்கு பிடித்த விதமான பாடல்களாக காட்டலையில் ஒழித்து கொண்டிருக்கின்றது நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண் ஐடிஆர் லண்டன் கலிகையத்திலிருந்து. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் ஜுகம் வானொலி கனடா. ஒவ்வொரு பாடல்களும் ஒவ்வொரு வரியனின் உள்ளிருந்து ஆரம்பமாகின்றது. அந்த வகையிலே வந்து எந்த வரி எப்படி அமையப்போன்னு நீங்கள் அவளுடன் எதிர்பார்ப்பது கூட எனக்கு தெரிகின்றது. அந்த வகையில் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். இந்த பாடலுடன் நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வருகின்றது.

இதுவரை நேரமும் என்னோடு பயணித்து பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியை கேட்ட உங்களுக்கு அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு இதுவரை நேரமும் நான் ஐடிஆர்என் லண்டன் கழகத்திலிருந்து உங்களுக்காக இரண்டு பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியுடன் கலந்து சிறப்பித்திருந்தேன். அந்த வகையிலே மீண்டும் இன்னொரு நிகழ்வில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி அன்பான உறவுகளே, மீண்டும் இன்னொரு நிகழ்வில் சந்திக்கும் வரை விடைபெறுவோம். நன்றி, நன்றி, வணக்கம்.

இசைச்சாரல் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்புறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். வானலையில் உங்களுடன் அன்புடன் மு ராஜன். இசைச்சாரல் நிகழ்வில் முதலில் வருவது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக SB பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடலை கேட்கவிருக்கின்றீர்கள். இன்றைய நட்சத்திரம் SB பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல் வாழ்வே மாயம் திரைக்காக இடம்பெறுகின்றது. இதோ பாடலை கேளுங்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். ஐடிஆர் பிரான்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் இசை சாரல் நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வருகின்ற பாடல் சிம்லா ஸ்பெஷல் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல். இதோ பாடலை கேளுங்கள்.
1: 1 2

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியில் SP பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வருகின்ற பாடல் முத்து திரைப்படத்தில் இருந்து வருகிறது. பாடலை கேளுங்கள்.

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் மற்றும் கனடா யுகம் வானொலி. கலை நேரம் 11:36 நிமிடம், அகராட்சியத்தில் 10:36 நிமிடம், கனடா கிழக்கு பிராந்தியத்தில் காலை 5:37 நிமிடம், தமிழகம் மற்றும் தாயகத்தில் பிற்பகல் 3:07 நிமிடம். பிறந்திருக்கின்ற இன்றைய பொழுது அனைவருக்கும் இனிய நற்பொழுதாக எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய உள்ளங்கவந்த ராகம் வானலை வருகிறது.

இன்று 23ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026 சனிக்கிழமை ஸ்ரீ பராபவ வருடம் வைகாசி மாதம் 9ஆம் தேதி துல் ஹிஷா 5ஆம் தேதி பாரிசு கான காலநிலை 13 செல்சியஸாக கொண்டாடப்படுகிறது. மழை 14 வீதமாகவும் ஈரப்பதம் 65 வீதமாகவும் 24 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. எதிர்வரும் புதன்கிழமை வரை இதே காலநிலை நீடிக்கலாம் என்று தரவுகள் தெரிவிக்கின்றன. வானம் சற்று வெயிலோடு காணப்படும். யாழ்ப்பாணத்திலே பார்க்கிற பொழுது மழை போன்று 29 செல்சியஸ் பாகியாக உணரப்படுகிறது. மழை 52 வீதமாகவும் ஈரப்பதம் 79 வீதமாகவும் காற்று 15 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்று தரவுகள் தெரிவிக்கின்றன. சனிக்கிழமை வரை இதே காலநிலை நீடிக்கக்கூடும். அங்கு வானம் வெயிலோடு காணப்படுகிறது. தமிழர்களே, கழகத்திலே நாங்கள் எல்லோரும் நலமாக இருக்கிறோம். அதுபோல் நீங்கள் அனைவரும் நலமாக பத்திரமாக இருக்க எல்லாம் இல்லை இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு மீண்டும் ஒரு உள்ளங்கவந்த ராகமூடாக உங்களை சந்திக்க போகிறோம். முப்பதாவது இடத்திலே உள்ளங்க வந்த ராகம் சர்வதேச தமிழ் வானொலி பலம் வந்து கொண்டிருக்கிறது என்கின்ற பெருமையான தகவலையும் கூறிக்கொண்டு அடுத்து வர 2 மணி நேரங்களுக்கு உங்களோடு உங்களுக்கு பிடித்தமான பழைய இனிய பாடல் தெரிவுகளோடு கலையகத்திலே நான் இருக்கின்றேன். நிகழ்ச்சியிலே இணைந்து கொண்டு உங்களுக்கும் விருப்பமான பாடலை கேட்டு மகிழ்கின்ற ஒரு நேரமாக இந்த நேரம் அமைந்திருக்கிறது. நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ள 00 33 6 51 13 95 86 00 33 6 51 13 95 86 நிகழ்ச்சி ஆரம்பிக்க நான் தருகிற பாடல் முதல் பாடல் இது. எனது அம்மாவுக்கான பாடல். அனைத்து அம்மாக்களையும் இணைத்துக் கொண்டு காற்றில் வருகிறது அம்மா பாடல் இதோ.

0: pasos
1: புனித பாடல் அது எனது அம்மாவுக்கான பாடல் அனைத்து அம்மாக்களை வணைத்துக் கொண்டு காற்றில் ஒலித்தது நிகழ்ச்சியில் கலி நேரம் 11:41 கிராஜ்யத்தில் 10:41 கனடா கிழக்கு பிராந்தியத்தில் காலை 5:41 தமிழகம் மற்றும் தாயகத்தில் பிற்பகல் 3:14 நிகழ்ச்சியில் தொடர்கின்ற பாடல்

விடைபெற்று கொண்டிருப்பது உள்ளம் கவர்ந்த ராகம். உள்ளம் கவர்ந்த ராகத்தில் இனிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நிகழ்ச்சி தொடர்கின்ற என்ன ஒரு இனிய பாடல் காட்டலையில் பழைய பாடல்கள் உள்ளங்க வந்த ராகத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. கேப்பம் பாடலை

நீங்கள் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது உள்ளங்க வந்த ராகங்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR மற்றும் கனடா யுகம் வானொலி. உள்ளங்கவந்த ராகத்தில் உங்கள் உள்ளங்கவந்த பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது அடுத்த ஒரு பாடல், இதுவும் உங்கள் உள்ளம் கவர்ந்த ஒரு பாடல்.

இடம்பெற்று கொண்டிருப்பது உள்ளம் கவர்ந்த ராகங்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் மற்றும் கனடா யுகம் வானொலி. கலை நேரம் 12:03, மெக்ராஜ்யத்தில் 11:03, கனடா கிழக்கு பிராந்தியத்தில் காலை 6:03, தமிழகம் மற்றும் தாயகத்தில் பிற்பகல் 3:33.

இடம்பெற்று கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த ராகங்கள். உள்ளம் கவர்ந்த ராகத்திலே இனிய பழைய பாடல்கள் அனைவருக்கும் பிடிக்கக்கூடிய அற்புதமான பாடல்களை தெரிவித்து தந்து கொண்டிருக்கின்றேன். கலைஞர் நேரம் 12 மணி 8 நிமிடம், 11 மணி 8 நிமிடங்கள், அடுத்து 6 மணி 8 நிமிடம் தமிழகம் மற்றும் தாயகத்தில், பிற்பகல் 3 மணி 38 நிமிடம்.

0: இடம்பெற கொண்டிருப்பது உள்ளங்க வந்த ராகங்கள். இது சிறுவர் தமிழ் வானொலி ஐடிஆர் மற்றும் கனடா யுகம் வானொலி. கலை நேரம் 12 மணி 13 நிமிடம், அக்கிராட்சியத்தில் 11 மணி 13 நிமிடம், கனடா கிழக்கு பிராந்தியத்தில் காலை 6 மணி 13 நிமிடம், தமிழகம் மற்றும் தாயகத்தில் பிற்பகல் 3 மணி 43 நிமிடம். உள்ளங்கவந்த ராகத்தில் உங்கள் உள்ளங்கவந்த அற்புதமான பாடல்களை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
1: கண்டதை சொல்லுகிறேன் உங்கள்

நல்லதை சொல்லுகிறேன், இங்கு நடந்ததை சொல்லுகிறேன், நல்லதை சொல்லுகிறேன், இங்கு நடந்ததை சொல்லுகிறேன். இதற்கெனை கொள்வதும் கொன்று கோயிலில் வைப்பதும் கொள்கை உமக்கின்

வாழ்ந்திடச் சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன், வாழ்ந்திடச் சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன். இங்கு தாழ்வதும் தாழ்ந்து வீழ்வதும் உமக்கு தலையெழுத்து என்றால் உம்மை தாங்கிட

வினில் போயவும் நம்பிக்கை இல்லை என்றால் எனக்கு ஒரு தம்பிடி நஷ்டமுண்டோ, ஒரு தம்பிடி நஷ்டமுண்டோ.

0: பாடலுக்கு முன்பாக இணைப்பிலே வந்திருக்கிற அன்பு உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம் வணக்கம். இணைப்பிலே இருக்கிறீர்கள். வணக்கம் வணக்கம். இணைப்பிலே இருக்கிறீர்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
1: நான் யாழ்ப்பாணத்திலிருந்து ரூபி ஜோய் கதைக்கிறேன்.
0: வணக்கம் ரூபி ஜோய். எப்படி இருக்கிறீர்கள் ரூபி ஜோய்?
1: சுகமாக இருக்கிறேன், நலமுடன் இருக்கின்றேன்.
0: நலமோடு சுகமாக இருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். நலமோடு சுகமாக பத்திரமாக இருக்கணும். இன்றைக்கு 3:51 மேடம், என்ன நிலைமையில் இருக்கு யாழ்ப்பாணம்? இன்றைக்கு
1: யாழ்ப்பாணம் நல்ல வெயிலாத்தான் இருக்குது.
0: மழை பெய்யவில்லையா இன்னைக்கு?
1: மழை பெய்ய இல்ல.
0: மப்பா இருக்குன்னு சொல்லி சொன்னார்கள். அப்படியா?
1: ஓ, மப்பு மந்தாரமா தான் இருக்கு. அந்த பெருசா நேற்று மாதிரி இல்ல.
0: நேற்று மாதிரி இல்ல, நேற்று மாதிரி இன்று இல்லை. அப்படித்தானே?
1: ஓ, நேற்று மாதிரி இன்று இல்லை,
0: இன்றைய மாதிரி நாளை இல்லை. அப்படியா?
1: ஆமா.
0: நேற்று மாதிரி இன்று இல்லை, இன்று மாதிரி நாளை இல்லை. அப்படியே காலம் ஓடிக்கொண்டிருக்கேன். என்ன சொல்லுறீங்க?
1: இப்ப நான் இந்த சிங்கள வாப்பெல்லாம் முடிச்சிட்டு வந்து வீட்டுல இருக்கிறேன். நாளைக்கு நான் கொழும்பு புறப்பட இருப்பதால் இன்று இப்ப வந்து வீட்டுல அதற்குரிய ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கின்றேன்.
0: பயணம் ஆயத்தங்கள் செய்கிறீர்கள்.
1: நாளை மதியம் 11 மணிக்கு இங்கிருந்து ஜால்தேவி போயிருந்தோம் இருக்கிறது கொழும்பு செல்வதற்கு. அதனால இன்று அதற்குரிய உடுப்புகள் எடுத்து வைத்து, தேவையான பொருட்கள் எடுத்து வைத்து, அதற்குரிய ஆயத்தத்தை செய்து கொண்டு இருக்கிறேன்.
0: அப்ப எத்தனை நாளைக்கு கொழும்பு?
1: கொழும்பு 1 கிழமைக்கு.
0: 1 கிழமைக்கு? அப்ப கொழும்புல இருந்த நிகழ்ச்சிக்கு வர மாட்டீங்க?
1: இல்ல, அங்க ரெண்டாவது வருவேன்.
0: அதான வரலாம் தானே? என்ன எங்க ரெண்டாலும் வரலாம் தானே? என்ன தேவைக்காக போறீங்க கொழும்புக்கு?
1: கொழும்புக்கு நண்பர்களுடன் சேர்ந்து
0: விசாக் நடக்கிறதா இப்ப அவங்க?
1: அடுத்த கிழமைதான் விசாக் நடக்க இருக்கு. அப்ப கொழும்புல வந்து மிகவும் விமர்சையாக நடைபெறும். யாழ்ப்பாணத்திலும் விமர்சையாகத்தான் இருக்கும். என்றாலும் கொழும்பு வந்து கூடுதலாக
0: கொழும்புல ஒரே ஒரு இடம் தானே யாழ்ப்பாணத்தில் உள்ள அந்த விகாரு. அவங்க அந்த இடத்துல இன்னொரு விகாரு நாவல்குழிலும் அங்கும் விசாக் கொண்டாடுவார்களா?
1: நாவல்குழியில இருக்க விகாரையிலையும் விசாக் கொண்டாடுவார்கள். யாழ்ப்பாணத்துல ஆரியகுல சந்தியில இருக்க விகாரையில் தான் வலு விமர்சையாக கொண்டாடுவார்கள்.
0: எனக்கு அந்த விகாராதிபதி அந்த
1: விகாரில் அநியமாக மதிய உணவு இரவு உணவு எல்லாம் கொடுப்பார்கள். மக்களுக்கு தன்சல் போட்டு உணவுகள் எல்லாம்
0: வழங்குவார்கள்.
1: தமிழ் எல்லா மக்களும் அங்கு சென்று உணவுகள் உண்பார்கள்.
0: எனக்கு அந்த விகாராதிபதி எனக்கு பழக்கம். அவர் வந்து நன்றாக தமிழ் பேசுவார்.
1: ஆமா,
0: உனக்கு தெரியுமா அவரு?
1: நயனாதீபில் உள்ள
0: நாங்கள் போய் பார்த்த பொழுது எங்களை அன்பாக வரவேற்று, நான் வந்து 2018 ஒரு விழா மாநாடு செய்த பொழுது அவருக்கு அழைப்பு கொடுக்க போயிருந்த பொழுது மிக அழகாக பேசினார். தான் பிரான்சுக்கு எல்லாம் வந்ததாக எல்லாம் சொன்னார். மிக அழகாக தமிழ் பேசினார். அங்க விழாவிலே வந்து தமிழ்ல தான் பேசினார்.
1: ஆமாம், நிறைய பேர் இங்க இப்ப தமிழ் கற்று இருக்கிறார்கள், கற்றுக்கொண்டும் இருக்கிறார்கள். புத்தபிக்குமார் தமிழில் பாண்டித்யம் பெற்று டிகிரியும் முடித்திருக்கிறார்கள்.
0: ஆமாம் ஆமாம் ஆமாம். என்ன அப்ப நீங்க உங்களுக்கு சிங்களம் தெரியுதுன்னா அப்ப உங்களுக்கு அங்க விசேடமாக கவனிப்பார்களா எப்படி?
1: விசேடமான கவனிப்பு அப்படி என்று சொல்வதற்கு இல்லை. எல்லோரும் ஒரே மாதிரி தான். நான் இப்ப அங்க சென்றால் அவர்களுடன் சேர்ந்து அவர்களைப் போலவே மாறிவிடுவேன்.
0: அங்க சிங்களவர் மாதிரியே மாறிவிடுவீங்க?
1: அப்ப நான் தமிழர் சிங்களவர் என்று அவர்களுக்கு பாகுபாடு பெரிதாக தெரியாது. தெரிந்தால் யாழ்ப்பாணத்தவர் என்று சொல்லி மிக மரியாதையாக நடப்பார்கள். நாங்கள் யாழ்ப்பாணம் வரப்போகிறோம், எங்களை நீங்கள் உபசரிப்பீர்களா, நாங்கள் வந்தால் தங்க இடம் தருவீர்களா, அப்படி எந்த இடத்துக்கு போகலாம், எப்படி செல்லலாம் என்றெல்லாம் விசாரிப்பார்கள். மாதிரி நாங்கள் இங்கிருந்து போகும்போது மோர் மிளகா, ஒடியல், பனங்கிழங்கு, வெங்காயம் போன்ற பொருட்களை அங்கு கொண்டு சென்று அவர்களுக்கு கொடுப்பது வழக்கம்.
0: நல்ல நல்லொரு பண்பாடு. என்ன உண்மையிலேயே யாழ்ப்பாணத்தாருடைய யாழ்ப்பாணத்திலே விசேஷமாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் பனாட்டு, ஒடிகள், பனங்கட்டி, இப்படியான கருவாடு, இதெல்லாம் வந்து பெரும்பான்மையினருக்கு மிகவும் பிடித்த பொருட்கள். என்ன அப்படித்தானே?
1: ஆமாம், அவர்கள் நாங்கள் போனவுடன் எதிர்பார்ப்பார்கள். அப்ப அதுக்குத்தான் நான் இப்பொழுது பேக்ல எல்லாம் பேக் பண்ணி வைத்துக்
0: கொண்டிருக்கேன். ஒன்னும்
1: காசு கொடுத்து நான் பெற்றுக் கொள்ளவில்லை, எல்லாமே நான் தயாரித்ததுதான்.
0: நீங்க அப்ப நீங்களாவே எல்லாம் தயாரிச்சு கொண்டீங்க?
1: நானே தயாரித்துக் கொள்வேன். ஏனென்றால் நான் இப்பொழுது ஓய்வு நிலையில் உள்ள ஒரு ஆசிரியர் தான். அப்பொழுது எனது பொழுதுபோக்கிற்கு இந்த வேலைகளையும் செய்து கொள்வது வழக்கம். நிறைய பேருக்கு கொடுக்க வேண்டியுள்ளதால் காசு கொடுத்து வாங்கி கொடுப்பது கஷ்டம்.
0: ஊர்வாயில போடுவீங்களா?
1: நான் நல்லபடியா ஊறுகாயும் போட்டு வச்சிருக்கிறேன். ஊறுகாயும் கொண்டே கொடுக்கிறதுக்கு ஊறுகாய், மோர் மிளகாய், ஒடியல், கருவாடு. எனக்கு கருவாடு நெடுந்தீவில இருந்து என்னிடம் படித்த பிள்ளைகள் கொண்டு வந்து தந்தார்கள். அதை நான் தெரியலாம் உடைச்சு வாழலாம் வெட்டி திருப்பி காய வச்சு திருப்பி எல்லாம் பெக் பண்ணி வச்சிருக்கிறேன். கொண்டே கொடுக்குறேன்.
0: பாத்தீங்களா, ஒரு கதை சொல்லிடுவா உங்களுக்கு.
1: சொல்லுங்க.
0: அதுல ஒரு வாத்தியார் வந்து பள்ளிக்கூடத்துல படிப்பிச்சு கொண்டிருந்தாராம். அப்ப ஒரு நாள் சொன்னாராம் பிள்ளைகள்கிட்ட, பிள்ளைகளே நாளைக்கு நாங்க வந்து வெங்காயத்தை பற்றி படிக்கணும், ஆனபடியா நீங்க எல்லாரும் ஆளுக்கு நாலஞ்சு வெங்காயம் கொண்டு வாங்கன்னு சொல்லி
1: சொன்னாராம்.
0: அப்ப பிறகு பார்த்தா அடுத்த நாள் பிள்ளைகள் எல்லாம் வந்து ஒரு 50 பிள்ளைகள் இருக்குந்தானே என்ன இருந்தாலும். அப்ப ஒவ்வொரு பிள்ளைகளும் 4-5 வெங்காயம் கொண்டு வர வாத்தியாருக்கு வந்து அங்க ஒரு 25-30 கிலோ வெங்காயம் வந்துட்டு தான் என்ன. அப்ப அதை கொண்டு போய் தோட்டத்துல நட்டு அதுல வந்து வருமானம் பார்த்தாரு சொல்லி அந்த காலத்துல சொல்லுவார்கள். நாங்க சின்ன இருந்த காலத்துல சொல்லுவார்கள். என்ன
1: இதே மாதிரிதான், ஏனென்றால் எங்கள்ட்ட படித்த பிள்ளைகள் எல்லா இடம் இருக்கிறபடியா, அப்ப அவர்கள் எங்களுடன் கலைக்கும் பொழுது தங்கள் தேவைகளை எங்கள்ட்ட கேட்பார்கள். அப்பொழுது நெடுந்தீவில் இருக்கிற பிள்ளைகள் எங்களுடன் கலைக்கும் பொழுது டீச்சர் எப்படி சுகமா இருக்கிறீங்களா, உங்களை நாங்க மறப்பமான்னு சொல்லியிருக்க, அப்ப நாங்க நாளைக்கு யாழ்ப்பாணம் வாரம் சொன்னா, அப்ப சரி கவனமா வாங்கன்னு சொன்னா, அப்ப நாங்களும் அவையிட்ட சும்மா வேண்ட இல்ல, நாங்களும் அவைகளுக்கு ஒரு சாக்லேட்டையோ ஒரு கேண்டிஸையோ அப்படி கொடுத்துதான் நாங்களும் அவர்கள் எங்களுக்கு பெருமதியான பொருள் தரும் பொழுது காசு கொடுத்து அவர்கள் வாங்க மாட்டார்கள். அதேமா வெளிநாட்டில் இருந்து வரும் நண்பர்கள் என்ன செய்வார்கள், சாக்லேட் பேக்கெட்டை கொண்டு வந்து தருவார்கள், அல்லது ஒரு ஏதாவது ஒரு பெருமதியான பொருள் தந்தால் ஒரு சென்ட் போத்திலே தருவார்கள். அப்ப நாங்கள் அதை அவர்களுக்கு கொடுத்து விட்டு அவர் ஒரு பண்டமாற்று முறை மூலம் தான் இது
0: இலவசமா வாங்குறேன். நல்ல விஷயம்.
1: நாளைக்கு கொழம்புக்கு எனது ஒரு நண்பர் சொன்னார், வரும்பொழுது தங்கட பிள்ளைகளை கொஞ்சம் சாக்லேட் கொண்டு வந்து தாங்கோண்டு, வெங்காயம் கொண்டு வாங்கோண்டு, பெருமினத்தார்கள் தான். அப்பொழுது இன்றைக்கு அவர்களுக்கு வெங்காயம், சின்ன வெங்காயம் 300 ரூபாய் படி 2 கிலோ வேண்டும், நான் கிணக்க வேண்டிய இல்ல, 2 கிலோ வெங்காயம் போடும் சாக்லேட்டும் எல்லாம் எடுத்து பேக் பண்ணி வச்சிருக்கிறாரு. நாளைக்கு நான் போற ட்ரெயின் ஏசி தானே, அப்ப ஒண்ணும் பிரச்சனை இல்லாம கவனமாக அதெல்லாம் பக்குவமாக கொண்டு போய் சேர்க்கலாம்.
0: டிக்கெட் இல்லாம கூடிதான் எப்படி ரீச்சர்
1: 3000
0: ரயிலுக்கு?
1: நாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல தான் பயணம் செய்வோம். ஏனென்றால் செகண்ட் கிளாஸ்லயும் பயணம் செய்யலாம், தேர்ட் கிளாஸ்லயும் பயணம் செய்யலாம். தேர்ட் கிளாஸ்ல வந்து எல்லாரும் ஏறுவினா ட்ரெயினுக்குள்ள, அப்ப அங்க என்ன நடக்கும் ஏது நடக்கும் தெரியாது. தேர்ட் கிளாஸ்ல காசு குறை 200 ரூபாய், செகண்ட் கிளாஸ்ல 1600 ரூபா. அப்ப அதுல ஓரளவு காசு கொடுத்துறேக்க கொஞ்சம், ஆனா அதுவும் கொஞ்சம் பயன்தான். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபுல் செக்யூரிட்டி இருக்கும், எல்லா கதவுகளும் மூடி இருக்கும், ஏசி இருக்கும். அப்பொழுது பயணம் செய்வது எந்த வித பயமுமே இல்லை.
0: ஓ, நல்ல விஷயம், நல்ல விஷயம். அப்ப அப்ப உங்களுக்கு, நீங்க அரசாங்க உத்தியோகத்துல இருந்து ஓய்வு பெற்றதா சொன்னீங்க, அப்ப உங்களுக்கு வரண்டன்னு சொல்லி அப்படி ஒண்ணும் இல்லையா?
1: ஓ, எனக்கு வரன் 3 செட் இருக்கு. 3 செட்னா போக 3, வர 3, 6 இருக்கு. அப்ப நான் அதுலயே தான் போவேன், வரண்ட் எடுத்து வரண்ட்ல போவேன். வரன் முடிஞ்ச பிறகு யாழ்ப்பாணத்துல இருந்து நல்ல சொகுசு பஸ் போகுது தானே, அப்ப சொகுசு பஸ்ல போவேன்.
0: ஆ, சரி சரி, வரன் முடிஞ்சுதான்டா,
1: முடிஞ்சா சொகுசு பஸ்ல பயணம் செய்யலாம். வரண்ட் இருக்கு மட்டுமே
0: நாங்க
1: அத பிரயோசனப்பட்டு வேணும்.
0: ஆமா ஆமா ஆமா, வரண்ட் கேட்க வரண்ட பாவிக்கலாம் தானே என்ன. ஓ, நல்ல விஷயம் டீச்சர், நல்ல விஷயம். அப்ப இப்ப இந்த வெளியேற்றங்கள் எல்லாம் அதிகமா இருக்கிறபடியா யாழ்ப்பாணத்துல எல்லாம் பொருள் எல்லாம் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கா எப்படி?
1: ஓ, இன்னைக்கு நான் சந்தைக்கு போனால் தக்காளி பழம் 400 ரூபா, பச்சை மிளகாய் 200 ரூபா, போஞ்சி 800 ரூபா, கத்தரிக்காய் 400 ரூபா, வெங்காயம் சின்ன வெங்காயம் 300 ரூபா, எல்லாமே விலையாத்தான் இருக்கு. தேசிக்காய் 400 ரூபா.
0: ஓ, எல்லாம் இல்லதான். அப்ப இந்த வெளியேற்ற,
1: நான் கொழும்பு கொண்டு போற காண்டு போனா அப்ப பொருட்கள் வெளியாகத்தான் இருக்குது.
0: அப்ப இப்ப என்ன சீசன் இப்பாங்க, என்ன பழங்கள் சீசன், என்ன சீசன் இப்பாங்க?
1: இப்ப நல்ல முருங்கைக்காய் தான் முழு போட்டையும் காய்ச்சி இருக்குது. முருங்கை எல்லா மரங்களையும் முருங்கைக்காய் காய்ச்சி நிக்குது. இப்ப முருங்கைக்காய் கொஞ்சம் மலிவா இருக்க மாதிரி நிக்கிறேன். மற்றது பழங்கள், பப்பா பழம், மாம்பழம், வாழைப்பழம். இப்ப அன்னாசி பழம் தான் நல்ல சீசன் ஆயிருக்கு, கிலோ 350 ரூபா. கொழும்புல இருந்து கொண்டு வந்து எல்லா இடமும் விற்பனை செய்து கொண்டு இருக்கிறார்கள். நான் கொழும்புக்கு போறேன் தானே, அங்க பாப்போம் அன்னாசி பழம் என்ன விலை போகுது.
0: யாழ்ப்பாணத்துல, யாழ்ப்பாணத்துல மாம்பழங்கள் இப்ப சீசன் இல்ல தானே? இப்ப
1: இல்ல, அந்த மாம்பழ சீசனும் வேற இல்ல. இப்ப சும்மா கருத்தகொள்மால் மாம்பழம், அந்த வன்னி பக்கம் இருந்து வந்த மாம்பழம் தான் இருக்குது.
0: தம்புல பக்கம் வந்து வாரது
1: காற்று இப்ப நல்லா வீசுது யாழ்ப்பாணத்துல. மரங்கள்ல இருந்து மாம்பழம் எல்லாம் தொப்பு தொப்புன்னு விழுகுது. தென்னை மரங்கள்ல இருந்து தேங்காய் எல்லாம் தொப்பு தொப்புன்னு
0: விழுகுது.
1: எல்லாம் விழுந்து கொண்டு இருக்குது. மடுவுக்கு போயிக்க பஸ்ல பெனங்குழங்கு வித்து கொண்டு வரையினும். மஞ்சள் பெனங்குழங்கு 100 ரூபா அப்படி விக்கணும். அப்ப பெனங்குழங்கு மென்னார்ல என்ன முடியல, யாழ்ப்பாணத்துல பெருசா பெனங்குழங்கு நான் காணல. மென்னார் பஸ்ஸுக்குள்ள பெனங்குழங்கு வித்து கொண்டு மென்னார்ல இருக்குது போல,
0: யாழ்ப்பாணத்துல
1: பெருசா கடைகள் இல்ல.
0: அப்ப இப்ப எல்லாமே விலை ஏறிட்டு, அதே மாதிரி பஸ்ஸுக்கும் விலை ஓடி இருக்கு, பெட்ரோல் டீசல் எல்லாம் விலை கூடத்தானே.
1: ஓ, இப்ப நான் பகல் சாப்பாட்டு கடையில போய் சாப்பாடு என்ன விலைன்னு கேட்டா 400 ரூபா, மிரக்கறி சாப்பாடு 400 ரூபான்னு சொல்லிச்சினா.
0: அங்க இந்த இந்த கடைக்கு போறீங்களா நீங்க? என்ன, அம்மா கடையா அம்மாச்சி கடைக்கு?
1: அம்மாச்சி கடை இப்ப அத பத்தி இப்ப கதைச்சா வடிவில்லைன்னு நினைக்கிறேன். அது இப்ப
0: இல்ல இல்ல, அது வடிவில்ல, வடிவில்லைங்கிறது இல்ல. இல்ல இல்ல இல்ல இல்ல, வடிவில்லைங்கிறது இல்ல. அம்மாச்சி கடை சாப்பாடு தான் இப்ப எல்லா இடமும் சிறப்பாக கொடுக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். வேலணையில ஒரு அம்மாச்சி கடை வந்திருப்பதாகவும், அங்க வந்து பெரும்பான்மை இனத்தினவர்கள் நயனாதிக்கு போற பொழுது அங்க நிறுத்தி சாப்பிட்டு போகிறார்கள். நல்ல 4 கறி 5 கறியோட அதை வந்து அங்க கொடுக்கிறார்கள் என்று சொல்லி கேள்விப்பட்டேன். அதே மாதிரி இன்னொரு நண்பர் சொன்னார், பிரான்ஸ்லேருந்து வந்த ஒரு நண்பர் சொன்னார், தின்னவையில் ஒரு அம்மாச்சி கடை இருக்குது, அங்கேயும் நல்ல சாப்பாடு கொடுப்பதாக சொன்னார்கள். அதுல என்ன என்ன இருக்கிறார்கள் அதை பேசுறதுல, நல்ல விஷயங்களை பேசலாம் தான். நாங்க
1: நல்ல விஷயம் பேசலாம். தின்னவெளியில அந்த யாழ்ப்பாணத்துல ஏதோ ஒரு அம்மாச்சி கடைய ஏதோ என்னமோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லிச்சிடும், அது எனக்கு வடிவா தெரியாதுன்னு நான் தீர விசாரிக்காம சொல்லக்கூடாது. நான் மன்னாருக்கு சென்ற நேரம் அம்மாச்சி கடைக்கு போனான். அப்பம் ஒரு சோடி 50 ரூபா மிகவும் குறையாயிருந்தது. அப்படியே அந்த கரை அப்படியே வந்துச்சு. அந்த அரிசி மாவுல சுட்ட அப்பம் அப்படி கரை அப்படியே வந்துச்சு. புட்டு சோறும் இட்லி மற்றது
0: மரக்கறி சாப்பாடு தானே, அங்க மரக்கறி சாப்பாடு தானே, கரைச்சி சாப்பாடு மீன் சாப்பாடு கிடையாது.
1: 250 ரூபா சொன்னாங்க, 250 ரூபா மரக்கறி சாப்பாடு சொன்னவன். நான் சாப்பிடையில அப்பம் மட்டும் பண்ணி சாப்பிட்டா நல்லா
0: இருந்தது. நான் அங்க கிளிநொச்சியில வந்து கிளிநொச்சியா பவனியா கிளிநொச்சியில ஆமாம் கிளிநொச்சியில வந்து நாங்கள் அங்க அந்த புதுக்குடியிருப்புக்கு போயிட்டு வந்த பொழுது கிளிநொச்சியில ஒரு கடையில போய் வந்து சாப்பிட்டோம். அங்க வந்து வேலை செய்கிறவர்கள் எல்லாருமே கியூல நின்றார்கள். பெரிய பெரிய ஆக்கள், போலீஸ்காரர், ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லி கியூல நின்றுதான் அங்க பொருள் வாங்கினார்கள். அவ்வளவு மற்றது அங்க வந்து உணவும் சுகாதார முறைப்படி மிகச் சிறப்பாக செய்கிறார்கள். இங்க சொன்ன மாதிரி அப்பமாக இருக்கட்டும் முடியப்பமாக இருக்கட்டும் எல்லாமே சிறப்பாக செய்கிறார்கள். அதை விட மலிவு ஒளி பலிக்கடையில 500 ரூபா முடியுதுன்றா அங்க வரும் 50 ரூபா 100 ரூபா தானே முடியுது.
1: ஓ, நான் மென்னலே பால் குடிச்சதால் 100 ரூபா நல்ல ஒரு கப் பால், நல்ல தரமான பால், நல்ல தகுதி. அந்த 100 ரூபாயை விட அது அதுல பெருமதி கூட பார்த்தேன். அந்த பால்ல பெருமதி நல்ல தரமான பாலாக இருந்தது மென்னால. நான் பவனியாலையும் சாப்பிட்டு இருக்கிறேன். பவனியாலே நாங்க கணபேர் ஒரு மீட்டிங்குக்கு பொன்னேரம் போனாங்க. அப்ப கணபேர் ஆக்க அங்கேயும் பெரும்பான்மையினரும் நாங்களும் முஸ்லீம்களும் எல்லாரும் தான் அந்த இடத்துக்கு சென்றிருந்தோம். அந்த இடத்துல நாங்க கியூல நின்றுதான் சாப்பிட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. நல்ல ஜூஸ், ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கலாம்.
0: ஆமா, இல்ல இல்ல எல்லாமே அதே மாதிரி. இந்த பக்கத்துல அம்மாச்சி கடை மாதிரி பெரும்பான்மையினர்கள் வசிக்கிற இடங்கள் அங்க போன டூர் போய்களை கவனிச்சோம். அங்க வந்து பிரதேச செயலகங்கள் வந்து இப்படியான உணவு கடையை வச்சிருக்கிறார்கள். பெரிய பெரிய ஒவ்வொரு ஊர்லயும் வந்து நீங்க மலைநாட்டுல நீங்க கவனிச்சு பார்த்துருப்பீங்க. கட்டணில் தான் இருக்கிற அந்த இடம், கட்டணில எல்லாம் வந்து இப்படியான ஒரு கடை இருக்கிறது. அங்க வந்து எல்லாமே இயற்கை சாப்பாடு தானே எல்லாம். உளுந்து செய்த வடைகள், மரவள்ளி கிழங்கு வடை, அதுக்கு பிறகு வந்து குரக்கன் புட்டு, குரக்கன் மாவு செய்கிற பதார்த்தங்கள் எல்லாம் வந்து அவர்கள் செய்கிறார்கள். எல்லா இடத்திலும் நாங்கள் பல இடங்களில் வந்து நாங்கள் டூர் போன போது பார்த்தோம். சில இடங்களில் வந்து நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம். எல்லாம் வந்து இயற்கை உணவு சொல்லி போட்டுக்கிறார்கள். அந்த பிரதேசபையால் வந்து அதெல்லாம் நடத்துகிறார்கள். என்ன நான் வந்து ஒரு 4-5 இடங்களை கவனித்தேன். ஆனால் அதை விட வந்து மிக அருமையாக இருந்தது அம்மாச்சி கடையில் கிளிநொச்சியில் சாப்பிட்ட பொழுது தான் நான் அதை கவனித்தேன். அவ்வளவு சனம் நன்றார்கள், அவ்வளவு அருமையாக சாப்பிட்டார்கள். அது வந்து உண்மையிலேயே பெரிய சிறப்பு. என்ன இந்தியாவிலே அம்மா அம்மா அம்மா கடை மாதிரி அம்மா உணவம் மாதிரி இலங்கையில அம்மாச்சி கடைகள் வந்து இப்ப அதுவும் பிரதேசவை தான் செய்து யாழ்ப்பாணத்தில் நடக்கிற அம்மாச்சி கடையெல்லாம் வந்து பிரதேசங்க தான் செய்து கொண்டிருக்கிறது.
1: இதை நீங்க சொல்ற மாதிரி பிரதேச செயலகம் வந்து சுற்றுலாத்துறை என்ற அமைச்சும் இருக்குது. அந்த அமைச்சு கூட அவர்கள் இதுகளை செயற்படுத்துவார்கள் நினைக்கிறேன். ஏனென்றால் வெளிநாட்டவர்கள் வந்து இங்கு உணவுகள் உண்பதற்கும் வெள்ளைக்காரர்கள் கூட வந்து அந்த இடங்கள்ல உணவுகள் உண்டு செல்கிறார்கள். அது அந்த பிரதேச செயலகம் மூலமாக அதுல ஒவ்வொரு செக்ஷன்ல ஒருத்தர் இருக்கிறோம். அவையில் தான் இதுகள் எல்லாம்
0: செய்து கொண்டு போயின. அப்பம் வேண்டாம், அப்பம் சுடுறவர்கிட்டயே காத்து கொடுத்து அப்பம் வாங்க வேண்டும். இடியப்பம் வேண்டாம், இடியப்பம் அவிக்கிறவர்கிட்ட காத்து கொடுத்து வாங்க வேண்டும். அப்படித்தான் அங்க சில இடங்கள்ல வந்து என்ன செய்வாங்கன்னா, இப்ப ஒரு இடத்துல ஒரு கேஷியர் இருப்பார், அங்க போய் எனக்கு 10 இடியப்பம் வேணும், ஒரு டீ வேணும், ஒரு வடை வேணும் வேண்டாம், அவர்கிட்ட காசை கட்டி போட்டு போகலாம். சில இடங்கள்ல அப்படியே இல்லை. நான் சொன்ன இந்த பெரும்பான்மை இனத்தவர்கள் செய்கிற அந்த பிரதேச செயலங்கள்லாம் வந்து அப்படியாண்டா இப்ப வடை சொல்றாருன்றா அந்த வடை ஒரு நேரடியாக போய் அவட காசு கொடுத்து அங்க வாங்க வேண்டும். வேற ஒவ்வொரு பதார்த்தத்துக்கும் தனித்தனியாக காசு கொடுக்க வேண்டும். அதுக்கும் ஒரு சிறப்பு தான், மிகச்சிறப்பு. நல்லது அன்புக்குரிய ரூபி, நிறைய விஷயம் பேசினோம். நாளை தொடர்ந்து நாளை மறு வருகிற நாளெல்லாம் நிறைய விஷயங்களை பேசுவோம். அன்னைக்கு என்ன பண்ணுறீங்க நிகழ்ச்சிக்காக? பாடுங்க மாதா பாட்டுக்கு. மாதாவின் மாதம் தானே அவனுடைய மாதாவின் பாட்டு. நேற்று ஒரு அருமையான பாடல் பாடினீங்க, அந்த பாடலை திருப்பி நான் போட்டுக்கட்டேன், மிக சிறப்பாக இருந்தது. இன்றைக்கும் பாடுங்க கேட்போம்.

0: நான் ஏன் இந்த பாடல் பாடினான்டா, போன நம்ம நான் மடுவுக்கு போயிட்டு வந்த நான் மடுமாதான் நான் கேட்டது எல்லாமே தந்தவா. அப்ப அவக்கு நன்றி செலுத்துவதற்காகத்தான் நான் அங்க மடுவுக்கு சென்றுட்டு வந்த நான். மடுமாதாட்ட கேட்டு மடுமாதா யாருக்குமே இல்லையன்னு சொன்னது இல்ல.
1: ஆமா,
0: அங்க தமிழரா இருக்கட்டும், சிங்களவர்களா இருக்கட்டும், முஸ்லிம்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் மடமாதாவை சந்திக்காமல் செல்பவர்கள் மிக குறைவு. எல்லோருமே வந்து மற்றவர்கள் செய்வதை பார்த்து கும்பிட்டு மெழுதிரி கொளுத்தி முழங்காலில் நடந்து அந்த மண்ணை எடுத்து கொண்டு போறதெல்லாம் பார்க்கும் பொழுது எங்களுக்கு உள்ளமெல்லாம் பூரிக்கும். கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் அப்படி நடப்பார்கள் அல்ல,
1: லட்சோப லட்சம் மக்கள் கூடுகிற ஒரு புனித தலைமை அல்லவா அங்கு. இன மத பேதமின்றி சிங்களவராக இருக்கட்டும், தமிழராக இருக்கட்டும், இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், இந்துக்களாக இருக்கட்டும், எல்லாருமே பல லட்சக்கணக்கிலே வருஷத்திலே பல தடவை கூடுகிற ஒரு ஆலயம், அற்புதமான ஒரு ஆலயம். நீங்க என்ன திருவிழா போறீங்களா சும்மா போறீங்களா?
0: இல்லதான், நான் சொன்னேன் நான் கேட்ட காரியங்கள் எல்லாம் மாதா தந்தா,
1: அப்ப
0: அதுக்கு நான் நன்றி செலுத்தித்தான் போயிருந்த நான். இன்றைக்கு வந்து மிகவும் ஒரு பிரபல்யமான நாள். இன்றைக்கு இரவைக்கு முழுக்க நித்திரம் முழிக்க வேணும். ஏனென்றால் இன்றைக்கு பெந்தகோஸ்து பெருவிழா. அப்ப இன்றைக்கு ராத்திரி நாங்கள் பெரிய கோயில்ல போய் இரவிரவா நித்திரம் முழிச்சு பஜனைகள், சோமாலைகள், புதிய புதிய பாடல்கள் எல்லாம் ஒரே வழிபாடு நடக்கும் இன்றைக்கு இரவைக்கு. அதுக்கு பிறகு விடிய காலமுறை, நாளைக்கு விடிய காலமுறை விஷ பூசை வச்சு அதோட முடிப்பார். அவர்கள் இரண்டு நேரம் கோப்பி அல்லது தேநீர் தருவார்கள், பிஸ்கட் தருவார்கள். மக்களுக்கு தேவையான அவ்வளவு வசதிகளையும் செய்து கொடுப்பார்கள். எல்லோருக்கும் கதறி எடுத்து போடுவார்கள். அவ்வளவு மக்களும் பாதுகாப்பாக வைத்திருப்பார்கள் உள்ளுக்கு. இன்றைக்கு இன்றைய நாள் இரவு பொழுது மிகவும் சந்தோஷமான ஒரு நாளாக அமைய வேண்டும். மழை வரக்கூடாது, நான் கடவுள்கிட்ட மன்னாடி
1: கொண்டிருக்கிறேன். நடக்கிறதா உள்ளுக்கு நடக்கிறதா திருவிழா?
0: மாணவர்களோட கல்லூரி இருக்கு தானே, பின்னால குழந்தையேசு கோயிலுக்கு, கோயிலுக்குனாலே போகலாம். கண்டி ரோட்டால வந்து அந்த குருக்கள் படிக்கிற அந்த மடத்துக்குள்ள வரணும். அந்த பெரிய பெரிய முற்றவழி மாதிரி ஒரு கிரவுண்ட் ஒன்று இருக்கும். அதுல கொட்டகை எல்லாம் போட்டு, கதிரை எல்லாம் போட்டு
1: மக்கள் நிறைய நிறைய பக்தர்கள் வருவார்கள்.
0: ஏழாயிரம் பேர் மட்டும் வருவார்கள் எதிர்பார்க்கிறார்கள் மக்கள் தொகை. அதை விட குறுக்கள் கன்னியர்கள் அனைவரும் அங்கு இன்றைக்கு வருவினாம். பொதுநிலையினர் கூடுதலாக வருவார்கள். இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறார்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். இரவைக்கு போனாதான் அதை பற்றி நாங்கள் வடிவாக பார்க்கலாம். இன்று விடிய விடிய முழிச்சிருந்து தூய ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசையில செல்கிறோம். அங்க தூய ஆவியை பெற்றித்தான் முழுக்க முழுக்க நடைபெறும். சந்தர்ப்பத்தை தந்த விசு செல்வராசா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து, யாழ்ப்பாணத்தில் உள்ள ரூபி ஜோய் கந்தர்மடத்தைச் சேர்ந்த நான் விடைபெறுகிறேன். இன்னும் படித்த நிறைய மாணவர்கள் அங்கு இருக்கிறார்கள். அவர்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்பார்கள் நினைக்கின்றேன். அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் கூறி, உங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் கூறி, பிரான்ஸ் வாழ் தமிழர்கள், லண்டன் வாழ் தமிழர்கள், ஜெர்மன் வாழ் தமிழர்கள் அனைவரும் எமது நிகழ்ச்சியை கேட்க வேண்டும் என்றும், இன்னும் உங்கள் வானொலி சுரக்க வேண்டும் என்றும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி அன்புக்குரிய ரூபி. இணைந்து சிறப்பு நன்றிகள். நான் நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் இணைந்து பாடல்களை எடுத்து வாருங்கள். அற்புதமான ஒரு பாடல் மருதம்படு மாதாவே என்கின்ற பாடல், உலக புகழ் பெற்ற பாடல், எல்லாருமே முணுமுணுக்கிற அற்புதமான ஒரு பாடல். அந்த பாடலை தந்தமைக்கு கலையம் சார்பில் நன்றிகளும் வாழ்த்துக்களும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம் அன்புக்குரிய ரூபி.
0: நாளை நான் பயணம் செய்து கொண்டிருப்பேன்.
1: சரி,
0: நாளை மறுதினம் சந்திப்போம்.
1: சரி, வணக்கம். நன்றி, நன்றி, நன்றி, வணக்கம், நன்றி, வணக்கம்,
0: நன்றி.
1: அது யாழ்ப்பாணத்திலிருந்து அன்புக்குரிய சகோதரி ரூபி இணைந்து கொண்டு அற்புதமான ஒரு பாடல் தந்திருந்தார். மருதம்மடு மாதாவே என்கின்ற ஒரு இனிய பாடல். இந்த பாடலை கேட்டுவிட்டு அந்த பாடலையும் கேட்போம். இதுவும் ஒரு அற்புதமான பாடல், விநாயகம் அவர்களுடைய குரலில் ஒலிக்கிற பாடல், காற்றலையில் நிகழ்ச்சியை அலங்கரிப்பதற்காக.

இடம்பெற்று கொண்ட பகுதியில் உள்ளங்க வந்த ராகங்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் மற்றும் கனடா யுகம் வானொலி கலைய நேரம். 12:51 மைக்ராட்சியத்தில், 11:51 கனடா கிழக்கு பிராந்தியத்தில், காலை 6:52 தமிழகம் மற்றும் தாயகத்தில் பிற்பகல் 4:22. அன்புக்குரிய சகோதரி ரூபி ஜோய் அவர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து வந்து ஒரு அருமையான பாடலை கேட்டு பாடியிருந்தார். அந்த பாடலை இப்பொழுது நாம் கேட்டு பார்ப்போம். அற்புதமான ஒரு பாடல், எல்லாருடைய மனதிலும் ஒலிக்கின்ற மருதமடு மாதாவே என்கின்ற பாடல், கேட்டு பார்ப்போம்.

0: கலந்து கொண்ட அன்புக்குரிய சகோதரி பாடிய அற்புதமான ஒரு பாடல் இது. மடுமாதா திருத்தலத்திலே வந்து மாதாவுடைய திருச்சுருவம் பவனி வருகிற பொழுது சிங்களத்திலும் தமிழிலும் இந்த பாட்டை பாடுவார்கள். பல லட்சம் பேர் இந்த நிகழ்விலே கலந்துள்ளதாக இந்த திருவிழா நடப்பது வழக்கம். அந்த நினைவுகளோடு இந்த பாடல் காற்றலை ஒலித்தது. இணைப்பில் இருக்கிற செல்வராணி அம்மா, வணக்கம் அம்மா.
1: வணக்கம் தம்பி, எப்படி இருக்கிறீங்க?
0: நலமா இருக்கிறோம் அம்மா, நீங்க எப்படி இருக்கிறீங்க? வீட்டுல எல்லாரும் நலமா?
1: நாங்களும் சுகம், சுகமே உள்ளோம்.
0: என்ன மாதிரி இருக்குது காலநிலை? வெயில் அடிக்குதா, குளிர் அடிக்குதா, எப்படி?
1: யாழ்ப்பாணத்துல
0: பிள்ளைகள் பேர பிள்ளைகள் நலமா? எல்லாரும் பேசிக்கொண்டீங்களா?
1: இருக்கணும், இருக்கணும். ஒவ்வொரு நாளும் கதைக்கிறது தானே, இருக்கணும்.
0: அப்ப அம்மா யாழ்ப்பாணம் போக போற ஐடியா ஒன்றும் இல்ல அம்மாக்கு?
1: அது யாரும் பூட்டி கொண்டு தான் தம்பி போகணும். அதுல பிள்ளைகளுக்கு லீவ் இல்லை. அது கொஞ்சம் முந்தி நான் தனியா போய் வந்துடுவேன், இப்ப கொஞ்சம் தனியா போக வில்லுமா இருக்குது.
0: ஆமா ஆமா ஆமா, கரைச்சல் தானே பயணங்கள் மாறி ஏற வண்ணம் ஒருபடியாக நேரடியாக உங்களுக்கு கனடாவில இருந்து
1: மாறி ஏற அந்த பிரச்சனை இருக்குது.
0: அதுதான் பிரச்சனை உங்களுக்கு நேரடியாக விமானம் இல்லத்தானே அங்கைக்கு பிரான்சோ ஜெர்மனியோ அல்லது அரபு நாடுகளோ எங்க அவரிடத்துல இறங்கித்தானே வரணும், மாற்று விமானம் எடுத்து ஆக வேண்டும்.
1: அதோடு நம்பி மூன்று நாள் எடுக்கும், மூன்று நாள் எடுத்து தான் நாங்க போயிட்டு
0: சேரும். ஆமா ஆமா, பெரிய ஒரு பயணம், பெரிய பயணம் தான்.
1: கொழும்பில் ஏண்டா பரவாயில்லை, யாழ்ப்பாணத்துக்கு பேருந்து பயன் பிடிச்சு கண்ண ஊறிப்பட்ட காசு கொடுத்துட்டு தான் நாங்க அதை போவோம்.
0: ஆனா இப்ப எல்லாரும் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அதிகமானவர்கள் சென்னைக்கு விமானம் எடுத்து விட்டோம்னா சென்னையில இருந்து யாழ்ப்பாணத்துல போய் அடுத்த விமானத்துல இறங்குதார்கள். அடுத்த 45 நிமிஷத்துல சென்னை இறங்கு. நானெல்லாம் அப்படித்தான், சென்னைக்கு போய் சென்னையில இருந்தான் யாழ்ப்பாணம் போவேன். என்னண்டா எனக்கு அது வசதியாக இருக்கிறது, நிறைய பொருள் எல்லாம் இழுக்கிறதுக்கு நம்மளால இப்ப முடியாது. ஆனபடியா 15 கிலோ தான் அந்த விமானத்துல அலோட் பண்ணுகிறார்கள். கேன்ல கச்சோட கிட்டத்தட்ட மொத்தமாக 22 கிலோ அலோட் பண்றார்கள். சென்னையில இறங்கின உடனேயே அடுத்த விமானத்தை எடுத்துக்கொண்டு யாழ்ப்பாணத்துல அடுத்த 45 நிமிஷத்துல போறாங்களாம் அம்மா. இப்ப அப்படித்தான் நிறைய பேர். ஆமா, வெளிநாட்டிலிருந்து
1: இந்தியாவுக்கு போய் அங்கே வேற அலுவல் இருந்தது அந்த பிரம்மகுமாரிஸ்ன்றது, அங்க போய் ரெண்டு கிழமை நின்றுட்டு அதால யாழ்ப்பாணம் போயிருக்கிறேன்.
0: ஆமா, அப்படிதான் பல பலர் வந்து இப்ப அப்படித்தான், பல வெளிநாட்டவர்கள் அந்த வழியைத்தான் பயன்படுத்திக் கொள்கிறார். என்னண்டா பஸ்ல இரவிரவாக பஸ்ல ஒரு நீண்ட பயணம் 6 மணிக்கு 7 மணிக்கு இருக்க வேண்டும். ரயிலும் அப்படித்தான், ரயிலும் வந்து 6 மணிக்கு 7 மணிக்கு கூட இது என்ன வரும், 45 நிமிஷம் தானே சொல்லி அப்படி பலர் யோசிக்கிறார்கள் அம்மா. என்ன,
1: நான் ஒரு முறை போயிருக்கிறேன், ஆனா கொழும்பு போய்த்தான் போனது. யாழ்ப்பாணத்துக்கு அப்ப உடனே போக முடியல.
0: அம்மா, முந்தையெல்லாம் 27,000 ரூபாய் வித்த டிக்கெட், இப்ப அதுவும் 50,000 ஆக ஏறிவிட்டது. ஒரே ஒரு விமானம் தானே ஓடுகிறது, அவர்களும் விலையை ஏத்தி விட்டார்கள்.
1: அப்படித்தான், அப்படித்தான். அது அது எல்லாத்தையும் யோசிச்சு போட்டுதான் இப்ப நான் போறேன், நிக்கிறேன்.
0: ஆமா ஆமா, நல்லதம்மா. அப்போ சுகமா இருங்க. இன்னைக்கு வழிய போத்தானே உனக்கு தினைக்கல வேண்டைக்கு?
1: உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் மிக மிக இனிமையான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் எப்பொழுதும் சுகமாக மகிழ்வாக உங்கள் கடமைகளை நிதியை நிறைவேற்றி நீங்கள் நல்லபடி வாழ வேண்டும் என்று உங்களையும் வாழ்த்திக் கொண்டு, மற்றும் உங்கள் சுற்றத்தாரும் இனிதே வாழ வாழ்த்தி, எங்களுடைய உடன் வானொலி ஜுகம் வானொலியையும் வாழ்த்தி.

நாங்கள் தூர்வாரம் பாடம் செய்வோம். திருப்பித்தம்பலம் சுண்ணவன் சந்தனச்சாந்தும் சுடர்திங்கள் தூளமணியும் சுண்ணவன் சந்தனச்சாந்தும் சுடர்திங்கள் தூ

0: அண்ணலரண்முரணும் அகலம்பளாயரமும் துண்ணங்கடியில போனனும் உடையாரோரு பருத்த மரணாம் அஞ்சுவது யாதொன்றுமில்லை அஞ்சவருவதுமில்லை அஞ்சுவது யாதொன்றுமில்லை அஞ்சவருவதும் இல்லை. ஒருத்தனே உன்னை ஓலமிட்டு அலறி உலகெல்லாம் தேடியும் காணேத்தொய்கை இருப்பெருந்துறையில் குறந்த மாமிய சீர் அறுத்தனே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதெந்துவே அருளாயே. நையாத மனத்தினை விற்பான் இத்தருவே ஐயானே உலா போந்த அன்று முதல் இன்று வரை ஐயார தொழுது அருவி கண்ணாரும் செய்யாயோ அருள் கோடை திரையில் ஓட்டிய சுந்தரனே. மரர் முகத்தில் அணியுடையாதிரினார் நாராயணனொடு நான் முகநங்கி இரவியுமிந்திரனும் ஏறார் வீதியில் தேவர் புழாங்கள் திசையனைத்தும் நிறைந்தோ பாராள் புகழ் பாடியும் ஆடியும் பல்லாண்டு ஓருமே. சொல்லுவதறியேன் வாழி தோற்றிய தோட்டம் போற்றி வெள்ளை வந்து அருளி என்னை வழி தொண்டு கொண்டாய் போற்றி எல்லையில் இன்பவெல்லும் எனக்கு அருள் செய்தாய் போற்றி இல்லையே எம்பலத்துள்ளாடும் சேவடி போற்றி என்ன. சரதி உலகத்தில் சராசனங்களை வென்றதாயினால் எனக்கு தாய் அல்லவோ யான் உண்மைந்த நன்றோ எனது செஞ்சனம் தீர்த்து நின்மன் முனை சுரந்து ஒழுகு பாலூட்டி என் முகத்தை உன்முந்தானையால் துடைத்து மொழிகின்ற மலனைக்கு உகந்து கொண்டோ இளநிலாம் ஒருவர் இன்புற்று அருகினே ஜான் குரவி விளையாடல் கொண்டு அருள்மலை பொழிந்து அங்கை கொட்டி வா என்று அழைத்து குஞ்சரமுகன் கந்தனுக்கு இளையன் என்று என கூறின ஈனமுண்டோ. குஞ்சரமுகன் கந்தனுக்கு இளையன் என்று எனக் கூறினால் ஈனமுண்டோ. அலகடலிலே தோன்றும் ஆளாத அமுதமே ஆதி கடவுளின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகமகளாத சுகபாணி अरुण वामी अभिरामिने अमुदीदरुरुवर महलाद सुखपाणि अरुण वामी अभिरामिने கண்டயணி வெண்டயம் குங்குணி சதங்கயம் கண்கடல் சிலம்புடன் குஞ்சவே அதுபோல நின் தந்தையினை முன்பறிந்தின் கௌரி கொண்டு நன் சந்தமுடனைந்து நன்று அன்பு போல கண்டுரகடம்புடன் சந்த மகுடங்களும் நெஞ்ச மலர் சங்கையும் சிந்து வேணும் கண்களும் முகங்களும் கண்களும் முகங்களும் தந்திர நிறங்களும் கண்புரி பயந்தன் சந்தியாவோ கல்லுடையந்தன் சந்தியாவோம் புண்டரிகரண்டமும் கொண்ட பகிரண்டமும் பொங்கியள மங்களம் கொண்ட போது பொங்கிரியனைச் சிறந்தெங்கினும் வளர்ந்து முன் புண்டரிகர் தந்தையும் இந்த கூற புண்டரிகர் தந்தையும் இந்த ஊர கொண்ட நடனம் பதம் செந்திலும் எந்தன் முன் கொஞ்சி நடனங்கொடும் கந்தவே கொங்ககுரமங்கையின் சந்தமனம் உண்டிடும் கொங்ககுரமங்கையின் சந்தமனம் உண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே மடாது வைக வெளிவளம் சுருக்க அண்ணன் கோல் முறையரசு செய்க உறவிராது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நத்தவம்பி மல்க மேன்மை உள் செய்வ நீதி விளங்குக உலகம் திருச்சிற்றம்பலம் நம பார்வதிபதையே அருகரு மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன ஆட்டவர்க்கு மறைவா போற்றி இன்பமே சொல்க எல்லோரும் வாழ்க மிக்க நன்றி நம்பி இந்த சந்தர்ப்பத்துக்கு
1: மிகச்சிறப்பு மிகச்சிறப்பாக இருந்தது தேவாரமும் திருவாசகமும் வாழ்த்துக்கள் என்ன பாட்டு அண்டை கேட்க போறோம் அண்டைக்கு
0: இன்னைக்கு தம்பி முல்லை மலர் மேலே மொய்க்கும் பண்டு போலே
1: நன்றியம்மா பாடலை கேட்போம் மனஞ்சிறப்பு தம்பிக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் இன்றைய பொழுது மகிழ்ச்சியான உற்சாகமான பொழுதாகட்டும் நாளை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் அம்மா
0: மிக்க நன்றி தம்பி மிக்க நன்றி
1: நன்றி பத்திரமாக இருங்கள்
0: பாட வேண்டும் உங்கள் உங்கள் உங்களுடைய செய்தி செயல் தொடர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து நாங்கள் விடப்படுவோம்
1: நன்றி அம்மா நன்றி வணக்கம் அம்மா
0: நன்றி
1: இணைப்பில் இருக்கிற பாலன் வணக்கம் பாலன் பாலன் வணக்கம் பாலன் வணக்கம் பாலன் மறந்து பாத்தீங்களா பாலன் வணக்கம் சொல்லிக்கொண்டு பட்டன மாத்தி அமர்த்தி போட்டன்
2: பாலன்
1: நேற்று காணல போட அப்படியா நேரம் காணாம போச்சு பரவாயில்ல பரவாயில்ல வீட்டுல எல்லாம் நலமா ஜீவா எல்லாம் நலமா இருக்கிறாரா
2: எல்லாரும் மனமோட இந்த ஒலிம்பி போய் தோட்டத்தை கடிக்கணும் நம்மளோட வீட்டு செல்ல பிராணி போய் தானம்
1: பேசுறா சரி சரி சரி என்ன சொல்லுது இன்றைக்கு லண்டன்
2: அவன் பிரிக்கிறான்
1: லண்டன் என்ன சொல்லுது
2: லண்டன் வெயில் நேற்று முண்டையும் வெயில் குளத்தி அறியும் பேன் போய் கொண்டிருக்கும்
1: உங்களுக்கும் கொளுத்த போய் கொளுத்த போடுறாங்க, இந்த கொளுத்தது இல்லை சும்மா எரியுது, என்ன சும்மா வெளிச்சமா கிடக்கலையே. மகன் சொன்னார் முந்தைய நாள் இப்போ சொன்னார், அப்பா நாளைக்கு அடிக்க போது வெயில் உனக்கு ஏசி போட்டு விட்டு அந்த கிட்ட நிறைய ஏசினு போட ஏன்டா ஏசி வந்து எந்தனுக்கலாது அந்த பேப்பர் போட்டு எல்லாம் செக் பண்ண விடும், அப்புறம் அதெல்லாம் தேவையில்லை பாப்பம் ரெண்டு பேர் பார்த்தா அது இந்த அன்றைக்கும் அமர்த்தி தான் வாசிக்குது.
2: இந்த நேரிலேருந்து கொளுத்தி எறியுது.
1: இனி அப்படித்தான் பாரு, இனி தொடர்ச்சியாக இனி வந்து நாம ஆஹா அடிக்குது அடிக்குது வெயில் அடிக்குது பேச போறோம். என்ன
2: பாட்டு இருக்கு, அடிக்குது அடிக்குது குளிர் அடிக்குது பாட்டு.
1: ஆமா ஆமா ஆமா, அடிக்குது அடிக்குது புயல் அடிக்குதான் சொல்லி
2: கேட்ட பாடல்.
1: என்ன புதனங்கள் லண்டன்ல?
2: லண்டன்ல வெயில் அடிச்சு கொடுத்தது சனவெல்லாம் ஜோச்சந்தே வீட்டுக்கு லீவ் நாள் தானே. தோட்ட மேல இறங்கி இருக்கணும் அப்படி இப்படியும்
1: சின்னவனும்
2: நான் போச்சேன் போக மாட்டேன்
1: பேரன்.
2: நான் சொல்ல வச்சு சொல்லுவேன், நான் வெறுங்கே எடுக்க போறேன்டா கிச்சனுக்கு ஆளுவான்.
1: உங்களோட மகன்
2: மகள் மகள் மகள்
1: மகள். ஆமா ஆமா, பிள்ளைகள் தானே வாசம் எல்லாருமே. ஆண்களும் கூட பெண்கள் தான், பெண் பிள்ளைகள் தான் அது தகப்பனில் வந்து வாசனமாக இருப்பார்கள். நாங்களா தான் அனுபவிக்கிறோம். என்ன
2: சின்னவா கொஞ்சம் கூட வித்தியாசமான வாசம். ஏன்னா சின்ன இல்ல நேசரி, அந்த நேசரி காசு போறான் இதே லைட் கேக்க மூன்று பேரும் கொண்டு விடுற வழிது விடுறனா இப்ப இவ்வாக்கு மட்டும்தான் டக்குனு கீழே இறங்கி போய் சரியான ஈத்தம் அந்த நேசரி கிளாஸ் இருந்தாலும் இந்த காடு நான் இறங்கி பேக்கர்ல போய் இவ்வாக்கு மனுஷன் மணி கொடுத்ததுதான் பாரு. நான் வந்து மணி கொடுத்துதான் பெறுவேன் சின்னல்ல இருந்து. மற்ற ரெண்டு பேருக்கு நான் மணி கொடுக்க இல்லை, அவளையா இருக்கு.
1: சரி சரி சரி,
2: இவ்வாக்கு ஒவ்வொரு நாளும் இறங்கி போவோம் நான் ஒழிச்சுட்டு பார்ப்பேன். நான் இப்ப மேலேண்ட கூட நடந்து வர கண்டிப்பா வேலை போடுவோம்.
1: சரி சரியா, அது அந்த சின்ன பருவங்கள், சின்ன பருவங்கள்ங்கிறது வந்து அது ஒரு உண்மையிலேயே மறக்க முடியாத பருவங்கள் தானே. குழந்தைகள் அவருடைய ஒவ்வொரு பருவமும் வந்து நாம் வந்து அனுபவித்து வளர்கிற பொழுது பார்த்து மகிழ்ந்த காட்சிகள் எல்லாம் வந்து பள்ளிக்கூடத்து கூட்டிட்டு போறது, கூட்டிட்டு வர்றது, தூய் கொண்டு தீர்றது எல்லாம் வந்து அதெல்லாம் ஒரு பருவம். அந்த பருவத்திலே அந்த அந்த என்ன சொல்றது அந்த மகிழ்ச்சி தொடர்ச்சியாக நேத்து பார்க்கலாம். என்ன என்னொரு விஷயம் வந்து பாலன், சில இடங்கள்ல பிள்ளைகள் அப்பா அம்மாட கதைக்காத பிள்ளைகள் கூட இருக்குது, நாங்கள பாத்து வைக்கிறோம்.
2: என்ன
1: சில இடங்களை நான் கவனிச்சு பாத்துக்கிறேன், சில பிள்ளைகள் வந்து தாய் தகப்பங்களோட பேசுறதுக்கு நேரம் இல்லாத பிள்ளைகள் கூட இருக்கிறார்கள். பெருதாக்கள் அங்க வேலையை பார்ப்பார்கள். ஆனா சில பிள்ளைகள் இருக்குது தாய் தகப்பன பேர் சொல்லி அழைத்து மகிழ்வாக வாழ்கிற பிள்ளைகள் தான் இருக்கிறத பாக்குறோம். என்ன
2: சரியான
1: அடிக்கடி தினம் தினம் ஜெயமணி முந்தியெல்லாம் வந்து ஒரு காலத்துல 97 காலப்பகுதி எல்லாம் வந்து தினம் தினம் ஜெயமணி கொலண்ட எல்லாம் வந்து நிப்பாரு. இந்த பார்த்தா திடீர்னு பார்த்தா சொல்லுவாரு நான் கொலண்ட நிக்கிறேன்னு சொல்லுவாரு. என்ன அப்படி
2: அந்த எந்த இடத்துக்கு வந்தவரா? இங்க மோக்கட்டு பிடிக்கல, அந்த இடத்தை சொல்றாரு வடிவா. இந்த இடத்த சொன்ன நான் ஜோதி மாதிரி நான் அந்த மோசையை பிடி பிடிக்கல, அந்த ஸ்பொட்டா சொல் இந்த இடத்த சொல்றேன் நான் வந்து போ. நான்
1: நீ என்ன எந்த இடத்துல இருந்தீங்க நீங்க?
2: நாங்க ஜெர்மன்ல வந்து அந்த டோட்மண்ட்ல இருந்து உள்ளுக்க போனோம். ஒரு கிராமம் அண்ணா, கிராமம்.
1: சரி சரியா,
2: குமஸ் பாக்கன்ற இடம் இருக்கு. குமஸ் குமஸ் பாக்கன்,
1: குமஸ் பாக்கா.
2: கிராமப்புறமான இடம். ஆனா நல்ல நல்ல சுவாத்தியமான. ஆனா சினோதான் அடி அடி கொட்டி தள்ளி விட்டுரும், 3 அடி 4 அடி உயரும்.
1: ஓ ஓ ஓ,
2: அதுக்கு பஞ்சம் இல்லை.
1: அந்த காலத்துல அப்படித்தான கொட்டினது. என்ன அங்க வந்து ஊருக்கு ஒரு கொட்டும் என்ன எஸ்என்ல கொட்டுச்சுன்னு சொன்னா அந்த ஆல கொட்டாது, டோட்மேன்ல கொட்டுச்சுன்னு சொன்னா அங்கால பிரிமேன்ல கொட்டாது, அப்படித்தான் இருந்தது இன்னொரு காலத்துல. என்ன
2: நான் சாமஜாமா எழும்பி அந்த கவுன்சில வீடு சாக்கல உடனே லைட்ட போட்டு உடனே சாமஜாமா மலிப்பாங்க, ஸ்பெஷல் ஓடறானே
1: வீடு உடனே போகணும். ஆனா இப்ப எல்லாம் வந்து அந்த சினிமா எல்லாம் வந்து பெருவாரியாக இல்லாம போயிட்டு என்ன
2: மாற்றத்திலே மாறிக்கொண்டு போகுது.
1: இயற்கை வந்து எல்லாம் வந்து தலைகளா மாறிக்கொண்டு நான் வெளிச்சது போட்டதுல வந்து பிரெஞ்சுக்காரர் சொல்வார்கள், சினோ கொட்டினத்தானா வந்து அவர்களுக்கு இந்த கனிமப் பொருள் தான் விளையும், இரும்புகள் உருக்குகள் அந்த அதெல்லாம் வந்து நிறைய சினோ கொட்டினாதான விளையும். அப்ப அதால அவர்கள் சினோவை எதிர்பார்ப்பார்கள். என்ன
2: ஆனா கிறிஸ்துமஸுக்கு அந்த கொண்டாடி அவன் ஹெப்பி இல்ல விஜயமகாரருக்கு ஹெப்பி இல்ல சும்மா சொல்லி கொண்டாடிக்கணும். கிறிஸ்துமஸ் சினோ வந்தா இனிமேல் சந்தோஷம் கொண்டாடிவிடும் கிறிஸ்துமஸ்.
1: ஆமா ஆமா
2: அங்க உடுப்பு காயவிடையா எங்க பிரான்சியம் எப்படித்தானா அந்த ஓய்வு நாள்ல உடுப்பு காயவிடையாது எப்படி இல்லை
1: ஓய்வு நாள்ன்றதுல இங்க வந்து நாங்கள் 9ஆம் ஆண்டு இருந்த காலப்பகுதியில வந்து நாங்கள் இருந்தது புது கட்டிடம், எங்களுக்கு தான் அந்த கட்டி குரோப தந்தார்கள் அதாவது இந்த டெவலப் பண்ண ஏரியாவில். அப்போ 9ஆம் ஆண்டு டெவலப் பண்ண ஏரியாவில் நாங்கள் தான் முத முதல் அந்த அந்த ஏரியாவுக்குள்ள வந்தோம். அப்போ வந்து எங்களுக்கு தான் குரோப தந்தார்கள். அங்கே இருந்தவர் ஒரு போர்த்துக்கல் நாட்டை சேர்ந்தவர் தான் அந்த காடிகன் சொல்வார்கள் தானே வீட்டுக்கு பொறுப்பாயிருப்பவர்கள். அவர் வந்து எண்ணில் காயப்பட்டாலே ஓடி வந்து கடுங்கடுங்கன்னு சொல்லுவார். அப்ப அந்த காலத்திலேயே என்ன எண்ணில் இருக்கிற கம்பியில காயப்போட்டா துணியில காயப்போட்டா உடனே வந்து சொல்லுவார் கடுங்கடுங்கன்னு சொல்லி. அது அந்த அது இப்பயும் இருக்குது பல இடங்கள்ல, வெளியே காயப்பட விட மாட்டார்கள். அது லீவு நாளில் மட்டுமல்ல எப்பவுமே எண்ணல்களில் வெளியில வந்து துணியை காய போடுறதுக்கு மற்றவர்கள் சில இடங்கள்ல வந்து விட மாட்டார்கள். அது வந்து நாங்கள் வந்து அவரோட அவரோட பல தடவை சண்டையும் பிடிச்சிருக்கிறோம் அவரோட. என்ன வந்து என்ன சொன்னாக்க அவர் கொன்னை அவருக்கு பேசுறத கொன்னையா தான் பேசுவார் வந்து. ஆனா கொஞ்சம் அந்த இடத்துல ஆக்களம் இருக்க இல்லை, நாங்கள் தான் அதுக்குள்ள போய் 4 குடும்பம் தான் அதுக்குள்ள இருந்தோம். அந்த ஏன்டா அது அந்த அது புதுசாக காட்டினபடியா நீண்ட நாள் எடுத்தது அங்கே மக்கள் வந்து குடியேறுவதற்கு. அப்படியே அந்த இடத்துல கூட இல்லை இல்லை இதுதான் சட்டம் கொஞ்சம் நீங்கள் போடக்கூடாதுன்றது என்ன உள்ளுக்கு தான் அப்புறம் போட்டு காய விடுறது, கீட்டலுக்கு மேலே போட்டு காய விடுறது விண்டர் காலங்களில், மற்ற காலங்களெல்லாம் அப்படியே வீட்டுக்குள்ளேயே காய விட்டு கொடுறது போகிற வழியில் தானே. அதுக்கு நாங்கள் இருந்த வீட்டுக்கு அப்போ பல்கனியும் பல்கனியும் கிடையாது. இப்போ இருக்கிற வீட்டுக்கு எனக்கு 2 பல்கனி இருக்குது, முந்தி இருந்த வீட்டுல வந்து பல்கனியே கிடையாது.
2: என்ன
1: வந்து அது அது வீட்டுக்குள்ள தானே பல்கனி வந்து வீட்டோட இருக்குது, எங்கட பல்கனி தானே. அப்ப ரெண்டு பக்கம் எங்களுக்கு 2 இருக்குது, காலமா சூரியனையும் பார்க்கலாம், பின்னேற சூரியனை 2 பிறகும் பின்னேற சூரியனை மற்ற பகுதி எண்ணங்களால பார்க்கலாம். என்ன
2: நாங்க இருக்கு போய் லண்டன்ல வந்திருக்கோம், சினோவே ஆசைக்கு கொட்டாத பிள்ளைகள் பந்த போட்டு சொல்லி போனோம். அப்ப அங்க திரும்பி போறோம் ஏன்னு சொல்லிட்டா அங்க சினோ இல்லாம இங்க ஒன்று பேரும் கொட்டுருந்துச்சு கொட்டுருச்சியா
1: அங்க எல்லாரும். நியூயார்க்ல வெள்ளம் அடிச்சு எல்லாம் அள்ளி கொண்டு போகுது, சைனால வெள்ளம் அடிச்சு அள்ளி கொண்டு போகுது, கொழும்புல வெள்ளம் அடிக்குது, எல்லா இடமும் வந்து இயற்கை தலைகளா மாறிப்போ கிடக்கு. இந்த காலங்கள்லாம் மழை பெய்யாத காலம், இந்த காலங்கள்லாம் மழை பெய்து வெள்ளம் ஓடுற காலமாக கிடக்குது. யாழ்ப்பாணம் எல்லாம் மழை அடிச்சு தாண்டி சொன்ன உங்களுக்கு அன்றைக்கு ஸ்டான் ரோட் எல்லாம் வெள்ளம் ஓடிச்சது, எல்லாம் தலைகளாக மாறி மனிதர்கள் மாதிரி எல்லாமே தலைகளா மாறிப்போ கிடக்கு. எல்லாமே என்ன சீரில்லாம மாறிட்டு அவ்வளவுதானே. என்ன அனவரியா வந்து காலத்தோடு சேர்ந்து நாமளும் ஓடிக்கொண்டிருக்க வேண்டியா பால
2: ஓடுற வண்டியா பின்ன ஓட வண்டியா ஓடுற பழமொழியும் சொல்ற ஓடுற மாடோட பின்னால் ஓடணும் பழமொழியும் சொல்லுவீங்க.
1: அவ்வளவுதான் அவ்வளவுதான்
2: அவற்றிலே தோடங்களே இருக்கு மண்ணு ஒழித்து ஓட வண்டி
1: அவ்வளவுதான்.
2: இவர் எங்க ராதனை குடும்பம் இல்லைன்னு
1: சொன்னாரு. காலை வச்சு பார்த்தேன், வச்சு வந்தார், நல்லா நிலமா இருக்கிறார்கள். வந்தார் காலையில நல்லமா இருக்கு. நான்
2: அவர்
1: நாதன் தான். ஓ, அவர் நாதன் தான். நாதன் வழக்கு நடத்தின வழக்கமா வளர்க்கிற இப்ப அவருக்கு போலீஸுக்கும் வந்துட்டு வர சொல்லி படிக்கிறதுக்கு. அப்ப அதுக்கும் விரைவில் போகணும் அவர். அப்ப அப்படியா வந்து அவர் அவர்கிட்ட என்னப்படி மகள் வந்து அட்வொகேட் ஆகிட்டார். அதே மாதிரி இவனும் விஜயவும் வந்து காவல்துறையில அழைப்பு வந்து விட்டது. அங்கு செல்ல போகிறார்.
2: எங்க தங்கச்சி முறை தங்கச்சி
1: முறை நான் ஒரு பாட்டு போறேன் கேளும் பாலன் பாட்டு பாலன் பாலன்
2: பாட்டு போடுறீங்களா
1: கேளுங்க அப்படியே
2: ஓமோ
1: கேக்குறா
2: உங்களுக்கு

0: கேட்டீங்களா? பாலன், பாலன்
1: என்ன
0: அனுப்புங்கள், அதை நான் இசையமைச்சு எனக்கு செய்ய. இந்த பாட்டு நான் செய்த மிக சிறப்பாக இருக்கிறது. ஆனால் என்னென்னா, ஒரு நிமிஷமும் ஒரு அதுக்கு மேலே ஒரு 45-50 நொடிகள் தான் வந்திருக்கிறது. ஆனால் அருமையாக இருக்கிறது. என்ன
2: இசையமைச்சு பாட்டாக்குனேன். பிறகு போட்டுட்டா அருமையா இருந்துச்சு. பார்த்தேன், அந்த இது வந்து நேரம் தான் பத்தாம போச்சு. ஆனா ஒரு நிமிடமும் சில மணித்துளிகளும் தான். ஆனா அருமையா இருக்கு பாடல், நல்ல ராகத்தோட நல்லா இருக்கு.
1: உங்களோட
2: பாட்டை அனுப்புங்க பாலு, நான் உங்களுக்கு அதை சேவை போட்டு உங்களுக்கு அனுப்பி
1: விடுறேன்.
2: நான் ஏற்கனவே ஒரு பாடல் இதுக்கு கூட உயிர்த்தினாரு கூட ஒரு பாடல் எழுதி அதை இசையமைச்சு அதுக்கும் இசையினுடைய பாடல் தான் அது. வந்து பல பேர் பார்த்துக்கிறார்கள் அந்த இது வந்து, அது வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் நான் போட்டேன். இது இன்னும் போட இல்லை. இது ரெண்டு நாளைக்கு வந்து தான் இதை வந்து ஒரு இரவு நேரத்தில் நான் சொன்ன தூங்கின்ற நேரத்தில் திடீரென்று எழும்பியை எழுதி அதை இசையமைத்தேன். மிகச்சிறப்பாக இருந்தது. எனக்கு சரியாக கவலையாக போய்விட்டது கிடையாது. இன்னும் கொஞ்சம் எழுதி ஒரு 4 நிமிஷம் பாடண்டா இன்னும் சிறப்பாக இருந்திருக்க வேண்டும் சொல்லி அவ்வளவு அருமையாக இருக்குது. அனுப்பிக்கிற பாட்டை போட்டு கூட அனுப்புங்க, நான் உங்களுக்கு இசையமைச்சு தரேன் பாட்டுல. சரி, நல்லது.
1: இந்தியா நியூஸ் எல்லாம் பாக்குறபடி தட்டி பார்த்தா தானே, ஏதாவது நியூஸ் ஸ்பெஷல் நியூஸ் இல்ல. இந்தியாவில் அந்த சொல்லிக்கிறேன், மக்களை சந்திக்கிறாங்க மாதிரி அந்த மாதத்துல 10 நிமிஷம் ஒதுக்க போறது நமக்கு ஒவ்வொரு சிட்டியில என்ன பிரச்சனை இருக்கு.
2: அவர்கள் இல்ல சிறப்பாக செயல்படுகிறார்கள். அவருடைய அமைச்சரவையில் இருக்கிறவர்கள் எல்லாம் இளையவர்கள் எல்லோருமே அதை விட பொருத்தமாக தேடி தேடி ஒவ்வொரு துறையும் வந்து ஒவ்வொரு துறைக்கு போட்டிருக்கிறார். எல்லாருமே இளையவர்கள், 29 வயது, 30 வயது, 31 வயதுன்னு சொல்லி அரசியல் அனுபவம் இல்லாதவர்கள் எல்லோருமே ஆனால் சிறப்பாக செயல்படுகிறார்கள். இன்றைக்கெல்லாம் வந்து மதுரையில் வந்து அந்த மதுரையில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ வந்து பள்ளிக்கூட பிள்ளைகள்லாம் கூட்டி கொண்டு போய் எல்லா இடமும் கிளீன் பண்ணி எல்லாம் சொன்னார். வந்து இன்றைக்கு மட்டும் இல்லை, இது தொடர்ச்சியாகவே ஒவ்வொரு சனிக்கிழமை நாங்கள் இந்த ஊரில் எல்லாம் கிளீன் பண்ண போகிறோம்னு சொல்லி. அதை விட மதுரையில் அதே மாதிரி விஜய் கேட்ட ஒரு தொகுதியில் பெரம்பலூர் இந்த ஒரு ஏதோ ஒரு தொகுதியில் வந்து 30 வருடமாக மக்கள் இங்கே போகிறதுக்கு சுற்றி போனார்களாம். அதை இப்போ 10 நாளைகளில் செய்து அந்தந்த வீதியில் மக்கள் போகிறார்கள். அப்படி பல விஷயங்கள் நல்லது நடந்துருக்கு. நல்லதே பாராட்டுவோம் பல. நீங்கள் பாடல் எடுத்து வாருங்கள், செவத்தை எடுத்து வாங்க கேட்போம்.
1: மன்னி போடுறேன்னா உங்களை கொண்டு வரீங்கன்னா இது வானொலியில் பப்ளிக்காக சரியில்லை நினைக்கிறேன்.
2: அதுக்கு நாம ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாருக்கும் நாம வச்சு எல்லாரையுமே கூப்பிட்டு வெத்தில வச்சு அழைச்சு வீடு வீடாக டெலிஃபோன் அடிச்சு வாங்க வாங்கன்னு கேட்க வேண்டுன்ற எண்ணம் எனக்கு இல்லை. என்னென்றா 30 வருஷமா வந்து இந்த வானொலியை நடத்தி உங்களுக்கு தெரியும் எத்தனையோ ஆயிரக்கணக்கானவர்கள் வந்தார்கள் போனார்கள். அவ்வளவு பேருமே தொடர்ச்சியாக வானொலிக்கு வரவில்லை. என்ன அந்த காலையெல்லாம் வந்து எவ்வளவு பேர் கனடா வந்தெல்லாம் பெறுவார்கள் போல அதை பத்தி கவலைப்படுவதில்லை. இந்த 2 மணி நேரமும் எனக்கு மகிழ்ச்சிக்காக நான் வந்து எனக்கு நான் ஒரு ஓய்வில் இருக்கிறவர்கள் எனக்கு பொழுது போகிறது ரெண்டு மணி நேரம், நான் நேரம் இல்லாத நேரத்தில் லீவ் எடுத்து போட்டு பாட்டை போட்டு போய் கொண்டிருப்பேன். வந்தால் பாடல கொடுக்க போகிறோம், பேச போகிறோம், யாரையும் நாங்கள் வர வேண்டாம்னு சொல்ல இல்லை என்ன. அதுபடியாக வந்து வாரவர்கள் வரட்டும், வராமல் போகிறவர்கள் நாங்கள் வந்து வில்லங்க வாங்க எங்களோட பேசுங்கன்னு சொல்லி நாங்கள் கேட்க முடியாது இல்லைவா. அதோட வீடுகளை கட்டிச்சு நாங்கள் வாழ்ந்தனைக்கு வாங்க, நான் எனக்கு அந்த பழக்கம் கிடையாது. இவ்வளோ காலம் நான் மாதம் நடத்திருக்கிறேன், இதுவரைக்கும் யாரையும் வீடுகளை கடித்து நீங்கள் வாங்கன்னு சொல்லி கேட்குற பழக்கம் எனக்கு கிடையாது. தகவலை சொல்லுவேன் வந்து நேரடி நடக்கிறது எங்கிற தகவல்கள் வந்து பப்ளிக்காக போட்டு மூணுவிலும் போட்டு, சில பேருக்கு தெரியாது வாழ்நிலை நடக்கிறதுன்ற பேரும் தெரியாது, அவர்களுக்கு தகவல் வந்து எல்லாருக்குமே அனுப்பியிருக்கிறேன். கேட்குபவர்கள் வருவார்கள், வராதவர்களுக்காக நாம் கவலைப்பட்டு ஒன்றும் செய்ய முடியாது. ஏனண்டா இந்த வானொலியில் வந்து இந்த 30 வருடமாக நான் வந்து என்ற சொந்த மனதில் அந்த வானொலி உங்களுக்கு தெரியும், வந்த காலங்களில் செய்மதியில் செய்த காலங்களில் எத்தனை 1000 யூரோக்களை மாதம் மாதம் செலவழித்தோம்னு சொல்லி, அப்போ அவ்வளவெல்லாம் செலவழித்து இந்த ஒரு எங்களுடைய திருப்திக்காக ஆன்ம திருப்திக்காக இந்த நிகழ்ச்சியை செய்து வந்து கொண்டிருக்கிறோம். எங்களோடு இணைந்து வானொலியில் அறிவிப்பாளராக இருந்தவர்கள் போனவர்கள் எல்லோருமே அவர்கள் எல்லாருமே தன்னார்வலர்களாக வந்தார்கள், யாருக்குமே நாங்கள் பணம் கொடுக்கவில்லை, அவர்களாக வந்தார்கள். வந்து அவர்களாக போய் வானொலியை ஆரம்பித்தார்கள். அதாவது அவர்களுடைய கட்டித்தனமும் அவர்களுடைய விருப்பமும், நாங்கள் வந்து இல்லை எங்கட வாழ்ந்து வாழ்ந்து ஆரம்பிக்க கூடாதுல நாங்கள் யாருக்கும் சொல்ல இல்லை. அதே மாதிரி எங்கட வாழ்ந்துக்கு வராக்கள் நீங்கள் வர்றதுக்கு போகாதங்கன்ட்டு நான் இதுவரைக்கும் யாருக்குமே சொல்ல இல்லை, சொல்ல போவதும் இல்லை. வந்த வரட்டும் வரையில்ன்னு சொன்னால் நானே போட்டு எனக்கும் பல பாடல்கள் கேட்க வேண்டிய இன்னைக்கெல்லாம் போட்ட பாடலில் கேட்டீங்களோ தெரியல, அவ்வளோ அருமையான பாடல்கள் எனக்கும் கேட்க வேண்டும் போல இருந்தது. அத்தனை பாடல்கள் இந்த கடை தேடி கேட்டு போட்டுக் கொண்டிருந்தேன். யாழ்ப்பாணத்தில் இருந்து ஒரு ஆள் வந்து கொண்டிருக்கிறார், அவர் கத்தோலிக்க மதத்தை சேர்ந்தவர், அவர் தொடர்ந்து வருவார். அப்படியாக இங்கே பிரான்சிலிருந்து டேனியல் என்கிற என்னுடைய சகோதரர் அவர் வருவார். வர்றவர்கள் வந்தால் அப்படியே வந்தவர்களை வச்சு கொண்டு வானொலியை நடத்தி கொண்டு போவோம். ஆறு ராஜினி அவர் இன்றைக்கு திருமணம் போட்டு நேற்று வந்தார், நேற்று வந்துட்டு போனார். இன்றைக்கு அவர் அவர்களுக்கு அவருடைய சகோதரனுடைய மகன் பேரு சகோதரனுடைய பேத்திக்கு கல்யாணம் இன்றைக்கு. அப்போ எனக்கெல்லாம் போக சந்திரமம் கிடைக்கல, இன்றைக்கு அதால் வந்து அவர் போயிட்டார். நேற்று வந்து அருமையாக வந்து பாடிட்டு போயிருந்தார், நேற்று சிறப்பாக இருந்தது. அதனுடைய வந்து வானொலியை இப்போ நான் வந்து 3 மணி நேரம் நிகழ்வு 2 மணி நித்தியாலும் 2 மணி நித்தியாலுமாக மட்டுப்படுத்தி இருக்கிறேன். காலப்போக்கில் பார்ப்போம் பாலன், வருகிற காலங்களில் முடிந்தால் செய்வோம், இல்லை என்றால் நன்றி வணக்கம் என்று சொல்லிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதானே. இதில் எந்த லாபமும் இல்லை, எந்த நட்டமும் இல்லை. சொல்லுங்க அவற்றின் நிகழ்ச்சி. நான் காலமேல அந்த அவற்றின் நிகழ்ச்சி போய் கண்டுக்கிறது, ஒரு ஒரு வரி பாடல்கள்னு சொல்லி அவற்றின் நிகழ்ச்சிகள் தொடர்ந்து போய் கண்டுக்கிறது. ஆமா, அவருக்கு நேரம் இல்லை, அவருக்கு அவர் வேலை ரெண்டு பாட்டு கேட்டாங்க. ஆமா, அவர் வேலையில் இருக்கிறபடியா அவருக்கு நேரம் இல்லைன்னு சொல்லி சொல்லுங்க. அவருடைய நிகழ்ச்சிகள் இருக்கின்றன, அவற்றின் நிகழ்ச்சி போய் கண்டிருக்கு. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அவருடைய நிகழ்ச்சி இருக்கிறது, ஒரு வரி பாடல் நிகழ்ச்சி தொடர்ந்து ஒவ்வொரு நாளுமே இருக்கிறது. என்ன யாழ்ப்பாணத்திலிருந்து வர்றார், அவர் வந்து கொண்டிருக்கிறார். வந்த பிறகு வந்துட்டு அவ மலேசியா. ஆமா, அப்பப்போது வருவார்கள், வேலையில்லாத நேரங்களில் வருவார்கள் அப்பப்போது.
1: மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த என்றென்றும் ஜீவனோடு இருக்கின்ற தேவகுமாரனுக்கு இதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு, அப்படி எங்கள் ஐக்கியார் வானொலியின் அதிபர் எங்கள் அன்பு சகோதரர் சரவணையூர் திருவாளர் விஸ்வாசம் செல்வான்னா, செல்வானுடைய அன்பு தம்பி சரவணையூர் திருவாளர் விஸ்வாசம், அமலோற்பநாதனா, நாதனுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் மற்றும் அரசியல் அப்படிக்கும் நேர்கள் குடும்பங்கள் மற்றும் கனடா டொரண்டோ ஜுவம்பானுடையின் அதிபர்கள் எங்கள் அன்பு சகோதரர் கல்வியங்காடு திருவாளர் கணபதி பிள்ளை ரவீந்திரநாதன் அண்ணா குடும்பம் மற்றும் அன்பு சகோதரி ரூபி ஜோதாசன் குடும்பம் மற்றும் ஜுவம்பானுடையின் சக அறிவிப்பாளர் குடும்பங்கள் அரசு சிறப்பிக்கிற நேயர்கள் குடும்பங்கள் மற்றும் உலகில் ஐக்கியால் வானொலி ஜுவம்பாளர்களின் சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் எல்லோருக்கும் உயிர்த்தெழுந்த ஜேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்கணும்னு சொல்லி அவருடைய நாமத்தில் எடுத்துக்கொண்டு லண்டன்ல இருந்து வேறுபிள்ளை பாலன், புதிய ஏற்பாட்டுல பரிசுத்த வேதாவும் புதிய ஏற்பாட்டுல புனித லூக்காளர் சுவிசேஷம் 4 இறை வார்த்தைகள் 32-44 முடிய. கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். இயேசுவினுடைய வசனம் அதிகாரம் உள்ளதாக இருந்தபடியால் இயேசுவினுடைய போதகத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஜெப ஆலயத்திலே அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். 2026 முதலே இந்த அசுத்தாவி அந்த பெயர் தான் இருக்குது. சில பேர் நம்பின இல்ல, ஆனா இது அப்பயே இருக்கு. இயேசு காலத்துல ஜெப ஆலயத்திலே அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ நசேரனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர், உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான். திரும்பவும், ஜெப ஆலயத்திலே அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ நசேரனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர், உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அந்த பிசாசை அதட்டினார். அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவே விழ தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது. இந்த இது இந்த நிகழ்ச்சி எங்களுடைய குடும்பத்தில் நடந்தது, நேரா பார்த்துட்டாங்க, வீடியோவும் இருக்குங்கள்ட்ட. இட போய்விட்டது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் புறப்பட்டு போகிறது என்று ஒருவரொருவர் பேசி கொண்டார்கள். இயேசுனுடைய கீர்த்தி சுற்றிலும் இருந்த நாடுகளில் உள்ள இடங்களிலெல்லாம் பிரசித்தமாயிற்று. பின்பு இயேசு ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு சீமோன் வீட்டில் பிரவேசித்தார். சீமோனுடைய மாமி கடும் ஜுரமாய் கிடந்தாள். அவளுக்காக இயேசுவை வேண்டிக் கொண்டார்கள். இயேசு அவளிடத்தில் குனிந்து நின்று ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். அது அவளை விட்டு உடனே நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை இயேசுவிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் இயேசு தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சுகமாக்கினார். அது மாதிரி தான் போதர் மாதிரிலாம் கை வச்சு எவிக்கல சுகம் படையினர். பிசாசுகளும் நீர் தேவனுடைய குமாரனாய கிறிஸ்து என்று சத்தமிட்டு அநேரை விட்டு புறப்பட்டது. பிசாசு தெரியும் இயேசு வர்றாருன்னு சொல்லி, பிசாசுக்கு தெரியும் அவ்வளவு பயம். இயேசு பிசாசு ஆவியில ஓய் விடுறது, அதான் அந்த சூரியன் சீரன் சொல்றது. பிசாசுகளும் நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிட்டு அநேகரை விட்டு போறப்பட்டது. இயேசுவை கிறிஸ்து என்று பிசாசுகள் அறிந்திருந்தபடியால் இயேசு அவைகளை பேச ஒட்டாமல் அதட்டினார். இந்த நிகழ்ச்சியும் எங்க குடும்பத்தில் நடந்தது, நாங்க பார்த்தாங்க. உதயமான போது இயேசு புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்துக்கு போனார். திரளான ஜனங்கள் இயேசுவை தேடி அவரிடத்தில் வந்து தங்களை விட்டு போகாதபடிக்கு இயேசுவை நிறுத்தி கொண்டார்கள். இயேசுவோ அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார். இதற்காக தான் இயேசு பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்தவர். மனம் திரும்புறாரு, மதத்தை மாத்த இல்ல, மனம் திரும்பத்தான் வந்தவர். மனம் திரும்புங்கள், அதுக்காகத்தான் பரலோகத்திலிருந்து வந்தவர். அவர் ஏற்கனவே தெய்வமா இருந்தவர், மனித ரூபம் எடுத்து மரியாள் இந்த வயதில வந்து பிறந்தவர். இந்த மனம் திரும்ப சொல்லி, மனம் திரும்பத்தான் இங்க வந்தவர். அதுக்காகவே பூமிக்கு அனுப்ப அதுக்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார். அந்தபடியே
3: கலிலேய நாட்டில் உள்ள ஜெப ஆலயங்களில் பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்தார் சொல்லிக்கொண்டன்னா, ஏற்கனவே தேவமா இருந்தவர், மனித ரூபம் எடுத்து மரியாதை வயிற்றுல பிறந்தவர், என்றா பாவிகளை மன்னிக்கிறாரு, மனம் திரும்புங்கள், பாவத்தை விட்டு மனம் திரும்பு, விபச்சாரத்தை விட்டு மனம் திரும்பு, உள்ள குறைகளை விட்டு மனம் திரும்பு, அதில் இல்லாத்தையை விட்டு மனம் திரும்பு, திரும்பு திரும்பு திரும்பு, மதம் இல்ல மனம் திரும்பு. எங்களாக்கள் மதம் மதம் மாத்திரம்னு சொல்றது, மனம் திரும்ப தான் சொல்றாரு, மனம் திரும்புங்கள், உங்களுக்கு பரலோராட்சியம் நீடித்திருக்கு, இல்லாட்டி நித்திய நேரகம் சொல்லிக்கொண்டேன்னா, பைபிள் எடுக்க வசம் தான் நான்
2: சொல்றேன்.
3: சொல்லிக்கொண்டேன்னா ஒரு பாடல் உண்டு, இந்த பாடல் மாஸ்டர் பாஸ்டர் மோசஸ் ராஜேஸ்வர் தமிழ்நாடு அவர் பாடிய பாடல், கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ.

என்றைக்கும் மறைந்து இருப்பீரோ, தூரத்தில் நின்று விடுவீரோ? என்றைக்கும் மறைந்து இருப்பீரோ, தூரத்தில்

கர்த்தாவே எழுந்தருளும், கை நோக்கி என்னை நிறுத்தும். கர்த்தாவே எழுந்தருளும், கை நோக்கி அம்மை நிறுத்தும். தீமைகள் என்னை சூழும் நேரம், தீயவர் என்னை சூழும் நேரம், தூயவரே ரட்சியும், தூயவரே ரட்சியும்.

சிறுமைப்பட்டவர்களின் இதயத்தை ஸ்திரப்படுத்தும், சிறுமைப்பட்டவர்களின் இதயத்தை ஸ்திரப்படுத்தும் வேண்டுதல் விண்ணப்பங்களை, வேண்டுதல் விண்ணப்பங்களை செவிசாய்த்து நீதி செய்திடும், செவிசாய்த்து நீதி செய்திடும் திக்கட்ட பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ எக்கா.

0: ஆமீன், மிக்க மிக்க நன்றி சொல்றேன் அண்ணா.
1: ஆமென். என்ன பாடல் கேட்க போறோம் பாலன்?
0: இந்த பாடல் என்ன? கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்தேன். கடந்து வந்த பாதை ஒரு நாள் திரும்பப்பட சொல்றாருன்னா ஜேசப்பாக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கணும்.
1: சரி, நன்றி பாலன். பாடலை கேட்போம், மீண்டும் நாளை நிகழ்வோடு சந்திப்போம். இன்றைய பொழுது மகிழ்ச்சியான உற்சாகமான பொழுது அமையட்டும். இனிமையான பாடலும் சிறப்பான சுபமும் தந்தமைக்கு கலையன் தரப்பிலே நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாலன்.
0: நன்றி ஒன்று வேணாமல்னா எல்லா ஆண்டவர் நாமத்துக்கும் மகிமைப்படுவதாக. உங்களுக்கும் கலை சிறப்பிக்கிற அனைத்து குடும்ப உறவுகள் மற்றும் எல்லா குடும்ப உறவுகளுக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிடைக்கும் சொல்லி நாமத்தில் விஜய உண்டப்பனை எடுத்துக்கொண்டு நன்றி வணக்கம் சொல்றாங்க.
1: அந்த பாட்டுல எனக்கு அனுப்பிடுங்க மறக்காமல். நீங்கள் அந்த பாட்டை
0: அனுப்பி அனுப்பிடணும்.
1: நன்றி, நன்றி பால், நன்றி, நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி. ஓகே ஓகே,
1: அன்புக்குரிய செல்வராணி மாம்பிரும்பி கட்ட பாடல் காட்டலையில்

ஒலித்த பாடலை விரும்புகிறவர்கள் அன்புக்குரிய செல்வராணி அம்மா கனடா டொரண்டோவில் இருந்து அன்புக்குரிய பாலன் விரும்பி கேட்ட பாடல் காட்டில் விடுகிறது பாடல் கேட்போம். கடந்து வந்த பாதைகளை என்கின்ற அற்புதமான ஒரு பாடல் கடந்து வாரம் அந்த பாடலை வாரம் கேட்டிருந்தார். மிக சிறந்த ஒரு பாடல், எனக்கும் பிடித்த ஒரு பாடல். இதோ காற்றில் வருவது பாடல், பாடலுக்கு

0: て。ஒலிந்த பாடலை விரும்பி கடந்தவர் அன்புக்குரிய பாலன் லண்டனில் இருந்து. கலைய நேரம் 1:54 மைக்ராட்சியத்தில் 12:54 கனடா கிழக்கு பிராந்தியத்தில் காலை 7:54 இணைப்பிலே வந்திருக்கிற அன்புக்குரிய ராதாகிருஷ்ணன் வணக்கம்.
1: வணக்கம். எப்படி இருக்கீங்க?
0: நல்லதா இருக்கிறோம். எங்க நேற்று காணா போயிட்டீங்க?
1: நேற்று பாட்டு போட்டிருந்தேன்னா ரெண்டு மூன்றம் போட்டோம் பாட்டே இருந்தது. நேற்று
0: உங்களோட நேரம் காலமாக 8 மணி மட்டும் கிடைச்சிருக்கு. நான் 1:30 நேரம் மட்டுமே நிறுத்திருக்கிறேன். உங்களோட நேரம் காலமாக 8 மணி மட்டும். இப்ப 7:55 இன்னும் 5 நிமிடத்துல உங்களோட பாட்டோட கழிச்சி முடிவு அடைந்து விடும். 1:30 நான் வந்து வராட்டா சொல்லுவேன் வரவில்லை என்று சொல்லிட்டு போவேன்.
1: மழையன்னு சொல்லியிருக்காரு. குளிர் இல்ல, மழையாரு, மழை குளிரா இருக்கும். மழை குளிர்னா அறிவிட்டு இருக்காரு. சொல்லலாம், அந்த பாட்டு கேட்டப்புறம் டக்குன்னு சுறுசுறுப்பானு.
0: அம்மா வந்து உண்மையிலேயே அவரை நாங்கள் பாராட்ட வேண்டும். காலையிலே வந்து 7:00 எழுந்து வந்து இந்த நிகழ்ச்சிகளை சிறப்பித்து செல்கிறது என்பது உண்மையிலேயே ஒரு பெரிய விடயம். ஆமாம், உண்மையாக மகிழ்ச்சியாக இருக்கிறது. வந்து இந்த நேரத்திலும் கூட வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க வேண்டும் வந்து சிறப்பிக்கிறார் அல்லவா, அது ஒரு முக்கியம்.
1: அது ஒரு முக்கியமானது வந்து அவருக்கும் வந்து துவாரம் படிப்பதெல்லாம் சிறப்பாக இருக்கும், விருப்பமாக இருக்கும். அது மாதிரி இன்னொரு பாட்டு முள்ள மேல மேலிருந்து ஒரு பாடலும் கேட்டார்,
0: அருமையான பாடம் கேட்டார். ஆமாம்,
1: பழைய பாடம் பண்ணாது பாடம், நல்ல அருமையான பாட்டு.
0: ஆமாம் ஆமாம் ஆமாம். இன்னைக்கு நானும் வந்து நேரில்லாத நேரத்தில் அற்புதமான பழைய பாடல் எனக்கு பிடிச்ச பாட்டு எல்லாம் போட்டு கேட்டுக்கொண்டிருந்தேன். என்ன சிறப்பாக போய்கொண்டிருக்கிற நிகழ்ச்சியை யாழ்ப்பாணத்தில் இருந்து ஒருவர் நேற்று இன்றைக்கெல்லாம் வந்திருக்கிறார். தொடர்ச்சியாக வருவார் அவர். ரூபி ஜோயன்னு சொல்லி அவரும் வந்து கத்தோலிக்க மாதாவுடைய மடமாதாவுடைய பாடலை பாடி சென்றிருந்தார். சிறப்பாக இருந்தது.
1: நான் நீட்டு எடுத்த நேரத்தை கத்தோலிக்க பாடலாம் பாடிக்கொண்டது, பக்தி பாடலாம் பாடிக்கொண்டது.
0: நேரில்லாத நேரத்தில் அற்புதமான பழைய பாடல் எனக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் போட்டு கேட்டுக்கொண்டிருந்தேன். என்ன சிறப்பாக போய்கொண்டிருக்கிற நிகழ்ச்சியை யாழ்ப்பாணத்தில் இருந்து ஒருவர் நேற்று இன்றைக்கெல்லாம் வந்திருக்கிறார். தொடர்ச்சியாக வருவார் அவர். ரூபி ஜோயன்னு சொல்லி அவரும் வந்து கத்தோலிக்க மாதாவுடைய மடமாதாவுடைய பாடலை பாடி சென்றிருந்தார்.

0: சொல்லிட்டு
1: அப்ப அப்படியே
0: பஸ்
1: போய்கிட்டு
0: வேணும்.
1: இருக்கிறது. அல்லது அப்ப என்ன வேலை இன்றைக்கு உங்களுக்கு குளிர் போறேன்னு போயிட்டு தான் இப்போ தான்
0: மழை குளிர்றான்,
1: ஆ சரி சரியா
0: பெரிய குளிர்ந்து மழை குளிர்றான். ஆனா இன்னும் சமரண்டு வந்து தோட்டங்கள் செய்யற அளவுக்கு இருக்கு மனம் பெறவில்லை. யார பார்த்தா தஞ்சை தூரார். அதே மாதிரி தாயும் அப்படிதான் களை மழை மழைன்னு சொல்லிக்கொண்டு இருந்தா யாழ்ப்பாணம் எல்லாம் மழைன்னு சொல்லி இருந்தார். கந்த வாரம் நல்ல மழை,
1: கொழும்புல மழை, அமெரிக்காவில மழை, அப்படியா இடம் எல்லா இடமும், சீனாவில வெள்ளம், நியூயார்க் முழுக்க பயங்கர வெள்ளம் அடிக்கிறதாக சொல்லுகிறார்கள். அப்ப அப்படியெல்லாம் போய்கொண்டு இருக்க என்ன
0: இந்த மாதிரி நாடுகளும் எல்லா இடங்களிலும் இது
1: போரால வந்து எல்லாருமே வடுபயங்கரமான பொருளாதார பிரச்சனைகளால எல்லாம் இலங்கையெல்லாம் வந்து பெரிய அளவில் வந்து பொருளாதார பிரச்சனைகளால வந்து எல்லா நாடுகளும் தான், ஆசிய நாடுகள் முழுவதுமே பாதிக்கப்பட்டிருக்குது. ரெண்டு நாளைக்கு முந்தி ஒரு ஒரு யூரோ வந்து 410 நின்றது, திரும்ப பழையபடி இறங்கிடுச்சு. ஒரு ஒரு நாள் ஓடியா அடுத்த நாள் வந்து பழைய ரேட்டுக்கு வந்து விட்டது. அந்த அந்த 410 வந்ததை வச்சு கொண்டு பாராளுமன்றத்தில் வைத்தார்கள், பொருளாதாரத்தில் விழுந்துட்டது இல்லைங்க வந்து அப்படி போகுது இப்படி போகுதுன்னு சொல்லி ஜனாதிபதி வந்து சொன்னார். வந்து அந்த நேரத்தில் இருந்த பொருளாதார வீழ்ச்சி வந்து இலங்கையில் பணம் இருக்க இல்லை, டாலர் இருக்க இல்லை, இப்போ கிட்ட எல்லாமே இருக்குது. இது வந்து உலக நாட்டில் வந்து இப்படி பிரச்சனை வந்தபடியா வந்தது, நாங்கள் வந்து கடைசி வரைக்கும் நாங்கள் விட மாட்டோம். அதை விட ஐஎம்எஃப் வந்து ஐக்கிய நாணய நிதியம் சொல்லிவிட்டது வந்து இலங்கை வந்து எல்லாத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய தயார் நிலையில இருக்கிறன்னு சொல்லி அவர்களும் சொல்லிவிட்டார்கள். எதிர்கட்சியினுடைய வாயை மூடி விட்டார்கள் பிடிச்சு. நேற்று நேற்று முந்தினம் அந்த ஐக்கிய நாணய நிதியத்தினுடைய அதிகாரி ஒருவர் இவரெல்லாம் கத்துக்கொள்கின்றார்கள். ஒரு ஒரு முஸ்லீம் எம்பி ஒரு ஆள் வந்து சொன்னார், வந்து நான் இப்ப விரைவில் வந்து டொலர் வந்து 356 இருக்குது, விரைவில் இப்ப நான் பேசுகிற 370 வந்துட்டு சொல்லிட்டு இருந்தார். அப்ப அதான் ஒரு நாள் மட்டும் தான் ஏறி அப்படி இறங்கி விட்டது பழையபடி. இவர்கள் வந்து இந்த எதிர்கட்சி கூட்டு எதிர்கட்சி வந்து என்ன சொன்னா எப்படியாவது இந்த இவங்களை தள்ளி விட்டுட்டு அந்த இடத்த பிடி கோணமன்றது கடைசி வரைக்கும் நடக்க போறது இல்லை. அவர்கள் கடைசி வரைக்கும் அந்த ஐந்தாண்டு காலம் ஆட்சி முடித்து விட்டு தான் மக்களிடம் போவார்கள். அவ்வளவு சிறப்பான ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர் உடனே நேற்று வந்து அனுகுமார் சொன்னார், வந்து எங்களிடம் வந்து 1 trillion ரூபாய் வருமானமாக பெற்றிருக்கிறார்கள் ராதாகிருஷ்ணன். அங்கத்தைய உள்நாட்டு இறைவழி திணைக்களத்தினால வந்து இலங்கை வரலாற்றிலேயே இது இல்லை, அவ்வளவுக்கு பெரிய பணத்தொகை இருக்கிறது. இந்த வந்த புயல் அந்த நேரங்களெல்லாம் வந்து நாங்கள் வந்து யாரிடமே கடன் வாங்கவில்லை, எங்கள் சொந்த பணத்தை தான் செலவழித்தோம், எங்கள்கிட்ட இன்னும் பணம் இருக்குது. என்ன ஒன்று சொன்னார், என்ன எத்தனையோ கோடிக்கணக்கான பணம் இருக்காம் அதை செலவழிக்கிறதுக்கு என்ன வழியண்டு வேற கேட்டிருக்கிறார். என்ன அதான் இப்ப வந்து மட்டக்களப்பில் போய் வந்து எத்தனையோ ஆண்டு காலத்துக்கு முன்னுக்கு அத்திவாரம் போட்ட ஒரு கட்டிடம் ஒன்று அறகுறையா கிடந்தது, அதுக்கு இப்ப கோடிக்கணக்கில் கொடுத்து இப்ப அதை சீக்கிரமா முடிக்க சொல்லி இருக்கிறார். அப்படி பல விடயங்கள் நடந்து கொண்டிருக்குது. ஏன்னா இலங்கையில காசு இருக்குது. இந்த பிரச்சனை வந்து எல்லா நாட்டுக்கும் உரியது தான். இது வந்து வெளிநாட்டு இந்த போரங்கிறது வந்து எல்லா நாட்டுக்கும் உரியது, அதனுடைய எல்லா பாதிப்பும் எல்லா நாட்டுக்கும் உரியது தான். அதை விட்டுட்டு என்ன சொல்லுவார்கள், அப்பன் வெப்ப சாவான் தின்னு வெப்ப காலியாக வேண்டு ஒரு பழமொழி சொல்லுவார்கள் ராதாகிருஷ்ணன்.
0: சரியா
1: சொல்ற அதே மாதிரி அதிர வெப்ப விழுவார் அவற்றுக்கு தலையில் கறி சவாரி செய்யலான்னு அது கொண்டிருக்கணும். கடைசி வரைக்கும் சாத்தியப்படாது நிச்சயமாக. அது சிறப்பாக அவருடைய ஆட்சிகளை சிறப்பாக செய்து கொண்டிருப்பார்கள். எல்லா எல்லாருக்குமே செய்ய வேண்டியதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நல்லது எப்பவுமே பாராட்ட வேண்டும் ராதாகிருஷ்ணன். என்ன
0: ஓ பெரிய நேரம்
1: என்ன பாட்டு கதப்பட வேண்டாங்க, என்ன பாட்டு
0: அன்பு அன்பு என்பது தெய்வமானது என்ற பாடல்
1: அருமையான பாடல் வளைய பாடல்.
0: பழைய பாடல்
1: அன்பு வந்தது என்னை ஆள வந்தது அருமையான பாடல். நானும் அற்புதமான பழைய பாடல்கள் எல்லாம் வந்து

0: கேட்டுக்கொண்டிருந்தேன். இடைநிலை பேசுறதுக்கு நன்றி ராதாகிருஷ்ணன். பேரனுக்கும் வணக்கம், வாழ்த்துக்களும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம் ராதாகிருஷ்ணன்.
1: நன்றி அண்ணன்.
0: நன்றி, வணக்கம். அன்புக்குரிய ராதாகிருஷ்ணன் விருப்பத்தோடு இருக்கிற பாடல், அற்புதமான ஒரு பழைய பாடலோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்யப் போகின்றேன். பாடல்

கனடாவிலிருந்து இணைந்து கொண்டு அன்புக்குரிய ராதாகிருஷ்ணன் விரும்பி கேட்ட பாடலோடு நிறைவடைகிறது இன்றைய உள்ளம் கவர்ந்த ராகங்கள் நிகழ்ச்சியிலே சிறப்பித்த அன்பு உறவுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் நாளை உள்ளம் கவர்ந்த ராகத்தில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய சரவணையூர் விசு செல்வராஜா. நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே.

வணக்கம் நேர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ்.

0: நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் பாடல் சோறு போட தாயிருந்தும் பட்டினியை பார்த்ததில்லை, தாயிருக்கும் காரணத்தால் கோயிலுக்கு போனதில்லை, தாயடிச்சு வலிச்சதில்லை இருந்தும் நான் அழுதே, நான் அழுதா தாங்கிடுமா உடனே தாயழுவா. சின்னத்தம்பி படத்திலிருந்து தூளியிலே ஆட வந்த. ஆமாம், இப்பாடல் வரிகளை பாடியவர்கள் கே எஸ் சித்ரா, மனோ. இதோ பாடல் காற்றலை ஊடா.
1: சின்னத்தம்பி பாட ஆரம்பிச்சிட்டான், குழந்தைங்க பசி எல்லாம் இனி தீர்ந்து போயிடும்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். வெறும் அடுத்த பாடல் ஆனந்தம் திரைப்படத்தில் இருந்து பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன். பாடியவர்கள் ஹரிணி, உன்னிகிருஷ்ணன். அடி காலம் முழுவதும் காத்திருப்பேன், நீ காணும் இடத்தினில் பூத்திருப்பேன். அடி ஒட்டை ரூபாய் பக்கம் இரண்டும் இந்த நன்பு சேர்ந்திருக்கும் நெஞ்சில் வைத்து காத்திரு. இதோ பாடல் காற்றிலே ஊடாக.

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். நெஞ்சம் மறக்குமா நிகழ்ச்சியில் காட்டலையில் வரும் அடுத்த பாடல், கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை, என் கண்களை பறித்துக் கொண்டு ஏனின்னும் பேசவில்லை, ஆளான ஒரு செய்தி அறியாமலே அலைபாயும் சிறுபோதை நானே, உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்கள் இடம் மாறுமேனோ. ஆமாம், இது பம்பாய் படத்திற்காக இதோ காட்டலையில் உங்கள் காதுகளுக்கு இனிமை தர வருகிறது பாடல்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். அடுத்த பாடல் ஆடியிலே சேடி சொல்லி ஆவணியில் தேடி வச்சு. சேடி சொன்ன மன்னவரு மன்னவரு தான், எனக்கு சேடி சொன்ன மன்னவரு மன்னவரு தான். இன்னாசி மச்சான் படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல். பாடியவர் KS சித்ரா.

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல், காட்டுக்குயில் பாட்டை சொல்ல வீட்டு கிளி கேட்டுக்கொள்ள, ஒட்டி வந்த தாளமே கொட்டு மேளம் கெட்டி மேளமே, தொட்டணைக்க வேணுமே பட்டிக்கிளி நானுமே. சின்ன மாப்பிள்ளை படத்திலிருந்து இதோ வருகிறது பாடல்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க அறுத்துவிடும் பாடல், என் கண்மணிக்கு காதல் வந்தனம், என் கண்மணிக்கு ஜீவன் அர்ப்பணம், படம் பிரதாப். ஆமா, என்ன பாட்டு! எப்பவும் கேட்டாலும் பழைய ஞாபகங்களை பதிவு செய்யும், மனமொழி மீண்டும் ஒருமுறை திருப்பிச் செல்ல. நேயர்களே, கேட்டு பாருங்கள் நீங்களும்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். நெஞ்சம் மறக்குமா நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் ஹீரோ படத்திற்காக SPB KS சித்ரா பாடிய பாடல். புறா புறா பெண் புறா, மடி கொடு மன்மதா, மனம் தேடிய காதலன் மலராடிய வேளையில், இன்று நேற்று வந்த பந்தம் அல்ல, இது இரவில் தோன்றும் வானவில்லும் அல்ல, இதோ காட்டளையில் வருகிறது பாடல்.

0: இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம்.
1: நெஞ்சம் மறக்குமா நிகழ்ச்சியில் தொடர இருக்கும் பாடல், நான் பாடும் பாடல் திரைப்படத்திலிருந்து ஜானகி அம்மா பாடிய பாடல், பாடவா உன் பாடலை என்னும் பாடல். உனக்காக என் பாடல் அரங்கேறும் வேளை, நீ கேட்க வழியில்லை இது என்ன லீலை, பூமேகம் இங்கே ஆகாயம் எங்கே, நீ சென்ற வழி பார்த்து வாடும் உன் பூ இங்கே. இந்த மாதிரி பாடல் இனிமேல் கேட்க முடியுமா? நேயர்களே கேட்டு பாருங்கள்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். நெஞ்சம் மறக்குமா நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல் வியட்நாம் திரைப்படத்தில் இருந்து உன் கண்ணில் நீர் வடிந்தால் என்னும் பாடல். TMS பாடிய பாடல். வேறென நீ இருந்தாய், அதில் நான் விழுந்து விடாமல் இருந்தேன். என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும். நேயர்களே, இப்பாடலின் வரிகள் நெஞ்சை கவர்ந்த உணர்ச்சி பூர்வமான வரிகள். நீ கேட்டு பாருங்கள்.

நெஞ்சம் மறக்குமா நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒழிக்க இருக்கும் பாடல் ஓட்டோகிராஃப் திரைப்படத்தில் இருந்து பா விஜயின் வரிகளில் சித்ரா அம்மா பாடிய பாடல். ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறது, இரவானால் பகலொன்று வந்திடுமே, நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாள். வாழ்க்கையின் இலட்சியத்தை அடைய போராடும் ஒவ்வொரு மனிதனுக்கும் கண்ணீரை வரவைக்கும் இப்பாடல். கேட்டு பாருங்கள்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல் நெஞ்சில் ஆடும் பூ ஒன்று திரைப்படத்தில் இருந்து மலேசியா வாசுதேவன் அவர்கள் பாடிய பாடல். பாடல் ஒரு மூடன் கதை சொன்னான். கல்லை உடைத்தாலும் நீர் வரும், பாலைவனங்களோ அழகான பெண்களே. ஒரு மூடன் கதை சொன்னான். நல்ல சோகமான பாடல், இதமான ராகம். கேளுங்கள் நேயர்களே.

என்ன நேயர்களே, இன்றைய மறக்குமா நெஞ்சம் மறக்காத காலத்தால் அழியாத பாடல்களை உங்களுக்காக ஒளிபரப்பி இருந்தோம். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி மீண்டும் இன்னுமோர் மறக்குமா நெஞ்சம் நிகழ்வில் நேயர்களை சந்திக்கும் வரை வானொலிகளில் வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய சகோதரி ராஜி. நன்றி, வணக்கம். அன்பு உறவுகளை தொடர்ந்தும் சர்வதேச வானொலியுடன் இணைந்திருங்கள்.

வணக்கம் அன்பான உறவுகளே, மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதை மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். எப்படி நலமாக இருக்கின்றீங்களா? நாங்களும் அனைவரும் கலையத்தில் நலமாக இருக்கின்றோம். என்று போல் என்றும் நலமாக இருக்க வேண்டும் என்ற இறைவனை வேண்டிக் கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்லலாம். பழமை போன்று மீண்டும் ஒரு பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் நேரலையில் சந்திப்பதை மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இரண்டு இரண்டு பாடல்களாக உங்கள் மனதுக்கு பிடித்த பாடல்கள் காற்றிலையில் ஒலிக்க காத்திருக்கின்றது. அன்பான நீ நெஞ்சங்களே, ஒரு சிலர் வந்து பாடலை கேட்டோம், மிக அருமையான பாடலாக அற்புதமான பாடலாக இருந்தது, காலை வேளை கேட்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது என்று சொல்லி எனக்கு கருத்து பதிவையெல்லாம் தந்திருந்தீர்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். என்று கூறிக்கொண்டு காற்றலையில் வருகின்ற இரண்டு பாடல்கள் ஒன்றோடு ஒன்று சம்பந்தம் விதமான ஒரு பாடலாக காற்றலையில் ஒலிக்க காத்திருக்கின்றது. இன்றும் உங்கள் மனதை கவரும் பாடலாக எனது தெருவில் காற்றலையில் ஒலிக்க காத்திருக்கின்றது. பாடல்கள் இரண்டு, புதிய பழைய இடைக்கால பாடல்கள் வரிசையில் வர காத்திருக்கின்றது. புத்துணர்வையும் புது வேகத்தையும் ஊற்றெடுக்கும் புதிய பழைய இடைக்கால பாடல்கள் என இசை மலையில் நனைய காத்திருக்கலாம். இதோ பாடல் காற்றலையில்.

பேச்சு வேளையில் மனதுக்கும் உள்ளத்துக்கும் அமைதி தரும் விதமாக ஒவ்வொரு விதமான பாடல்கள் காற்றலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. பாடல்கள் இரண்டு, பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியை உங்களுக்காக ஐடிஆரின் லண்டன் கலைகத்திலிருந்து நான் உங்கள் கரண் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். இரண்டு திருவில் பாடல் காற்றலையில் ஒழித்தாலும் நீங்கள் கேட்கும்போது நீங்களே கேட்கும் விதமாக அந்த பாடல் அமைந்து விடுகின்றது. நிச்சயமாக உங்கள் கருத்துக்களில் தான் நான் அதை கண்டுகொண்டேன். கருத்துக்கள் தெரிவித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் மீண்டும் மீண்டும் சொல்ல நான் கடமைப்படுகின்றேன். புதிய பழைய இடைக்கால பாடல்கள் என அட்டகாசமான பாடல்கள் பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியில் வர காத்திருக்கின்றது. தொடர்ந்தும் வானொலியினிருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள். இரண்டு பாடல்கள் காற்றலையில் ஒழித்தெழுந்தது. அதற்கு பொருத்தமாக வரும் பாடல் வரிகளில் ஒரு பாடலை கேட்போம். அடுத்து வருகின்ற பாடல் இதோ காற்றலையில்.

காட்டிலையில் நேர்கள் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது பாடல்கள் இரண்டு இரண்டு பாடல்கள் இரண்டு இரண்டு பாடல்கள உங்கள் மனம் கவர்ந்த பாடலாக காட்டிலையில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. புத்துணர்வையும் புது வேகத்தையும் ஊற்றெடுக்கும் புதிய பழைய இடைக்கால பாடல்களாக இசை மலையில் உங்களை நினைய வைத்துக் கொண்டிருக்கு. நிச்சயமாக நினைந்து கொண்டுதான் இருப்பேன். அப்படி அட்டகாசமான பாடல்கள் எதிர்பார்க்காத விதமாக ஒரு பாடலை கேட்டுவிட்டால் ஆகா இந்த வரி இருக்குமோ அந்த வரி இருக்குமோ என்று நீங்கள் யோசிப்பது எனக்கு தெரிகின்றது. அந்த வகையில் நீங்கள் யோசித்துக் கொண்டிருப்பதும் நல்லதான். ஏதோ ஒரு வரியில் அந்த பாடல் தொடங்கும். அடுத்தடுத்த பாடலாக காற்றலையில் வந்து கொண்டிருக்கிறது. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் யுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து நான் உங்கள் கரண் உள்ளங் பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியை தொகுத்து உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நிச்சயமாக நான் தெரிவு செய்யும் பாடல் அனைத்தும் உங்களுக்கும் பிடித்திருக்கும் என நினைக்கின்றேன். அடுத்து வருகின்ற பாடலையும் கேட்டு பார்ப்போம். இது எந்த வரியில் எப்படி ஆரம்பிக்கப்படுகின்றது என்று சொல்லி நீங்கள் தான் யோசிக்க வேண்டும். அந்த வகையில் இதோ பாடல் காற்றலையில்

0: Radio. Radio.
1: நேர்கள் காட்டலையில் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது பாடல்கள் இரண்டு பாடல்கள். உங்களுக்கு பிடித்தமான பாடலாக காட்டலையில் ஒழித்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் அடுத்தடுத்து வருகின்ற பாடல்களை அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களுக்காக உங்கள் விருப்பத்தின் பேரில் தான் இந்த பாடல் எல்லாம் காட்டலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. ஐடிஆரின் லண்டன் கழகத்திலிருந்து நான் உங்கள் கரண் பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறேன். சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் யுகம் வானொலி கனடா. காலை வேளையை இது மனதுக்கு இதமூட்டும் விதமாக புதிய பழைய இடக்கால பாடல்கள்னு சொல்லி அனைத்து விதமான அனைத்து தரப்பினரும் கேட்கக்கூடிய பாடலாக காட்டலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. இது அடுத்து வருகின்ற இரண்டு பாடல்களில் அடுத்த பாடல். இந்த பாடலுக்கு பின்பு என்ன பாடல் வரப்போகின்றது அவளுடன் காத்திருங்கள். இதோ பாடல் காட்டலையில்.

கிட கிட தவில் தந்தானா இதய ஒலியின் ஜதியில் எனது தில்லானா தக்கிட்ட தடிமி தகிட்ட தவில் தந்தான்.

0: உயிரில் இறங்கி வரவா, உன் உடலில் கரைந்து விடவா.
1: பறக்கும் பிறக்கும் திருடா, என் கனவில் பகிர்ந்து இருடா.
0: உடவையாய் மாறி பொன்னுடல் மூடி உன்னுடன் வாழவா.

காற்றலையில் நேர்கள் இரண்டு கேட்டுக்கொண்டிருப்பது பாடல்கள் இரண்டு. பாடல்கள் இரண்டு அட்டகாசமான அற்புதமான பாடல்களாக காற்றலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் ஜுகம் வானொலி கனடா நிகழ்ச்சியில் வரிசையில் ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து நான் உங்கள் கரண் பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கேன். நிச்சயமாக அனைவருக்கும் இந்த பாடல்கள் பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இரண்டு பாடல்கள் என்றாலும் வித்தியாசமான வித்தியாசமாக பாடல்கள் காற்றலில் வந்து கொண்டிருக்கின்றது. இரண்டு பாடல்கள் நிகழ்ச்சியில் புத்துணர்வும் புது வேகமும் ஊற்றெடுக்கும் புதிய பழைய இடைக்கால பாடல்கள் என இசை மலையில் நனைய வைத்துக் நனைந்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வகையில் அடுத்து வருகின்ற பாடலை கேட்போம். அதுக்கு பின்னால் என்ன பாடல் வரப்போகின்றதை அதையும் கேட்டு பார்க்கலாம். இதோ பாடல், இரண்டாவது பாடலின் முதல் பாடல், இதோ காற்றலையில்.

அட்டகாசமான அற்புதமான பாடல்களாக காட்டலையில் எழுத்து கொண்டிருக்கின்றது பாடல்கள் இரண்டு. பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். உங்களுக்கு பிடித்த விதமான பாடல்களாக காட்டலையில் ஒழித்து கொண்டிருக்கின்றது நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண் ஐடிஆர் லண்டன் கலிகையத்திலிருந்து. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் ஜுகம் வானொலி கனடா. ஒவ்வொரு பாடல்களும் ஒவ்வொரு வரியனின் உள்ளிருந்து ஆரம்பமாகின்றது. அந்த வகையிலே வந்து எந்த வரி எப்படி அமையப்போகும் என்று நீங்கள் அவளுடன் எதிர்பார்ப்பது கூட எனக்கு தெரிகின்றது. அந்த வகையில் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். இந்த பாடலுடன் நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வருகின்றது.

இதுவரை நேரமும் என்னோடு பயணித்து பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியை கேட்ட உங்களுக்கு அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, இதுவரை நேரமும் நான் ஐடிஆர்என் லண்டன் கழகத்திலிருந்து உங்களுக்காக இரண்டு பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியுடன் கலந்து சிறப்பித்திருந்தேன். அந்த வகையிலே மீண்டும் இன்னொரு நிகழ்வில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி அன்பான உறவுகளே, மீண்டும் இன்னொரு நிகழ்வில் சந்திக்கும் வரை விடைபெறுவோம். நன்றி.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி. பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் அடுத்து வரும் ஒரு மணித்தியாலத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப்போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூற மறக்க முடியுமா? இந்த நிகழ்ச்சியில் வளமையே போல உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருப்பீர்கள் என்று உறுதியாக நம்பிக்கொண்டு, நலமாக இருக்க வேண்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நான் நுழைந்து கொள்கின்றேன். நேயர்களே, இன்றும் உங்களுக்காக அருமையான பாடல்கள், புகழ் பூத்த பாடல்கள், என்றோ கேட்ட பாடல்கள் எல்லாம் ஒலிக்கப் போகின்றன நிறைந்த தகவல்களுடன். நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் முதல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சித்தி. 1966 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படமான சித்தி. ஆம், அந்த ஆண்டு வெளியாகி வெற்றி பெற்றது. சிறந்ததொரு குடும்ப கதை சித்திரம். திரைப்படத்தின் இயக்குனர் திலகம் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன். இந்த பாடலை பி.பி. ஸ்ரீனிவாசம், எல்.ஆர். ஈஸ்வரியும் பாடியிருக்கின்றார்கள். கண்ணதாசன் எழுதிய பாடல். இந்த திரைப்படத்திலே நாட்டிய பேரொளி பத்மினி சித்தியாக நடிக்க, அவருக்கு காதலராக ஒரு சில காட்சிகளில் மாத்திரம் காதல் மன்னன் ஜெமினி கணேசன் நடிக்க, பத்மினியின் கணவராக நடிகவள் எம்.ஆர். ராதா, அதாவது எம்.ஆர். ராதாவின் 2ஆம் தாரமாக வாழ்க்கைப்படுகிறார் பத்மினி. பத்மினியின் தம்பியாக முத்துராமன், முத்துராமனுக்கு ஜோடியாக விஜய நிர்மலா மற்றும் சுந்தரிபாய், குலதெய்வம் ராஜகோபால் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் சித்தி திரைப்படத்தில். ஆமாம், இந்த திரைப்படம் ஒரு வெற்றி சித்திரமாக அமைந்தது. அதன் பின்னர் 67 ஹிந்தியில் அவுராட் என்ற பெயரில் வெளியான பொழுது, தமிழில் பத்மினி ஏற்ற பாத்திரத்தை ஹிந்தியிலும் பத்மினி பல ஹிந்தி திரைப்படங்களில் அசத்தி இருக்கின்றார். அதுவும் அங்கே கவர்ச்சி எல்லாம் காட்டி நடித்திருப்பார். நீங்கள் ஹிந்தி திரைப்படங்களை பார்த்தால் புரியும். மேரே நாம் யோக்கர் என்றொரு திரைப்படம், ராஜ்கபூரின் சொந்த திரைப்படம், ராஜ்கபூர் ஹீரோ. வண்ண திரைப்படம், ஈஸ்மன் கலர் திரைப்படம், அதிலே பத்மினி. 70ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம், அதிலே பத்மினி கவர்ச்சி எல்லாம் காட்டி நடித்திருப்பார். தமிழ் படங்களில் முற்றுமுழுதாக மாறுபட்ட பாத்திரங்களில் தான் நடித்திருப்பார். யாருமே நம்ப மாட்டார்கள் ஹிந்தி திரையுலகில் அப்படியெல்லாம் நடித்திருப்பார் என்று. அந்த ஹிந்தி திரைப்படத்தில் பத்மினி பிரான், ராஜேஷ் கண்ணா பத்மினியின் தம்பியாக நடித்தார். இங்கே முத்துராமன் தமிழில், அங்கே ராஜேஷ் கண்ணா தம்பியாக நடித்தார். அந்த ஹிந்தி திரைப்படத்தின் இசையமைப்பாளர் ரவி. பத்மினியின் காதலராக அந்த திரைப்படத்தில் நடித்தவர் ஃபெரோஸ் கான். இந்த பெயர்கள் உங்களில் பலருக்கும் புதிய பெயர்களாக இருக்கலாம், ஒரு சில பெயர்கள் அறிந்ததாக இருக்கலாம். இருந்தாலும் அறியாதவை எல்லாவற்றையும் அறிய வேண்டும் தானே? ஆம், மலையாளத்தில் 71 வெளியானது இதே கதை, அச்சண்டே பாரியா என்ற பெயரில். அச்சண்டே பாரியா, அங்கே அச்சன் என்றது தந்தையே, மலையாளத்தில் அச்சன். பாரியா என்றால் மனைவி. அச்சண்டே பாரியா 71 வெளியானது. தமிழில் ஹிந்தியில் பத்மினி ஏற்ற பாத்திரத்தை மலையாளத்தில் பத்மினி ஏற்று நடிக்கவில்லை. அவரின் கூட பிறந்த சகோதரியான ராகினி அதிலே சித்தியாக நடித்தார். மற்றும் அடூர் பாசி இணைந்து நடிக்க, திரைப்படத்தின் இசையமைப்பாளர் வி. தட்சிணாமூர்த்தி. தமிழிலும் இசையமைத்தவர் வி. தட்சிணாமூர்த்தி. தெலுங்கில் 67 பின்னி என்ற பெயரில் வெளியான பொழுது, அதிலே சோபன் பாபு, விஜய நிர்மலா, சத்யநாராயணா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் தெலுங்கு திரைப்படத்தில். அப்படியாக சித்தி திரைப்படம் மாபெரும் வெற்றி திரைப்படம். பி.பி. ஸ்ரீனிவாஸ், எல்.ஆர். ஈஸ்வரி பாடிய இந்த பாடல் காட்சியில் முத்துராமனும் விஜய நிர்மலாவும். விஜய நிர்மலா தமிழை விட தெலுங்கில் நிறைய திரைப்படங்களில் கதாநாயகியாக நடித்தவர். எத்தனையோ திரைப்படங்களை இயக்கி சாதனை படைத்தவர் விஜய நிர்மலா. தெலுங்கு திரைப்பட சூப்பர் ஸ்டாராக இருந்த கிருஷ்ணாவின் மனைவிதான் விஜய நிர்மலா.
சரி, பாடலை கேட்கலாம். சித்திய திரைப்படத்தில் பி பி ஸ்ரீநிவாஸ், எல் ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல், அருமையான பாடல். இது சந்தோஷமாகவும் இருக்கின்றது, துக்கமாகவும் இருக்கின்றது, சோக பாடலும் இருக்கின்றது. இது இன்பமாக ஒலிக்கக்கூடிய பாடல். சந்திப்போமா என்று சந்திப்போமா, தனிமையில் நம்மை பற்றி சிந்திப்போமா, தனிமையில் நம்மை

மயக்கத்தில் உலகை சுற்றுவோமாம், மணவறையில் கைப்பற்றுவோமா, மயக்கத்தில் உலகை

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 66 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படமான சித்தி. கண்ணதாசன் எழுதிய பாடலை பி பி ஸ்ரீனிவாசன் எல் ஹரீஸ்வரியும் பாடியிருந்தார்கள். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். மறக்க முடியுமா நிகழ்ச்சி? ஆம், சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளை இது. பழைய திரைப்படங்கள், பழைய தமிழ் திரைப்படங்கள், அவை சார்ந்த விடயங்கள், அந்த திரைப்படங்களில் இடம்பெற்ற இனிமையான பாடல்கள் அனைத்தையும் தொகுத்து தரும் அற்புத நிகழ்ச்சிதான் மறக்க முடியுமா. நிகழ்ச்சிக்காக நாம் தரும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வாழ்க்கை வாழ்வதற்கே. நிச்சயமாக வாழ்க்கை என்றால் அது வாழ்வதற்குத்தான். அதிலே வரக்கூடிய அத்தனை தங்கு தடைகளையும் தாண்டி எதிர்நீச்சல் போட்டு நம்முடைய வெற்றி இலக்கை தொடுவதே நம் நோக்கமாக இருக்க வேண்டும். வாழ்க்கை வாழ்வதற்கே 64 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் இது. காதல் மன்னன் ஜெமினி கணேசன், அபிநய சரஸ்வதி, கன்னடத்து பைங்கிளி பி சரோஜாதேவி, கன்னட நடிகை எம் வி ராஜம்மா, டி எஸ் முத்தையா, சாரதா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் இந்த திரைப்படத்தில். ஆம், பழைய தமிழ் திரைப்படங்களில் கதாநாயக நடிகையர் நடிகரின் நடிகர்களின் தாயாராக நடித்தவர்கள் என்று நாம் நினைத்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக எம் வி ராஜம்மாவை மறக்கவே முடியாது. அதேபோல பண்டரிபாயை மறக்கவே முடியாது. பி கண்ணாம்பாவை மறக்கவே முடியாது. எஸ் என் லக்ஷ்மியையும் மறக்க முடியாது, இல்லையா? சரோஜாதேவி முதலில் கன்னட மொழியில் 1955 ஹொன்னப்ப பாகவதர் என்ற நடிகர் ஹீரோவாக நடிக்க மகாகவி காளிதாசு என்ற திரைப்படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானார். 55 தமிழில் சில திரைப்படங்களில் அவர் நடனமாடியிருந்தாலும் துணை நடிகையாக முதல் முதலில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக அவர் நடிக்க தொடங்கியது நாடோடி மன்னன் அல்ல திருடாதே. பின்பு எம்ஜிஆருக்கு காலில் அடிபட்டு அதனால் அவர் நடிக்காமல் சில மாதங்கள் இருந்த காரணத்தினால் அந்த திரைப்படம் படப்பிடிப்பு நடைபெறாமல் தள்ளி போடப்பட்டது. அந்த இடைவெளிக்குள் தான் நாடோடி மன்னன் திரைப்படத்திலும் சரோஜாதேவி எம்ஜிஆருக்கு ஜோடியாக பின்பாதியில் நடிப்பதற்கு ஒப்பந்தமாகி, அதாவது அந்த திரைப்படம் கேவா கலர், பின்பாதி கேவா கலர், அந்த கேவா கலர் தொடங்கும் பொழுது சரோஜாதேவியை காட்ட தொடங்கி விடுவார்கள். அதன் முன்னர் கருப்பு வெள்ளை, அதிலே பின்பு நடிக்க தொடங்கி எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடிக்க தொடங்கியிருந்தார். அந்த திரைப்படம் முதலில் நடிக்க தொடங்கியது திருடாதே, ஆனால் முதலில் வெளியானது நாடோடி மன்னன். சரி, வாழ்க்கை வாழ்வதற்கு திரைப்படத்தை பார்ப்போம். பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுஷீலா. இந்த திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் முரசொலி மாறன். வாழ்க்கை வாழ்வதற்கு திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் முரசொலி மாறன், கண்ணதாசனின், அதாவது மன்னிக்க வேண்டும், கருணாநிதியின் மருமகன். மெல்லிசை மன்னர்களின் இசையமைப்பு. கண்ணதாசன் எழுதிய பாடல் வாழ்க்கை வாழ்வதற்கு திரைப்படத்தின் இயக்குநர்கள் கிருஷ்ணன் மற்றும் பஞ்சு. பாடல் காட்சியில் ஜெமினி கணேசன், சரோஜாதேவி. இந்த திரைப்படம் மாத்திரமல்ல, பல திரைப்படங்களில் ஜெமினியும் சரோஜாதேவியும் ஜோடியாக நடித்திருக்கின்றார்கள் என்றோ கேட்ட பாடல் இப்பொழுது உங்களுக்காக. நான் பாடிய பாடல் மன்னவன் கேட்டான் படையுடனே வந்தான், என் வாடிய நெஞ்சை மன்னன் அறிந்தான் மலருடனே வந்தான். வாடிய நெஞ்சை மன்னன் அறிந்தான் மலருடனே வந்தான்.

நனறிந்தான் மலருடனே வந்தான். காதல் திருமகள் கண்ணீர் வடித்தாள் கனவினிலே கண்டான். காதல் திருமகள் கண்ணீர் வடித்தாள் கன

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வாழ்க்கை வாழ்வதற்கே. 64 வெளியான கருப்பு வெளி திரைப்படம். பி சுசீலாவும் பி பி ஸ்ரீநிவாசம் பாடிய பாடல் அது. கண்ணதாசன் எழுதிய பாடல். பாடலுக்கு இசையமைத்தோர் மெல்லிசை மன்னர்கள், எம் எஸ் விஸ்வநாதன், டி கே ராமமூர்த்தி. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூற மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியிலும் மக்கள் மனம் கவர்ந்த அருமையான பாடல்கள் நிறைந்த தகவல்களுடன் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. ஆம், கவிஞர் காமு ஷெரீப் அந்த காலங்களில் விரல் விட்டு எண்ணக்கூடிய பாடல்கள் என்று சொல்ல முடியாவிட்டாலும் அதை தாண்டியும் சற்று அதிகமாக பல பாடல்களை இயற்றிய ஒரு பெருங்கவிஞர் தான் காமு ஷெரீப். அவர் எழுதிய அருமையான பாடல்களில், அருமையான காதல் பாடல்களில் ஒன்றுதான் இது. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மக்களை பெற்ற மகராசி. 57 வெளியான இந்த கருப்பு வெள்ளி திரைப்படத்தின் இயக்குனர் கே சோமு. கே சோமு அவர்கள் சிவாஜியை வைத்து பல திரைப்படங்களை இயக்கிய ஒரு பெரும் இயக்குனர் என்றுதான் கூற வேண்டும். ஆமாம், இந்த திரைப்படத்தை தயாரித்தோர் நடிகர் வி கே ராமசாமியும் அவருடன் இணைந்து இறையருட் செல்வர் ஏ பி நாகராஜனும் இருவரும் இணைந்து பல திரைப்படங்களை அந்த காலங்களில் தயாரித்தவர்கள். அதிலே ஒரு திரைப்படம் தான் இது. ஆனால் இந்த திரைப்படத்தை ஏ பி நாகராஜன் இயக்கவில்லை. பாடலை பாடிய குரர்கள் பி பி ஸ்ரீநிவாசுடன் இணைந்து சரோஜினி என்ற பாடகி. ஒரு சில பாடல்களை அந்த காலங்களில் பாடியிருக்கின்றார் சரோஜினி என்ற பாடகி. பி பி ஸ்ரீநிவாசுடன் இணைந்து இந்த பாடலை பாடியிருக்கின்றார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், அவருக்கு ஜோடியாக பி பானுமதி, சிவாஜியின் தங்கியாக எம் என் ராஜம் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், எம் என் ராஜத்தின் ஜோடியாக எம் என் நம்பியார் மற்றும் பி கண்ணாம்பா, வி கே ராமசாமி, கே சாரங்கபாணி, சி டி ராஜகாந்தம் என பலரும் நடித்த மக்களை பெற்ற மகராசி ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. வித்தியாசமான ஒரு தமிழ் பேசும் நடிகராக இதில் நடித்திருப்பார் நடிகர் திலகம். கொங்கு நாட்டு தமிழ் என்று சொல்வார்கள். படத்தை பார்த்தால் உங்களுக்கே புரியும். இந்த பாடல் காட்சியில் எம் என் நம்பியாரும் எம் என் ராஜமும். எம்ஜிஆர் திரைப்படங்களில், எத்தனையோ திரைப்படங்களில் எம்ஜிஆரின் ஆஸ்தான வில்லனாக நடித்த எம் என் நம்பியார் ஒரு ஐயப்பன் பக்தர் என்பது எல்லோரும் அறிந்த விடயம். திரைக்கு பின்னால் அவர் ஒரு நல்ல ஒரு குணவான், அன்பானவர், பண்பானவர், நற்பழக்கம் கொண்டவர். திரைப்படங்களில் தான், திரையில் தான் வில்லனாக தோன்றுவார். இவரின் முதல் திரைப்படம் 1935 வெளியான பக்த ராமதாஸ். அதிலே நகைச்சுவை நடிகராகத்தான் நடித்தார் பக்த ராமதாஸ். குழந்தைகள் நடித்த திரைப்படம் தான் பிரதானமாக. 35 நடிக்க தொடங்கியிருந்தார். எம் என் ராஜம் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்களின் நாடக குழுவில் தொடங்கி பின்பு கலைவாணர் அவர்களின் பைத்தியக்காரன், நல்லதம்பி போன்ற திரைப்படங்களில் எல்லாம் சிறிய சிறிய வேடங்களில் நடித்தார். எம் என் ராஜத்தை பிரபலமாக்கிய திரைப்படம் 54 வெளியான ரத்த கண்ணீர். கன்னட மொழியில் இந்த மக்களை பெற்ற மகராசி திரைப்படம் அண்ணா தங்கி என்ற பெயரில் வெளியானது. அதிலே பி ஜெயம்மா, சரோஜா தேவி, வித்யாவதி, யார் வித்யாவதி, ஜெயலலிதாவின் சித்தி, அதாவது ஜெயலலிதாவின் தாயான சந்தியாவின் தங்கை வித்யாவதி, ராஜ்குமார் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் அந்த கன்னட திரைப்படத்தில். அந்த கன்னட திரைப்படத்தின் இசையமைப்பாளர் ஜி கே வெங்கடேஷ்.
ஆம், இந்த திரைப்படத்திலே மக்களை பெற்ற மகராசி திரைப்படத்திலே பொதுவாக வில்லனாக நடிக்கக்கூடிய எம் என் நம்பியார் ஒரு நல்லவராக நடித்திருப்பார். இங்கே இந்த காட்சி எப்படி என்றால், இரண்டு வீட்டுக்காரரும் பகை, ஆனால் இருவரும் காதல் கொள்கிறார்கள். அந்த நேரத்தில் இந்த பாடல், மக்களை பெற்ற மகராசி, பி பி ஸ்ரீநிவாசுடன் சரோஜினி, காமு ஷெரீப் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் திரைசத்திலகம் கே வி மகாதேவன். பாடல் காட்சியில் எம் என் நம்பியார், எம் என் ராஜம். நடிகை எம் என் ராஜம் காலம் சென்ற பிரபல பாடகர் ஏ எல் ராகவனின் மனைவி. இப்பொழுது பாடலை கேட்கலாமா?

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1957 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படமான மக்களை பெற்ற மகாராசி. பாடலை பாடிய குரல்கள் பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் சரோஜினி. பாடலை எழுதியவர் பழம்பெரும் கவிஞர் காமு ஷெரீப். பாடலுக்கு இசையமைத்தவர் திரைசத்திலகம் கே வி மகாதேவன். சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக நேயர்களே உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் ஜொலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? அருமையான பாடல்கள் நிறைந்த தகவல்கள் என அனைத்தையும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம், புரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சிக்காக நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் போலீஸ்காரன் மகள். முதலில் நாடகமாக மேடையேறியது பழம்பெரும் நடிகர் எஸ் வி சகஸ்ரநாமம் அவர்களின் நாடகம். அந்த காலங்களில் எல்லாம் பல நடிகர்கள் சொந்தமாக நாடக குழு வைத்து நடாத்தி கொண்டிருந்தார்கள். எஸ் வி சகஸ்ரநாமமும் அப்படித்தான், சொந்தமாக நாடக குழு வைத்து நடாத்தியவர். அதிலே பலரும் அந்த காலத்து நடிகர் நடிகையர் பலரும் நடித்திருக்கின்றார்கள் அந்த மேடை நாடகங்களில். அப்படியாக அவருடைய மேடை நாடகம்தான் போலீஸ்காரன் மகள். பின்பு திரைப்படமானது. திரைப்படத்தை ஸ்ரீதர் இயக்கியிருந்தார். மெல்லிசை மன்னர்களின் இசையமைப்பு. மெல்லிசை மன்னர்களின் இசையமைப்பில் அத்தனை பாடல்களும் சூப்பர் ஹிட் ஆயின. கவியர் சர் கண்ணதாசன் பாடல் புனிய, பி பி ஸ்ரீனிவாசும் எஸ் ஜானகியும் பாடிய பாடல். இந்த திரைப்படத்தை தான் ஸ்ரீதர் அதாவது இயக்கியிருக்கின்றார். யார் எழுதிய நாடகம் என்றால் ஸ்ரீதர் எழுதிய நாடகம் அல்ல, பி எஸ் ராமையா என்ற எழுத்தாளர் எழுதிய நாடகம்தான் போலீஸ்காரன் மகள். ஆம், இந்த திரைப்படத்தில் முத்துராமன் பாலாஜி, முத்துராமனின் தங்கையாக விஜயகுமாரி, விஜயகுமாரிக்கு ஜோடியாக பாலாஜி, எஸ் வி சகஸ்ரநாமம் போலீஸ்காரராக அதாவது விஜயகுமாரியின் தந்தையாக, மற்றும் புஷ்பலதா, நகைச்சுவை நடிகரும் குணச்சித்திர நடிகரும் பாடகருமான ஜே பி சந்திரபாபு. ஆம், மனோரமா மற்றும் பலரும் போலீஸ்காரன் மகள் திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். இந்த பாடல் பி பி ஸ்ரீனிவாசும் எஸ் ஜானகியும் இணைந்து பாடிய பாடல். இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற அத்தனை பாடல்களுமே அருமை சிறப்பு பெற்ற பாடல்கள். இதோ உங்களுக்காக அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு காதல் பாடல்.

ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும், அதற்கு முன்னாலே வா வா வா வா.

ஹோலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் போலீஸ்காரன் மகள். 62 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். இதன் இசையமைப்பாளர்கள் மெல்லிசை மன்னர்கள். கண்ணதாசன் எழுதிய பாடலை பி பி ஸ்ரீனிவாசும் எஸ் ஜானகியும் இணைந்து பாடியிருந்தார்கள். நல்லது உறவுகளே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி உங்கள் மனம் கவர்ந்த பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? அந்த காலங்களில் எல்லாம் எத்தனை அற்புதங்கள், அதிசயங்கள், பாடல்கள், ஒலிப்பதிவு எல்லாம் ட்ராக் சிஸ்டம் என்று ஒன்றே இல்லை. பல தடவை ரியர்சல் ஒத்திகை பார்த்து அதன் பின்னர் தான் டேக் போவார்கள். டேக் போகும் பொழுது வாத்திய குழுவில் ஆகட்டும் அல்லது பாடகர்கள் ஆகட்டும் யாராவது ஒருவர் தவறு செய்தாலும் மீண்டும் ஆரம்பத்திலிருந்து பாட வேண்டும். ஆகவே இவ்வளவு கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு நிர்பந்தம் அந்த காலத்தில் இருந்திருக்கின்றது. அதற்கு காரணம் தொழில்நுட்பம் முன்னேறவில்லை என்று சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் அந்த காலத்தில், அதாவது தொழில்நுட்பம் முன்னேறாத அந்த காலத்தில் ஒலிப்பதிவு செய்யப்பட்ட பாடல்களை நாம் எப்படி சொல்லி அழைக்கின்றோம்? காலத்தால் அழியாத கானங்கள் என்று, மயக்கும் பாடல்கள் என்று, மனதை விட்டு நீங்காத பாடல்கள் என்று, தவிட்டாத தேனாமிர்தம் என்று, எப்படியெல்லாம் அந்த பாடல்கள் பாராட்டு பெற்று இன்று வரை புகழ் கொடியில் பறந்து கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சிக்காக நாம் தரும் இந்த பாடல் பி பி ஸ்ரீனிவாசும் எல்லாரீஸ்வரியும் பாடிய பாடல். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நில் கவனி காதலி. 69 வெளியான இந்த கருப்பு வெள்ளை திரைப்படத்தின் கதாநாயகன் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர். கதாநாயகியோ பாரதி. ஆமாம், ரீனா பிலிம்ஸ் நில் கவனி காதலி. 69 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். மெல்லிசை மன்னர் திரைப்படத்தின் இசையமைப்பாளர். இயக்குனர் ஸ்ரீதரின் சகோதரரான சி வி ராஜேந்திரன் திரைப்படத்தின் இயக்குனர். இந்த திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் கோபு. இது ஒரு வெற்றி திரைப்படம்தான். வாலி எழுதிய பாடல், அழகான வரிகள், காதல் பாடல். பாடல் காட்சியில் ஜெய்சங்கரும் பாரதியும். 60களில், 70களின் தொடக்கத்தில் ஜெய்சங்கரும் பாரதியும் இணைந்து பல திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார்கள். ஜெய்சங்கர் பாரதி கூட்டணி, ஜெய்சங்கர் வாணிஸ்ரீ கூட்டணி, ஜெய்சங்கர் கே ஆர் விஜயா கூட்டணி, ஜெய்சங்கர் ஜெயலலிதா கூட்டணி. இவற்றுக்கு ஒரு தனி மவுசு இருந்த காலம் அது. ஆம், இதோ நில் கவனி காதலி, பி பி ஸ்ரீனிவாஸ், எல்லாரீஸ்வரி. மெல்லிசை மன்னரின் இசையமைப்பில் வாலி எழுதிய பாடல் இப்பொழுது உங்களுக்காக.

நகையோ வான்பிறையோ தாரகையோ இருவிழி மேடையில் எழுதிய ஓவியம் புது நிலவோ பூச்சரமோ மதுமலரோ மாணிக்கமோ.

நிழல் போல் குழல்தான் குடை போல் அமைய தளிர்பூங்கொடி போல் இடைதான் அசைய. நிழல் போல் குழல்தான் குடை போல் அமைய தளிர்பூங்கொடி போல் இடைதான் அசைய.

ஹோலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நில் கவனி காதலி பி வி ஸ்ரீநிவாஸ் எல் ஆரீஸ்வரி பாடியது. வாலியின் பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? ஆரம்ப காலங்களில் பார்த்தால் புராண கதைகளை பக்தி கலந்து எடுத்துக்கொண்டிருந்தார்கள், தயாரித்துக் கொண்டிருந்தார்கள், திரையிட்டார்கள். நீண்ட காலமாக பல வருடங்களாக அந்த நிலைமைதான் தொடர்ந்தது. பின்பு சமூக திரைப்படங்கள் உருவாகின. மக்களுக்கு இந்த சரித்திர கதைகள், பக்தி திரைப்படங்கள் இவையெல்லாம் சற்று அலுத்து போக சமூக திரைப்படங்களில் நாட்டம் பிறந்தது, நாட்டம் ஏற்பட்டது. அதனை அப்படியான திரைப்படங்களை, சமூக கருத்துக்களை மையப்படுத்தி எடுக்கப்படும் திரைப்படங்களை ரசிக்க தொடங்கினார்கள். இருந்தாலும் இடைக்கிடை அப்பப்ப இந்த பக்தி திரைப்படங்கள் திரையிடப்படாமல் இருந்ததில்லை. அப்படியாக 70களில் 73ஆம் ஆண்டு பத்மினி பிக்சர்ஸ் சார்பில் அதன் அதிபர் பி ஆர் பந்துலு, அவர் எப்பொழுதும் பிரம்மாண்டத்தை விரும்பும் ஒரு தயாரிப்பாளர், இயக்குனர், ஒரு நடிகர். எப்பொழுதுமே நீங்கள் பார்த்தால் தெரியும், அவருடைய திரைப்படங்கள் பிரம்மாண்டம், அதற்கு பஞ்சமே இருக்காது. பிரம்மாண்டமான செட் அமைப்புகள், அதிக பொருட்செலவு என்று. ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆகட்டும், ஒரு கர்ணன் ஆகட்டும், ஒரு ஆயிரத்தில் ஒருவன் ஆகட்டும், இப்படி நீங்கள் எடுத்து பார்த்தால் அந்த திரைப்படங்கள் பிரம்மாண்டத்தின் உச்சியை தொட்டிருக்கும். அதிக பொருட்செலவை அந்த திரைப்படங்கள் தயாரிப்பதற்கு அதிக பொருளை, அதிக பணத்தை செலவழித்திருப்பார் அந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர். சொந்த பணமாகவும் இருக்கலாம், கடன்பட்டு தயாரித்திருக்கலாம், அது வேறு விடயம். இப்பொழுது எல்லாம் சங்கர் என்று ஒரு இயக்குனர் எப்பொழுதும் பிரம்மாண்டத்தை விரும்புவதைப் போல, பி ஆர் பந்துலு அப்படியான ஒரு பிரம்மாண்டத்தை விரும்பக்கூடிய ஒரு இயக்குனராக, தயாரிப்பாளராக ஜொலித்தவர். சிவாஜி எம்ஜிஆரின் திரைப்படங்கள் அப்படித்தான், அவருடைய திரைப்படங்கள். அப்படியாக 73இல் வந்தது ஒரு திரைப்படம் திரையிடப்பட்டது, கங்கா கௌரி என்ற பெயரில். பி ஆர் பந்துலு தயாரித்து திரைப்படத்தை இயக்கியிருந்தார். இது கண்ணதாசன் எழுதிய பாடல், மெல்லிசை மன்னரின் இசையமைப்பு, திரைப்படத்தின் சிறப்பம்சம். பி பி ஸ்ரீநிவாஸ் எஸ் ஜானகி பாடியது. இந்த திரைப்படத்தில், இந்த கங்கா கௌரி திரைப்படத்தில் ஜெமினி கணேசன் சிவனாக, ஜெயலலிதா கங்காவாக, ஜெயந்தி கௌரியாக மற்றும் தாட்சாயணியாக, ஷோ நாரத முனிவராக. நாரதர் என்று சொல்லுவார்கள், நாரதரும் ஒரு முனிவர் தான். ஓஏகே தேவர் என்று ஒரு நடிகர் இருந்தார், மிகவும் கம்பீரமான ஒரு தோற்றம் கொண்ட ஒரு நடிகர், குரலும் கம்பீரமாக இருக்கும். அவர் சனீஸ்வரனாக நடித்திருப்பார். சிவகுமார் நாராயணன் ஆக நடித்திருக்க, குமாரி பத்மினி என்ற ஒரு நடிகை இருந்தார், இப்பொழுது உயிருடன் இல்லை, தற்கொலை செய்து கொண்டார். 70களில் பல திரைப்படங்களில் சிவகுமாருக்கு ஜோடியாக நடித்தவர். இதிலே, இந்த திரைப்படத்திலே நாரதரின் இன்னொரு உருவமாக, இன்னொரு பிறப்பாக வருவார் குமாரி பத்மினி. இந்த பாடல் காட்சியில் சிவகுமாரும் குமாரி பத்மினியும். ஏற்கனவே கன்னட மொழியில் 67இல் வெளியானது கங்கே கௌரி, அதிலே கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமாரும் பாரதியும் லீலாவதியும் இணைந்து நடித்திருந்தார்கள். தமிழில் ஜெமினி கணேசன், ஜெயலலிதா, ஜெயந்தி நடித்ததைப் போல அங்கே ராஜ்குமார், பாரதி, லீலாவதி. அந்த கன்னட திரைப்படத்தின் இசையமைப்பாளர் பந்துலுவின் அந்த காலத்து ஆஸ்தான இசையமைப்பாளரான டி ஜி லிங்கப்பா.
நீங்கள் எடுத்து பார்த்தால் தெரியும். ஏவிஎம்மின் ஆஸ்தான இசையமைப்பாளராக இருந்தவர். உங்களுக்கு தெரியும், பல தடவை கூறியிருக்கின்றேன், ஆர் சுதர்சனம் மாஸ்டர். மெல்லிசை மாமணி வி குமார், கே பாலச்சந்தர் இயக்கிய ஆரம்பகாலத்து திரைப்படங்களின் ஆஸ்தான இசையமைப்பாளர். அதேபோல டி ஜி லிங்கப்பா, அதாவது டி கோவிந்தராஜுலு நாயுடு என்று ஒரு இசையமைப்பாளர் இருந்தார். உங்களில் சிலர் அறிந்திருக்கலாம் டி கோவிந்தராஜுலு நாயுடு. இந்த நாயுடு என்று சொல்வதெல்லாம் இந்தியாவில் அப்படித்தான், அவர்களுடைய அந்த பரம்பரையை குறிக்கும் சொல். தேவர், நாயுடு, உடையர், கவுண்டர், இப்படியாக தான் அவர்கள் கூறுவார்கள். இப்பொழுது இலங்கையில் இருக்குமே செட்டியார், அப்படி டி ஜி லிங்கப்பா தான் கோவிந்தராஜுலு, டி கோவிந்தராஜுலு நாயுடு என்ற இசையமைப்பாளரின் மகன் டி ஜி லிங்கப்பா. இருவருமே நல்ல இசையமைப்பாளர்கள். கோவிந்தராஜுலு நாயுடு இசையமைத்ததை விட தமிழில் டி ஜி லிங்கப்பா அதிக திரைப்படங்களுக்கு இசையமைத்திருக்கின்றார். அந்த பந்துலுவின் திரைப்படங்களின் ஆஸ்தான இசையமைப்பாளராக இருந்தவர் டி ஜி லிங்கப்பா. ஆம், நீங்கள் யோசிக்கலாம் டி ஜி லிங்கப்பாவின் தந்தையான டி கோவிந்தராஜுலு நாயுடு எந்த திரைப்படங்களுக்கு இசையமைத்தவர் என்று. எம்ஜிஆர் வைஜந்தி மாலா நடித்த திரைப்படம் பக்தா திருடன் 60 வெளியானது, அந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர். அந்தமான் கைதி என்று ஒரு திரைப்படம் இருக்கின்றது, அந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர். கழ்வனின் காதலி என்று சிவாஜியின் திரைப்படம் இருக்கின்றது, பானுமதி நடித்தது, அதற்கு இசையமைத்தவர் டி கோவிந்தராஜுலு நாயுடு. அவருடைய மகன் தான் டி ஜி லிங்கப்பா. சரி, பி பி ஸ்ரீனிவாஸ், எஸ் ஜானகி பாடிய இந்த பாடல் காட்சியில் சிவகுமாரும் குமாரி பத்மினியும். இந்த திரைப்படத்தில் அந்த செட் அமைப்புகள், அலங்காரம், ஆடை அணிகலன்கள், இவற்றுக்கெல்லாம் பஞ்சமே இருக்காது. அற்புதமான ஈஸ்மன் கலர், முழு நீள ஈஸ்மன் கலர் என்று கூறுவார்கள். முழுமையான ஈஸ்மன் கலர் திரைப்படம். இப்பொழுதும் பாடலை கேட்கலாம்.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 73 வெளியான முழு நீள ஈஸ்மன் கலர் திரைப்படமான கங்கா கௌரி. பி பி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகி பாடிய அந்த பாடலை இயற்றியவர் கண்ணதாசன். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். திரைப்படத்தின் இயக்குனர் தயாரிப்பாளரும் இயக்குனரும் நடிகருமான பி ஆர் பந்துலு. ஆம், மறக்க முடியுமா? நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளை இது. இன்றும் உங்களுக்காக அருமையான பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. ஆர் பார்த்தசாரதி என்று ஒரு இசையமைப்பாளர். அதிகம் திரைப்படங்களுக்கு இசையமைக்கவில்லை. விரல் விட்டு எண்ணக்கூடிய சில திரைப்படங்களுக்கு மட்டும்தான் இசையமைத்திருக்கின்றார் ஆர் பார்த்தசாரதி. ஒரு கல்யாண ஊர்வலம், கல்யாண மண்டபம், அதே போல அவன் பித்தனா, அந்த திரைப்படங்களில் இடம்பெற்ற பாடல்களை யோசித்தாலே உங்களுக்கு புரிந்துவிடும் நல்லதொரு இசையமைப்பாளர், திறமை மிக்க இசையமைப்பாளர் ஆர் பார்த்தசாரதி என்று. இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கல்யாண மண்டபம். திரைப்படத்தை தயாரித்து வசனம் எழுதி திரைப்படத்தை இயக்கியவர் மா ரா என்று சுருக்கமாக அழைக்கப்படும் மாரா. இந்த பாடலை எழுதியவர் குறிப்பிட்ட சில பாடல்களை மாத்திரம் தமிழ் சினிமா உலகில் எழுதி அசத்திய தர்மராசன். பி பி ஸ்ரீனிவாசும் பி சுஷீலாவும் பாடிய இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கல்யாண மண்டபம். இந்த திரைப்படத்தில் விஜயபுரி வீரன் என்று பெருமையுடன் அழைக்கப்படும் வீர திருமகன் நாயகன், விஜயபுரி வீரன் நாயகன் யார்? சி எல் ஆனந்தன். அவர்தான் ஹீரோ. ஹீரோயின் புன்னகை அரசி கே ஆர் விஜயா. மற்றும் செகண்ட் ஹீரோவாக நடித்தவர் ரவிச்சந்திரன். அவருக்கு ஜோடியாக மாலதி. மாலதி என்று ஒரு நடிகை, கே மாலதி அல்ல, கே மாலதி என்று ஒரு நடிகை இருந்தார் அந்த காலத்தில், கதாநாயகியாக எல்லாம் நடித்தவர். குறிப்பாக உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் உங்களில் பலரும் பாதாள பைரவி திரைப்படத்தை பார்த்திருப்பீர்கள். அது ஒரு மாயின் புன்னகை அரசி கே ஆர் விஜயா. மற்றும் செகண்ட் ஹீரோவாக நடித்தவர் ரவிச்சந்திரன். அவருக்கு ஜோடியாக மாலதி. மாலதி என்று ஒரு நடிகை, கே மாலதி அல்ல, கே மாலதி என்று ஒரு நடிகை இருந்தார் அந்த காலத்தில், கதாநாயகியாக எல்லாம் நடித்தவர். குறிப்பாக உங்களுக்கு

திரைப்படம் மக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்ற ஒரு திரைப்படம். அந்த காலங்களில் என் டி ராமராவும், அதாவது நடிகரும் ஆந்திர முதலமைச்சராக வலம் வந்தவருமான என் டி ராமராவ் அந்த பாதாள பைரவி திரைப்படத்தில் கதாநாயகனாக நடிக்க கே மாலதி கதாநாயகியாக நடித்திருந்தார். கண்டசாலா தான் இசையமைப்பு. கண்டசாலா பாடியிருப்பார் அந்த திரைப்படத்தில் பல பாடல்களை. அவர் கே மாலதி, இவர் வேறு ஒரு மாலதி, ரவிச்சந்திரனுக்கு ஜோடியாக. இந்த பாடல் காட்சியில் ரவிச்சந்திரனும் மாலதியும், ரவிச்சந்திரனுக்கு அப்பதான் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்தில் 64 அறிமுகமாகி சில திரைப்படங்களில் நடித்துக் கொண்டிருக்கின்றார். இது ஒரு 2வது 3வது படம் இந்த திரைப்படம். அவர்களுக்கு தான் இந்த பாடல், ரவிச்சந்திரன் மற்றும் மாலதி. பி பி ஸ்ரீனிவாஸ் பி சுஷீலா பாடிய இந்த பாடல் நல்ல அழகான ஒரு மெட்டு, மென்மையான இசை, ஆர்ப்பாட்டம் இல்லாத இசை, காதல் தேனாய் பாயக்கூடிய ஒரு குரல் வளம், அந்த இசையமைப்பு, அந்த வரிகள் எல்லாமே ஒட்டுமொத்தமாக இந்த பாடல் ஒரு தேன் கிண்ணத்தில் தேனை ஊற்றி தந்தால் அதுதானே தேன் கிண்ணம். தேன் கிண்ணம் என்றால் என்ன? தேன் கொண்ட பாத்திரம் தேன் கிண்ணம். ஆம், அப்படியாக அந்த தேனை பருகுவதைப் போல காதல் தேனாக பாயும் பாடல் இது. இப்பொழுது பாடலை கேட்கலாம். போத்திருக்கும் வெளியெடுத்து மாலை தொடுக்கவா.

கவம் புன்னகையில் செண்டமைத்து கையில் கொடுக்கவா,

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1965 ஆண்டு வெளியாகி அவ்வளவு தூரத்திற்கு பிரபலமாகாத திரைப்படம் கல்யாண மண்டபம். ஆனால் இந்த பாடலோ அவ்வளவு பிரபலம். திரைப்படம் பிரபலமாகாவிட்டாலும் பாடல் பட்டி தொட்டியெங்கும் ஒலித்த பாடல், முழங்கிய பாடல். பி பி ஸ்ரீநிவாசம், பி சுசீலாவும் பாடிய அந்த பாடல் காட்சியில் கலை நிலவு ரவிச்சந்திரனும் மாலதி என்ற நடிகையும் தோன்றி நடித்திருப்பார்கள். பாடலை எழுதியவர் அதிகம் பாடல்கள் புனையாத தர்மராசன். பாடலுக்கு இசையமைத்தவர் ஆர் பார்த்தசாரதி. ஆர் பார்த்தசாரதி இசையமைத்த வேறு சில திரைப்படங்களை உங்களுக்கு ஏற்கனவே கூறியிருக்கின்றேன். என்ன, ஞாபகம் இருக்கின்றதா? ஆம், கல்யாண ஊர்வலம். நாகேஷ், கே ஆர் விஜயா, மணிமாலா நடித்த திரைப்படம் கல்யாண ஊர்வலம் 70ல் வெளியானது. அதன் இசையமைப்பாளர் ஆர் பார்த்தசாரதி தான். அதே போல அவன் பித்தனா 66ல் வெளியான திரைப்படம், எஸ் எஸ் ராஜேந்திரனும் அவருடைய மனைவியான விஜயகுமாரியும் நடித்த திரைப்படம் அவன் பித்தனா, அதன் இசையமைப்பாளரும் ஆர் பார்த்தசாரதி. அந்த திரைப்படங்களில் எல்லாம் அருமையான பாடல்கள் இருக்கின்றன. தவிர மேலும் சில திரைப்படங்களுக்கும் இசையமைத்திருக்கின்றார் ஆர் பார்த்தசாரதி. என்ன நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியிலும் அருமையான பல பாடல்களை உங்களுக்கு வழங்கியதோடு அல்லாமல் அவை சார்ந்த தகவல்கள், செய்திகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்கியதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் நான். இன்று ஒலித்த பாடல்களும் செய்திகளும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நான் உறுதியாக நம்புகின்றேன். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில், இந்த மாபெரும் நிகழ்ச்சியை, அருமையான இந்த சினிமா நிகழ்ச்சியை, பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் நிகழ்ச்சியை சினிமா ரசிகர்களுக்காக, குறிப்பாக பழைய சினிமா, தமிழ் சினிமா ரசிகர்களுக்காக வழங்கும் சந்தர்ப்பத்தை வழங்கிக் கொண்டிருக்கும் திரு விசு செல்வராஜா அவர்களுக்கும் இதய பூர்வமான நன்றிகளும் வாழ்த்துக்களும். பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்லதொரு பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு மீண்டும் மேலும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பரப்பினூடாக மீண்டும் சந்தித்துக் கொள்ளும் வரை, தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடை பெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே.

வணக்கம் நேயர்களே. இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ்.

0: நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் பாடல் சோறு போட தாயிருந்தும் பட்டினியை பார்த்ததில்லை, தாயிருக்கும் காரணத்தால் கோயிலுக்கு போனதில்லை, தாயடிச்சு வலிச்சதில்லை இருந்தும் நான் அழுதே, நான் அழுதா தாங்கிடுமா உடனே தாயழுவா. சின்னத்தம்பி படத்திலிருந்து தூளியிலே ஆட வந்தான். ஆமாம், இப்பாடல் வரிகளை பாடியவர்கள் கே எஸ் சித்ரா, மனோ. இதோ பாடல் காற்றலை ஊடா.
1: தம்பி பாட ஆரம்பிச்சிட்டான், குழந்தைங்க பசியெல்லாம் இனி தீர்ந்து போயிடும்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். வெறும் அடுத்த பாடல் ஆனந்தம் திரைப்படத்தில் இருந்து பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன். பாடியவர்கள் ஹரிணி, உன்னிகிருஷ்ணன். அடி காலம் முழுவதும் காத்திருப்பேன், நீ காணும் இடத்தினில் பூத்திருப்பேன். அடி ஒட்டை ரூபாய் பக்கம் இரண்டும் இந்த நண்பு சேர்ந்திருக்கும் நெஞ்சில் வைத்து காத்திரு. இதோ பாடல் காற்றலை ஊடாக.

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். நெஞ்சம் மறக்குமா நிகழ்ச்சியில் காட்டலையில் வரும் அடுத்த பாடல், கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை, என் கண்களை பறித்துக் கொண்டு ஏனின்னும் பேசவில்லை, ஆளான ஒரு செய்தி அறியாமலே அலைபாயும் சிறுபோதை நானே, உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்கள் இடம் மாறுமேனோ. ஆமாம், இது பம்பாய் படத்திற்காக இதோ காட்டலையில் உங்கள் காதுகளுக்கு இனிமை தர வருகிறது பாடல்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். அடுத்த பாடல் ஆடியிலே சேடி சொல்லி ஆவணியில் தேடி வச்சு. சேடி சொன்ன மன்னவரு மன்னவரு தான், எனக்கு சேடி சொன்ன மன்னவரு மன்னவரு தான். இன்னாசி மச்சான் படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல். பாடியவர் கே எஸ் சித்ரா.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல், காட்டுக்குயில் பாட்டை சொல்ல வீட்டுக்குழி கேட்டுக்கொள்ள, ஒட்டி வந்த தாளமே கொட்டு மேளம் கட்டி மேளமே, தொட்டணைக்க வேணுமே பட்டுக்கிளி நானுமே. சின்ன மாப்பிள்ளை படத்திலிருந்து இதோ வருகிறது பாடல்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க அறுத்துவிடும் பாடல், என் கண்ணனுக்கு காதல் வந்தனம், என் கண்மணிக்கு ஜீவன் அர்ப்பணம், படம் பிரதாப். ஆமா, என்ன பாட்டு! எப்பவும் கேட்டாலும் பழைய ஞாபகங்களை பதிவு செய்யும், மனமொழி மீண்டும் ஒருமுறை திருப்பிச் செல்ல. நேயர்களே, கேட்டு பாருங்கள் நீங்களும்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம், நெஞ்சம் மறக்குமா நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் ஹீரோ படத்திற்காக எஸ்பிபி கே எஸ் சித்ரா பாடிய பாடல். புறா புறா பெண் புறா, மடி கொடு மன்மதா, மனம் தேடிய காதலன் மலராடிய வேளையில், இன்று நேற்று வந்த பந்தம் அல்ல, இது இரவில் தோன்றும் வானவில்லும் அல்ல, இதோ காட்டளையில் வருகிறது பாடல்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். நெஞ்சம் மறக்குமா நிகழ்ச்சியில் தொடர இருக்கும் பாடல், நான் பாடும் பாடல் திரைப்படத்திலிருந்து ஜானகி அம்மா பாடிய பாடல், பாடவா உன் பாடலை என்னும் பாடல். உனக்காக என் பாடல் அரங்கேறும் வேளை, நீ கேட்க வழியில்லை இது என்ன லீலை. பூமேகம் இங்கே ஆகாயம் எங்கே, நீ சென்ற வழி பார்த்து வாடும் உன் பூ இங்கே. இந்த மாதிரி பாடல் இனிமேல் கேட்க முடியுமா? நேயர்களே கேட்டு பாருங்கள்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். நெஞ்சம் மறக்குமா நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல் வியட்நாம் திரைப்படத்தில் இருந்து உன்கண்ணில் நீர் வடிந்தால் என்னும் பாடல். TMS பாடிய பாடல். வேறென நீ இருந்தாய், அதில் நான் விழுந்து விடாமல் இருந்தேன். என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும். நேயர்களே, இப்பாடலின் வரிகள் நெஞ்சை கவர்ந்த உணர்ச்சி பூர்வமான வரிகள். நீ கேட்டு பாருங்கள்.

நெஞ்சம் மறக்குமா நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒழிக்க இருக்கும் பாடல் ஓட்டோகிராஃப் திரைப்படத்தில் இருந்து பா விஜயின் வரிகளில் சித்ரா அம்மா பாடிய பாடல். ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறது, இரவானால் பகலொன்று வந்திடுமே, நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாள். வாழ்க்கையின் இலட்சியத்தை அடைய போராடும் ஒவ்வொரு மனிதனுக்கும் கண்ணீரே வரவைக்கும் இப்பாடல். கேட்டு

நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல் நெஞ்சில் ஆடும் பூ ஒன்று திரைப்படத்தில் இருந்து மலேசியா வாசுதேவன் அவர்கள் பாடிய பாடல். பாடல் ஒரு மூடன் கதை சொன்னான். கல்லை உடைத்தாலும் நீர் வரும், பாலைவனங்களோ அழகான பெண்களே. ஒரு மூடன் கதை சொன்னான். நல்ல சோகமான பாடல், இதமான ராகம். கேளுங்கள் நேயர்களே.

என்ன நேயர்களே, இன்றைய மறக்குமா நெஞ்சம் மறக்காத காலத்தால் அழியாத பாடல்களை உங்களுக்காக ஒளிபரப்பியிருந்தோம். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி மீண்டும் இன்னுமோர் மறக்குமா நெஞ்சம் நிகழ்வில் நேயர்களை சந்திக்கும் வரை வானொலிகளில் வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய சகோதரி ராஜி. நன்றி, வணக்கம். அன்பு உறவுகளை தொடர்ந்தும் சர்வதேச வானொலியுடன் இணைந்திருங்கள்.

இசை சாரல் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்புறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். வானலையில் உங்களுடன் அன்புடன் மு ராஜன். இசைச்சாரல் நிகழ்வில் முதலில் வருவது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக SB பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடலை கேட்கவிருக்கின்றீர்கள். இன்றைய நட்சத்திரம் SB பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல் வாழ்வே மாயம் திரைக்காக இடம்பெறுகின்றது. இதோ பாடலை கேளுங்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். ஐடிஆர் பிரான்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் இசை சாரல் நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக எஸ் பி பாலசுப்பிரமணியம் அவர்கள் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வருகின்ற பாடல் சிம்லா ஸ்பெஷல் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்பிரமணியம் பாடிய பாடல். இதோ பாடலை கேளுங்கள்.
1: 1

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியில் SP பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து வருகின்ற பாடல் முத்து திரைப்படத்தில் இருந்து வருகிறது. பாடலை கேளுங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலியின் இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலியின் இசை சாரல் நிகழ்ச்சியில் இன்றைய நட்சத்திரம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நட்சத்திரமாக எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடலை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வருகின்ற பாடல் பகல் நிலவு திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். பாடலை பாடியவர் இன்றைய நட்சத்திரம் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் வழங்கும் இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியில் SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். SP பாலசுப்ரமணியம் பாடி அடுத்து வருகின்ற பாடல் பாட்ஷா திரைப்படத்தில் இடம்பெற்ற ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் என்கின்ற பாடல். பாடலை கேளுங்கள்.

இசை சாரல் நிகழ்வில் ஒலித்தது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக ஒலித்தவர் எஸ் பி பாலசுப்ரமணியம். அடுத்து வருவது அன்றும் இன்றும். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் வழங்கும் இசை சாரல் நிகழ்ச்சியில் அடுத்து வருவது அன்றும் இன்றும். அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில் இசைஞானி இளையராஜா அவர்கள் அன்று பாடிய பாடல், இதய கோயில் திரைப்படத்திற்காக இசைஞானி இளையராஜா பாடிய இதயம் ஒரு கோயில்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் வழங்கும் அன்றும் இன்றும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வருகின்ற இன்று பாடிய பாடல் இசைஞான் இளையராஜா அவர்கள் மாரி திரைப்படத்துக்காக பாடிய பாடல் இதோ.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் வழங்கும் அன்றும் இன்றும். அடுத்து வருகின்ற அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில் அடுத்து வருகின்ற பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பொட்டு வைத்த முகமோ. இதோ பாடலை கேளுங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை சாரல் நிகழ்ச்சி. இசை சாரல் நிகழ்ச்சியில் அடுத்து வருவது சில திரை இசை பாடல்கள். இதோ திரை இசை பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

நீங்கள் கேட்டது இசை சாரல் நிகழ்ச்சி. மீண்டும் இது போன்றதொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பின் மு. ராஜலிங்கம். வணக்கம் நேயர்களே.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி. பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் அடுத்து வரும் ஒரு மணித்தி ஆழத்திற்கு நேயர்களை நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப் போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இந்த நிகழ்ச்சியில் வளமையைப் போல உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருப்பீர்கள் என்று உறுதியாக நம்பிக்கொண்டு நலமாக இருக்க வேண்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நான் நுழைந்து கொள்கின்றேன். நேயர்களே, இன்றும் உங்களுக்காக அருமையான பாடல்கள், புகழ்பூத்த பாடல்கள், என்றோ கேட்ட பாடல்கள் எல்லாம் ஒலிக்கப் போகின்றன நிறைந்த தகவல்களுடன். நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் முதல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சித்தி. 1966 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படமான சித்தி. ஆம், அந்த ஆண்டு வெளியாகி வெற்றி பெற்றது. சிறந்ததொரு குடும்ப கதை சித்திரம். திரைப்படத்தின் இயக்குனர் திலகம் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன். இந்த பாடலை பி.பி. ஸ்ரீனிவாசம், எல்.ஆர். ஈஸ்வரியும் பாடியிருக்கின்றார்கள். கண்ணதாசன் எழுதிய பாடல். இந்த திரைப்படத்திலே நாட்டிய பேரொளி பத்மினி சித்தியாக நடிக்க, அவருக்கு காதலராக ஒரு சில காட்சிகளில் மாத்திரம் காதல் மன்னன் ஜெமினி கணேசன் நடிக்க, பத்மினியின் கணவராக நடிகவள் எம்.ஆர். ராதா, அதாவது எம்.ஆர். ராதாவின் இரண்டாம் தாரமாக வாழ்க்கைப்படுகிறார் பத்மினி. பத்மினியின் தம்பியாக முத்துராமன், முத்துராமனுக்கு ஜோடியாக விஜய நிர்மலா மற்றும் சுந்தரிபாய், குலதெய்வம் ராஜகோபால் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் சித்தி திரைப்படத்தில். ஆமாம், இந்த திரைப்படம் ஒரு வெற்றி சித்திரமாக அமைந்தது. அதன் பின்னர் 67 ஹிந்தியில் அவுராட் என்ற பெயரில் வெளியான பொழுது, தமிழில் பத்மினி ஏற்ற பாத்திரத்தை ஹிந்தியிலும் பத்மினி பல ஹிந்தி திரைப்படங்களில் அசத்தி இருக்கின்றார். அதுவும் அங்கே கவர்ச்சி எல்லாம் காட்டி நடித்திருப்பார். நீங்கள் ஹிந்தி திரைப்படங்களை பார்த்தால் புரியும். மேரே நாம் யோக்கர் என்றொரு திரைப்படம், ராஜ்கபூரின் சொந்த திரைப்படம், ராஜ்கபூர் ஹீரோ. வண்ண திரைப்படம், ஈஸ்மன் கலர் திரைப்படம், அதிலே பத்மினி. 70 ஆண்டு வெளியான திரைப்படம், அதிலே பத்மினி கவர்ச்சி எல்லாம் காட்டி நடித்திருப்பார். தமிழ் படங்களில் முற்றுமுழுதாக மாறுபட்ட பாத்திரங்களில் தான் நடித்திருப்பார். யாருமே நம்ப மாட்டார்கள் ஹிந்தி திரையுலகில் அப்படியெல்லாம் நடித்திருப்பார் என்று. அந்த ஹிந்தி திரைப்படத்தில் பத்மினி பிரான், ராஜேஷ் கண்ணா பத்மினியின் தம்பியாக நடித்தார். இங்கே முத்துராமன் தமிழில், அங்கே ராஜேஷ் கண்ணா தம்பியாக நடித்தார். அந்த ஹிந்தி திரைப்படத்தின் இசையமைப்பாளர் ரவி. பத்மினியின் காதலராக அந்த திரைப்படத்தில் நடித்தவர் ஃபெரோஸ் கான். இந்த பெயர்கள் உங்களில் பலருக்கும் புதிய பெயர்களாக இருக்கலாம், ஒரு சில பெயர்கள் அறிந்ததாக இருக்கலாம். இருந்தாலும் அறியாதவை எல்லாவற்றையும் அறிய வேண்டும் தானே? ஆம், மலையாளத்தில் 71 வெளியானது இதே கதை, அச்சண்டே பாரியா என்ற பெயரில். அச்சண்டே பாரியா, அங்கே அச்சன் என்றது தந்தையை, மலையாளத்தில் அச்சன். பாரியா என்றால் மனைவி. அச்சண்டே பாரியா 71 வெளியானது. தமிழில் ஹிந்தியில் பத்மினி ஏற்ற பாத்திரத்தை மலையாளத்தில் பத்மினி ஏற்று நடிக்கவில்லை. அவரின் கூட பிறந்த சகோதரியான ராகினி அதிலே சித்தியாக நடித்தார். மற்றும் அடூர் பாசி இணைந்து நடிக்க, திரைப்படத்தின் இசையமைப்பாளர் வி. தட்சிணாமூர்த்தி. தமிழிலும் இசையமைத்தவர் வி. தட்சிணாமூர்த்தி. தெலுங்கில் 67 பின்னி என்ற பெயரில் வெளியான பொழுது, அதிலேயே சோபன் பாபு, விஜய நிர்மலா, சத்யநாராயணா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் தெலுங்கு திரைப்படத்தில். அப்படியாக சித்தி திரைப்படம் மாபெரும் வெற்றி திரைப்படம். பி.பி. ஸ்ரீனிவாஸ், எல்.ஆர். ஈஸ்வரி பாடிய இந்த பாடல் காட்சியில் முத்துராமனும் விஜய நிர்மலாவும். விஜய நிர்மலா தமிழை விட தெலுங்கில் நிறைய திரைப்படங்களில் கதாநாயகியாக நடித்தவர். எத்தனையோ திரைப்படங்களை இயக்கி சாதனை படைத்தவர் விஜய நிர்மலா. தெலுங்கு திரைப்பட சூப்பர் ஸ்டாராக இருந்த கிருஷ்ணாவின் மனைவிதான் விஜய நிர்மலா.
சரி, பாடலை கேட்கலாம். சித்திர திரைப்படத்தில் பி பி ஸ்ரீனிவாஸ் எல் ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல், அருமையான பாடல். இது சந்தோஷமாகவும் இருக்கின்றது, துக்கமாகவும் இருக்கின்றது, சோக பாடலும் இருக்கின்றது. இது இன்பமாக ஒலிக்கக்கூடிய பாடல்.

மயக்கத்தில் உலகை சுற்றுவோமாம், மணவறையில் கைப்பற்றுவோமா, மயக்கத்தில் உ

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 66 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படமான சித்தி. கண்ணதாசன் எழுதிய பாடலை பி பி ஸ்ரீனிவாசம், எல் ஹரீஸ்வரியும் பாடியிருந்தார்கள். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். மறக்க முடியுமா நிகழ்ச்சி? ஆம், சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளை இது. பழைய திரைப்படங்கள், பழைய தமிழ் திரைப்படங்கள், அவை சார்ந்த விடயங்கள், அந்த திரைப்படங்களில் இடம்பெற்ற இனிமையான பாடல்கள் அனைத்தையும் தொகுத்து தரும் அற்புத நிகழ்ச்சிதான் மறக்க முடியுமா. நிகழ்ச்சிக்காக நாம் தரும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வாழ்க்கை வாழ்வதற்கே. நிச்சயமாக வாழ்க்கை என்றால் அது வாழ்வதற்குத்தான். அதிலே வரக்கூடிய அத்தனை தங்கு தடைகளையும் தாண்டி எதிர்நீச்சல் போட்டு நம்முடைய வெற்றி இலக்கை தொடுவதே நம் நோக்கமாக இருக்க வேண்டும். வாழ்க்கை வாழ்வதற்கே 64 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் இது. காதல் மன்னன் ஜெமினி கணேசன், அபிநய சரஸ்வதி, கன்னடத்து பைங்கிளி பி சரோஜா தேவி, கன்னட நடிகை எம் வி ராஜம்மா, டி எஸ் முத்தையா, சாரதா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் இந்த திரைப்படத்தில். ஆம், பழைய தமிழ் திரைப்படங்களில் கதாநாயக நடிகர் நடிகரின் நடிகர்களின் தாயாராக நடித்தவர்கள் என்று நாம் நினைத்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக எம் வி ராஜம்மாவை மறக்கவே முடியாது. அதேபோல பண்டரிபாயை மறக்கவே முடியாது. பி கண்ணாம்பாவை மறக்கவே முடியாது. எஸ் என் லக்ஷ்மியையும் மறக்க முடியாது, இல்லையா? சரோஜா தேவி முதலில் கன்னட மொழியில் 1955 ஹொன்னப்ப பாகவதர் என்ற நடிகர் ஹீரோவாக நடிக்க மகாகவி காளிதாசு என்ற திரைப்படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானார். 1955 தமிழில் சில திரைப்படங்களில் அவர் நடனமாடியிருந்தாலும் துணை நடிகையாக முதல் முதலில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக அவர் நடிக்கத் தொடங்கியது நாடோடி மன்னன் அல்ல திருடாதே. பின்பு எம்ஜிஆருக்கு காலில் அடிபட்டு அதனால் அவர் நடிக்காமல் சில மாதங்கள் இருந்த காரணத்தினால் அந்த திரைப்படம் படப்பிடிப்பு நடைபெறாமல் தள்ளி போடப்பட்டது. அந்த இடைவெளிக்குள் தான் நாடோடி மன்னன் திரைப்படத்திலும் சரோஜா தேவி எம்ஜிஆருக்கு ஜோடியாக பின்பாதியில் நடிப்பதற்கு ஒப்பந்தமாகி, அதாவது அந்த திரைப்படம் கேவா கலர், பின்பாதி கேவா கலர், அந்த கேவா கலர் தொடங்கும் பொழுது சரோஜா தேவியை காட்டத் தொடங்கி விடுவார்கள். அதன் முன்னர் கருப்பு வெள்ளை, அதிலே பின்பு நடிக்க தொடங்கி எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடிக்க தொடங்கி இருந்தார். அந்த திரைப்படம் முதலில் நடிக்க தொடங்கியது திருடாதே, ஆனால் முதலில் வெளியானது நாடோடி மன்னன். சரி, வாழ்க்கை வாழ்வதற்கு திரைப்படத்தை பார்ப்போம். பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுஷீலா. இந்த திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் முரசொலி மாறன். வாழ்க்கை வாழ்வதற்கு திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் முரசொலி மாறன், கண்ணதாசனின், அதாவது மன்னிக்க வேண்டும், கருணாநிதியின் மருமகன். மெல்லிசை மன்னர்களின் இசையமைப்பு, கண்ணதாசன் எழுதிய பாடல். வாழ்க்கை வாழ்வதற்கு திரைப்படத்தின் இயக்குநர்கள் கிருஷ்ணன் மற்றும் பஞ்சு. பாடல் காட்சியில் ஜெமினி கணேசன், சரோஜா தேவி. இந்த திரைப்படம் மாத்திரமல்ல, பல திரைப்படங்களில் ஜெமினியும் சரோஜா தேவியும் ஜோடியாக நடித்திருக்கின்றார்கள் என்றோ கேட்ட பாடல் இப்பொழுது உங்களுக்காக. நான் பாடிய பாடல் மன்னவன் கேட்டான் படையுடனே வந்தான், வாடிய நெஞ்சை மன்னன் அறிந்தான் மலருடனே வந்தான். வாடிய நெஞ்சை மன்னன் அறிந்தான் மலருடனே வந்தான்.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வாழ்க்கை வாழ்வதற்கே. 64 வெளியான கருப்பு வெளி திரைப்படம். பி சுசீலாவும் பி பி ஸ்ரீநிவாசன் பாடிய பாடல் அது. கண்ணதாசன் எழுதிய பாடல். பாடலுக்கு இசையமைத்தோர் மெல்லிசை மன்னர்கள், எம் எஸ் விஸ்வநாதன், டி கே ராமமூர்த்தி. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இன்றைய நிகழ்ச்சியிலும் மக்கள் மனங்கவர்ந்த அருமையான பாடல்கள் நிறைந்த தகவல்களுடன் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. ஆம், கவிஞர் காமு ஷெரீப் அந்த காலங்களில் விரல் விட்டு எண்ணக்கூடிய பாடல்கள் என்று சொல்ல முடியாவிட்டாலும் அதை தாண்டியும் சற்று அதிகமாக பல பாடல்களை இயற்றிய ஒரு பெருங்கவிஞர் தான் காமு ஷெரீப். அவர் எழுதிய அருமையான பாடல்களில், அருமையான காதல் பாடல்களில் ஒன்றுதான் இது. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மக்களை பெற்ற மகராசி. 57 வெளியான இந்த கருப்பு வெள்ளை திரைப்படத்தின் இயக்குனர் கே சோமு. கே சோமு அவர்கள் சிவாஜியை வைத்து பல திரைப்படங்களை இயக்கிய ஒரு பெரும் இயக்குனர் என்றுதான் கூற வேண்டும். ஆமாம், இந்த திரைப்படத்தை தயாரித்தோர் நடிகர் வி கே ராமசாமியும் அவருடன் இணைந்து இறையருட்செல்வர் ஏ பி நாகராஜனும் இருவரும் இணைந்து பல திரைப்படங்களை அந்த காலங்களில் தயாரித்தவர்கள். அதிலே ஒரு திரைப்படம் தான் இது. ஆனால் இந்த திரைப்படத்தை ஏ பி நாகராஜன் இயக்கவில்லை. பாடலை பாடிய குரர்கள் பி பி ஸ்ரீநிவாசுடன் இணைந்து சரோஜினி என்ற பாடகி. ஒரு சில பாடல்களை அந்த காலங்களில் பாடியிருக்கின்றார் சரோஜினி என்ற பாடகி. பி பி ஸ்ரீநிவாசுடன் இணைந்து இந்த பாடலை பாடியிருக்கின்றார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், அவருக்கு ஜோடியாக பி பானுமதி, சிவாஜியின் தங்கியாக எம் என் ராஜம் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், எம் என் ராஜத்தின் ஜோடியாக எம் என் நம்பியார் மற்றும் பி கண்ணாம்பா, வி கே ராமசாமி, கே சாரங்கபாணி, சி டி ராஜகாந்தம் என பலரும் நடித்த மக்களை பெற்ற மகராசி ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. வித்தியாசமான ஒரு தமிழ் பேசும் நடிகராக இதில் நடித்திருப்பார் நடிகர் திலகம். கொங்கு நாட்டு தமிழ் என்று சொல்வார்கள். படத்தை பார்த்தால் உங்களுக்கே புரியும். இந்த பாடல் காட்சியில் எம் என் நம்பியாரும் எம் என் ராஜமும். எம்ஜிஆர் திரைப்படங்களில், எத்தனையோ திரைப்படங்களில் எம்ஜிஆரின் ஆஸ்தான வில்லனாக நடித்த எம் என் நம்பியார் ஒரு ஐயப்பன் பக்தர் என்பது எல்லோரும் அறிந்த விடயம். திரைக்கு பின்னால் அவர் ஒரு நல்ல ஒரு குணவான், அன்பானவர், பண்பானவர், நற்பழக்கம் கொண்டவர். திரைப்படங்களில் தான், திரையில் தான் வில்லனாக தோன்றுவார். இவரின் முதல் திரைப்படம் 1935 வெளியான பக்த ராமதாஸ். அதிலே நகைச்சுவை நடிகராகத்தான் நடித்தார் பக்த ராமதாஸ். குழந்தைகள் நடித்த திரைப்படம் தான் பிரதானமாக. 35 நடிக்க தொடங்கியிருந்தார். எம் என் ராஜம் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்களின் நாடக குழுவில் தொடங்கி பின்பு கலைவாணர் அவர்களின் பைத்தியக்காரன், நல்லதம்பி போன்ற திரைப்படங்களில் எல்லாம் சிறிய சிறிய வேடங்களில் நடித்தார். எம் என் ராஜத்தை பிரபலமாக்கிய திரைப்படம் 54 வெளியான ரத்த கண்ணீர். கன்னட மொழியில் இந்த மக்களை பெற்ற மகராசி திரைப்படம் அண்ணா தங்கி என்ற பெயரில் வெளியானது. அதிலே பி ஜெயம்மா, சரோஜா தேவி, வித்யாவதி, யார் வித்யாவதி, ஜெயலலிதாவின் சித்தி, அதாவது ஜெயலலிதாவின் தாயான சந்தியாவின் தங்கை வித்யாவதி, ராஜ்குமார் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் அந்த கன்னட திரைப்படத்தில். அந்த கன்னட திரைப்படத்தின் இசையமைப்பாளர் ஜி கே வெங்கடேஷ்.
ஆம், இந்த திரைப்படத்திலே மக்களை பெற்ற மகராசி திரைப்படத்திலே பொதுவாக வில்லனாக நடிக்கக்கூடிய எம் என் நம்பியார் ஒரு நல்லவராக நடித்திருப்பார். இங்கே இந்த காட்சி எப்படி என்றால், இரண்டு வீட்டுக்காரரும் பகை, ஆனால் இருவரும் காதல் கொள்கிறார்கள். அந்த நேரத்தில் இந்த பாடல், மக்களை பெற்ற மகராசி, பி பி ஸ்ரீனிவாசுடன் சரோஜினி, காமு ஷெரீப் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் திரைசத்திலகம் கே வி மகாதேவன். பாடல் காட்சியில் எம் என் நம்பியார், எம் என் ராஜம். நடிகை எம் என் ராஜம் காலம் சென்ற பிரபல பாடகர் ஏ எல் ராகவனின் மனைவி. இப்பொழுது பாடலை கேட்கலாமா?

0: ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1957 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படமான மக்களை பெற்ற மகாராசி. பாடலை பாடிய குரல்கள் பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் சரோஜினி. பாடலை எழுதியவர் பழம்பெரும் கவிஞர் காமு ஷெரீப். பாடலுக்கு இசையமைத்தவர் திரை சத்திலகம் கே வி மகாதேவன். சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக நேயர்களே உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் ஜொலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? அருமையான பாடல்கள் நிறைந்த தகவல்கள் என அனைத்தையும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம், புரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சிக்காக நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் போலீஸ்காரன் மகள். முதலில் நாடகமாக மேடையேறியது பழம்பெரும் நடிகர் எஸ் வி சகஸ்ரநாமம் அவர்களின் நாடகம். அந்த காலங்களில் எல்லாம் பல நடிகர்கள் சொந்தமாக நாடக குழு வைத்து நடாத்திக் கொண்டிருந்தார்கள். எஸ் வி சகஸ்ரநாமமும் அப்படித்தான், சொந்தமாக நாடக குழு வைத்து நடாத்தியவர். அதிலே பலரும் அந்த காலத்து நடிகர் நடிகையர் பலரும் நடித்திருக்கின்றார்கள் அந்த மேடை நாடகங்களில். அப்படியாக அவருடைய மேடை நாடகம்தான் போலீஸ்காரன் மகள். பின்பு திரைப்படமானது. திரைப்படத்தை ஸ்ரீதர் இயக்கியிருந்தார். மெல்லிசை மன்னர்களின் இசையமைப்பு. மெல்லிசை மன்னர்களின் இசையமைப்பில் அத்தனை பாடல்களும் சூப்பர் ஹிட் ஆயின. கவியரசர் கண்ணதாசன் பாடல் புனிய, பி பி ஸ்ரீனிவாசும் எஸ் ஜானகியும் பாடிய பாடல். இந்த திரைப்படத்தை தான் ஸ்ரீதர் அதாவது இயக்கியிருக்கின்றார். யார் எழுதிய நாடகம் என்றால் ஸ்ரீதர் எழுதிய நாடகம் அல்ல, பி எஸ் ராமையா என்ற எழுத்தாளர் எழுதிய நாடகம்தான் போலீஸ்காரன் மகள். ஆம், இந்த திரைப்படத்தில் முத்துராமன் பாலாஜி, முத்துராமனின் தங்கையாக விஜயகுமாரி, விஜயகுமாரிக்கு ஜோடியாக பாலாஜி, எஸ் வி சகஸ்ரநாமம் போலீஸ்காரராக அதாவது விஜயகுமாரியின் தந்தையாக, மற்றும் புஷ்பலதா, நகைச்சுவை நடிகரும் குணச்சித்திர நடிகரும் பாடகருமான ஜே பி சந்திரபாபு, ஆம் மனோரமா மற்றும் பலரும் போலீஸ்காரன் மகள் திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். இந்த பாடல் பி பி ஸ்ரீனிவாசும் எஸ் ஜானகியும் இணைந்து பாடிய பாடல். இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற அத்தனை பாடல்களுமே அருமை சிறப்பு பெற்ற பாடல்கள். இதோ உங்களுக்காக அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு காதல் பாடல்.
1: Mmm.

ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும், அதற்கு முன்னாலே வா வா வா வா.

ஹோலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் போலீஸ்காரன் மகள். 62 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். இதன் இசையமைப்பாளர்கள் மெல்லிசை மன்னர்கள். கண்ணதாசன் எழுதிய பாடலை பி பி ஸ்ரீனிவாசும் எஸ் ஜானகியும் இணைந்து பாடியிருந்தார்கள். நல்லது உறவுகளே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி உங்கள் மனம் கவர்ந்த பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? அந்த காலங்களில் எல்லாம் எத்தனை அற்புதங்கள், அதிசயங்கள், பாடல்கள், ஒலிப்பதிவு எல்லாம். ட்ராக் சிஸ்டம் என்று ஒன்றே இல்லை, பல தடவை ரியர்சல் ஒத்திகை பார்த்து அதன் பின்னர் தான் டேக் போவார்கள். டேக் போகும் பொழுது வாத்திய குழுவில் ஆகட்டும் அல்லது பாடகர்கள் ஆகட்டும், யாராவது ஒருவர் தவறு செய்தாலும் மீண்டும் ஆரம்பத்திலிருந்து பாட வேண்டும். ஆகவே இவ்வளவு கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு நிர்பந்தம் அந்த காலத்தில் இருந்திருக்கின்றது. அதற்கு காரணம், தொழில்நுட்பம் முன்னேறவில்லை என்று சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் அந்த காலத்தில், அதாவது தொழில்நுட்பம் முன்னேறாத அந்த காலத்தில் ஒலிப்பதிவு செய்யப்பட்ட பாடல்களை நாம் எப்படி சொல்லி அழைக்கின்றோம்? காலத்தால் அழியாத கானங்கள் என்று, மயக்கும் பாடல்கள் என்று, மனதை விட்டு நீங்காத பாடல்கள் என்று, தவிட்டாத தேனாமிர்தம் என்று, எப்படியெல்லாம் அந்த பாடல்கள் பாராட்டு பெற்று இன்று வரை புகழ் கொடியில் பறந்து கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சிக்காக நாம் தரும் இந்த பாடல் பி பி ஸ்ரீனிவாசும் எல்ஆர் ஈஸ்வரியும் பாடிய பாடல். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நில் கவனி காதலி. 69 வெளியான இந்த கருப்பு வெள்ளை திரைப்படத்தின் கதாநாயகன் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர், கதாநாயகியோ பாரதி. ஆமாம், ரீனா பிலிம்ஸ் நில் கவனி காதலி. 69 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். மெல்லிசை மன்னர் திரைப்படத்தின் இசையமைப்பாளர். இயக்குனர் ஸ்ரீதரின் சகோதரரான சி வி ராஜேந்திரன் திரைப்படத்தின் இயக்குனர். இந்த திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் கோபு. இது ஒரு வெற்றி திரைப்படம்தான். வாலி எழுதிய பாடல், அழகான வரிகள், காதல் பாடல். பாடல் காட்சியில் ஜெய்சங்கரும் பாரதியும். 60களின் தொடக்கத்தில் ஜெய்சங்கரும் பாரதியும் இணைந்து பல திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார்கள். ஜெய்சங்கர் பாரதி கூட்டணி, ஜெய்சங்கர் வாணிஸ்ரீ கூட்டணி, ஜெய்சங்கர் கே ஆர் விஜயா கூட்டணி, ஜெய்சங்கர் ஜெயலலிதா கூட்டணி. இவற்றுக்கு ஒரு தனி மவுசு இருந்த காலம் அது. ஆம், இதோ நில் கவனி காதலி, பி பி ஸ்ரீனிவாஸ், எல்ஆர் ஈஸ்வரி. மெல்லிசை மன்னரின் இசையமைப்பில் வாலி எழுதிய பாடல் இப்பொழுது உங்களுக்காக. எங்கேயோ பார்த்த முகம்

நகையும் வான்பி ரயும் தாரகையும் இருவிழி மேடையில் எழுதிய ஓவியம் புது நிலவும் பூச்சரமும் மதுமலரும் மாணிக்க

நிழல் போல் குழல்தான் குடை போல் அமைய தளிர்பூங்கொடி போல் இடைதான் அசைய. நிழல் போல் குழல்தான் குடை போல் அமைய தளிர்பூங்கொடி போல் இடைதான் அசைய.

ஹோலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நில் கவனி காதலி பி வி ஸ்ரீநிவாஸ் எல் ஆர் ஈஸ்வரி பாடியது. வாலியின் பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? ஆரம்ப காலங்களில் பார்த்தால் புராண கதைகளை பக்தி கலந்து எடுத்துக்கொண்டிருந்தார்கள், தயாரித்துக் கொண்டிருந்தார்கள், திரையிட்டார்கள். நீண்ட காலமாக பல வருடங்களாக அந்த நிலைமைதான் தொடர்ந்தது. பின்பு சமூக திரைப்படங்கள் உருவாகின. மக்களுக்கு இந்த சரித்திர கதைகள், பக்தி திரைப்படங்கள் இவையெல்லாம் சற்று அலுத்து போக சமூக திரைப்படங்களில் நாட்டம் பிறந்தது, நாட்டம் ஏற்பட்டது. அதனை அப்படியான திரைப்படங்களை, சமூக கருத்துக்களை மையப்படுத்தி எடுக்கப்படும் திரைப்படங்களை ரசிக்க தொடங்கினார்கள். இருந்தாலும் இடைக்கிடை அப்பப்ப இந்த பக்தி திரைப்படங்கள் திரையிடப்படாமல் இருந்ததில்லை. அப்படியாக 70களில் 73ஆம் ஆண்டு பத்மினி பிக்சர்ஸ் சார்பில் அதன் அதிபர் பி ஆர் பந்துலு, அவர் எப்பொழுதும் பிரம்மாண்டத்தை விரும்பும் ஒரு தயாரிப்பாளர், இயக்குனர், ஒரு நடிகர். எப்பொழுதுமே நீங்கள் பார்த்தால் தெரியும், அவருடைய திரைப்படங்கள் பிரம்மாண்டம், அதற்கு பஞ்சமே இருக்காது. பிரம்மாண்டமான செட் அமைப்புகள், அதிக பொருட்செலவு என்று ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆகட்டும், ஒரு கர்ணன் ஆகட்டும், ஒரு ஆயிரத்தில் ஒருவன் ஆகட்டும், இப்படி நீங்கள் எடுத்து பார்த்தால் அந்த திரைப்படங்கள் பிரம்மாண்டத்தின் உச்சியை தொட்டிருக்கும். அதிக பொருட்செலவை அந்த திரைப்படங்கள் தயாரிப்பதற்கு அதிக பொருளை, அதிக பணத்தை செலவழித்திருப்பார் அந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர். சொந்த பணமாகவும் இருக்கலாம், கடன்பட்டு தயாரித்திருக்கலாம், அது வேறு விடயம். இப்பொழுது எல்லாம் சங்கர் என்று ஒரு இயக்குனர் எப்பொழுதும் பிரம்மாண்டத்தை விரும்புவதைப் போல, வி ஆர் பந்துலு அப்படியான ஒரு பிரம்மாண்டத்தை விரும்பக்கூடிய ஒரு இயக்குனராக, தயாரிப்பாளராக ஜொலித்தவர். சிவாஜி எம்ஜிஆரின் திரைப்படங்கள் அப்படித்தான், அவருடைய திரைப்படங்கள். அப்படியாக 73இல் வந்தது ஒரு திரைப்படம் திரையிடப்பட்டது, கங்கா கௌரி என்ற பெயரில். பி ஆர் பந்துலு தயாரித்து திரைப்படத்தை இயக்கியிருந்தார். இது கண்ணதாசன் எழுதிய பாடல், மெல்லிசை மன்னரின் இசையமைப்பு, திரைப்படத்தின் சிறப்பம்சம். பி பி ஸ்ரீநிவாஸ் எஸ் ஜானகி பாடியது. இந்த திரைப்படத்தில், இந்த கங்கா கௌரி திரைப்படத்தில் ஜெமினி கணேசன் சிவனாக, ஜெயலலிதா கங்காவாக, ஜெயந்தி கௌரியாக மற்றும் தாட்சாயணியாக, ஷோ நாரத முனிவராக. நாரதர் என்று சொல்லுவார்கள், நாரதரும் ஒரு முனிவர்தான். ஓஏகே தேவர் என்று ஒரு நடிகர் இருந்தார், மிகவும் கம்பீரமான ஒரு தோற்றம் கொண்ட ஒரு நடிகர், குரலும் கம்பீரமாக இருக்கும். அவர் சனீஸ்வரனாக நடித்திருப்பார். சிவகுமார் நாராயணன் ஆக நடித்திருக்க, குமாரி பத்மினி என்ற ஒரு நடிகை இருந்தார், இப்பொழுது உயிருடன் இல்லை, தற்கொலை செய்து கொண்டார். 70களில் பல திரைப்படங்களில் சிவகுமாருக்கு ஜோடியாக நடித்தவர். இதிலே, இந்த திரைப்படத்திலே நாரதரின் இன்னொரு உருவமாக, இன்னொரு பிறப்பாக வருவார் குமாரி பத்மினி. இந்த பாடல் காட்சியில் சிவகுமாரும் குமாரி பத்மினியும். ஏற்கனவே கன்னட மொழியில் 67இல் வெளியானது கங்கே கௌரி, அதிலே கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமாரும் பாரதியும் லீலாவதியும் இணைந்து நடித்திருந்தார்கள். தமிழில் ஜெமினி கணேசன், ஜெயலலிதா, ஜெயந்தி நடித்ததைப் போல அங்கே ராஜ்குமார், பாரதி, லீலாவதி. அந்த கன்னட திரைப்படத்தின் இசையமைப்பாளர் பந்துலுவின் அந்த காலத்து ஆஸ்தான இசையமைப்பாளரான டி ஜி லிங்கப்பா.
நீங்கள் எடுத்து பார்த்தால் தெரியும். ஏவிஎம்மின் ஆஸ்தான இசையமைப்பாளராக இருந்தவர். உங்களுக்கு தெரியும், பல தடவை கூறியிருக்கின்றேன், ஆர் சுதர்சனம் மாஸ்டர். மெல்லிசை மாமணி வி குமார், கே பாலச்சந்தர் இயக்கிய ஆரம்பகாலத்து திரைப்படங்களின் ஆஸ்தான இசையமைப்பாளர். அதேபோல டி ஜி லிங்கப்பா, அதாவது டி கோவிந்தராஜுலு நாயுடு என்று ஒரு இசையமைப்பாளர் இருந்தார். உங்களில் சிலர் அறிந்திருக்கலாம் டி கோவிந்தராஜுலு நாயுடு. இந்த நாயுடு என்று சொல்வதெல்லாம் இந்தியாவில் அப்படித்தான், அவர்களுடைய அந்த பரம்பரையை குறிக்கும் சொல். தேவர், நாயுடு, உடையார், கவுண்டர், இப்படியாக தான் அவர்கள் கூறுவார்கள். இப்பொழுது இலங்கையில் இருக்குமே செட்டியார், அப்படி டி ஜி லிங்கப்பா தான் கோவிந்தராஜுலு, டி கோவிந்தராஜுலு நாயுடு என்ற இசையமைப்பாளரின் மகன் டி ஜி லிங்கப்பா. இருவருமே நல்ல இசையமைப்பாளர்கள். கோவிந்தராஜுலு நாயுடு இசையமைத்ததை விட தமிழில் டி ஜி லிங்கப்பா அதிக திரைப்படங்களுக்கு இசையமைத்திருக்கின்றார். அந்த பந்துலுவின் திரைப்படங்களின் ஆஸ்தான இசையமைப்பாளராக இருந்தவர் டி ஜி லிங்கப்பா. ஆம், நீங்கள் யோசிக்கலாம் டி ஜி லிங்கப்பாவின் தந்தையான டி கோவிந்தராஜுலு நாயுடு எந்த திரைப்படங்களுக்கு இசையமைத்தவர் என்று. எம்ஜிஆர் வைஜந்தி மாலா நடித்த திரைப்படம் பக்தா திருடன் 60 வெளியானது, அந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர். அந்தமான் கைதி என்று ஒரு திரைப்படம் இருக்கின்றது, அந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர். கழ்வனின் காதலி என்று சிவாஜியின் திரைப்படம் இருக்கின்றது, பானுமதி நடித்தது, அதற்கு இசையமைத்தவர் டி கோவிந்தராஜுலு நாயுடு. அவருடைய மகன் தான் டி ஜி லிங்கப்பா. சரி, பி பி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகி பாடிய இந்த பாடல் காட்சியில் சிவகுமாரும் குமாரி பத்மினியும். இந்த திரைப்படத்தில் அந்த செட் அமைப்புகள், அலங்காரம், ஆடை அணிகலன்கள், இவற்றுக்கெல்லாம் பஞ்சமே இருக்காது. அற்புதமான ஈஸ்மன் கலர், முழு நீள ஈஸ்மன் கலர் என்று கூறுவார்கள். முழுமையான ஈஸ்மன் கலர் திரைப்படம். இப்பொழுதும் பாடலை கேட்கலாம்.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 73 வெளியான முழு நீள ஈஸ்மன் கலர் திரைப்படமான கங்கா கௌரி. பி பி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகி பாடிய அந்த பாடலை இயற்றியவர் கண்ணதாசன். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். திரைப்படத்தின் இயக்குனர் தயாரிப்பாளரும் இயக்குனரும் நடிகருமான பி ஆர் பந்துலு. ஆம், மறக்க முடியுமா? நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளை இது. இன்றும் உங்களுக்காக அருமையான பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. ஆர் பார்த்தசாரதி என்று ஒரு இசையமைப்பாளர். அதிகம் திரைப்படங்களுக்கு இசையமைக்கவில்லை. விரல் விட்டு எண்ணக்கூடிய சில திரைப்படங்களுக்கு மட்டும்தான் இசையமைத்திருக்கின்றார் ஆர் பார்த்தசாரதி. ஒரு கல்யாண ஊர்வலம், கல்யாண மண்டபம், அதே போல அவன் பித்தனா, அந்த திரைப்படங்களில் இடம்பெற்ற பாடல்களை யோசித்தாலே உங்களுக்கு புரிந்துவிடும் நல்லதொரு இசையமைப்பாளர், திறமை மிக்க இசையமைப்பாளர் ஆர் பார்த்தசாரதி என்று. இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கல்யாண மண்டபம். திரைப்படத்தை தயாரித்து வசனம் எழுதி திரைப்படத்தை இயக்கியவர் மா ரா என்று சுருக்கமாக அழைக்கப்படும் மாரா. இந்த பாடலை எழுதியவர் குறிப்பிட்ட சில பாடல்களை மாத்திரம் தமிழ் சினிமா உலகில் எழுதி அசத்திய தர்மராசன். பி பி ஸ்ரீனிவாசும் பி சுஷீலாவும் பாடிய இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கல்யாண மண்டபம். கல்யாண மண்டபம் திரைப்படத்தை தயாரித்து வசனம் எழுதி திரைப்படத்தை இயக்கியவர் மா ரா என்று சுருக்கமாக அழைக்கப்படும் மாரா. இந்த பாடலை எழுதியவர் குறிப்பிட்ட சில பாடல்களை மாத்திரம் தமிழ் சினிமா உலகில் எழுதி

பெருமையுடன் அழைக்கப்படும் வீரத்திருமகன் நாயகன், விஜயபுரி வீரன் நாயகன். யார்? சி எல் ஆனந்தன். அவர் தான் ஹீரோ. ஹீரோயின் புன்னகையரசி கே ஆர் விஜயா. மற்றும் செகண்ட் ஹீரோவாக நடித்தவர் ரவிச்சந்திரன். அவருக்கு ஜோடியாக மாலதி. மாலதி என்று ஒரு நடிகை, கே மாலதி அல்ல, கே மாலதி என்று ஒரு நடிகை இருந்தார் அந்த காலத்தில், கதாநாயகியாக எல்லாம் நடித்தவர். குறிப்பாக உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால், உங்களில் பலரும் பாதாள பைரவி திரைப்படத்தை பார்த்திருப்பீர்கள். அது ஒரு மாயாஜாலம் நிறைந்த திரைப்படம், மக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்ற ஒரு திரைப்படம். அந்த காலங்களில் என் டி ராமராவும், அதாவது நடிகரும் ஆந்திர முதலமைச்சராக வலம் வந்தவருமான என் டி ராமராவ், அந்த பாதாள பைரவி திரைப்படத்தில் கதாநாயகனாக நடிக்க கே மாலதி கதாநாயகியாக நடித்திருந்தார். கண்டசாலா தான் இசையமைப்பு. கண்டசாலா பாடியிருப்பார் அந்த திரைப்படத்தில் பல பாடல்களை. அவர் கே மாலதி, இவர் வேறு ஒரு மாலதி, ரவிச்சந்திரனுக்கு ஜோடியாக. இந்த பாடல் காட்சியில் ரவிச்சந்திரனும் மாலதியும், ரவிச்சந்திரனுக்கு அப்பதான் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்தில் 64 அறிமுகமாகி சில திரைப்படங்களில் நடித்துக் கொண்டிருக்கின்றார். இது ஒரு இரண்டாவது மூன்றாவது படம் இந்த திரைப்படம். அவர்களுக்கு தான் இந்த பாடல், ரவிச்சந்திரன் மற்றும் மாலதி. பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுஷீலா பாடிய இந்த பாடல் நல்ல அழகான ஒரு மெட்டு, மென்மையான இசை, ஆர்ப்பாட்டமில்லாத இசை, காதல் தேனாய்ப்பாயக்கூடிய ஒரு குரல் வளம். அந்த இசையமைப்பு, அந்த வரிகள் எல்லாமே ஒட்டுமொத்தமாக இந்த பாடல் ஒரு தேன் கிண்ணத்தில் தேனை ஊற்றி தந்தால் அதுதானே தேன் கிண்ணம். தேன் கிண்ணம் என்றால் என்ன? தேன் கொண்ட பாத்திரம் தேன் கிண்ணம். ஆம், அப்படியாக அந்த தேனை பருகுவதைப் போல காதல் தேனாக பாயும் பாடல் இது. இப்பொழுது பாடலை கேட்கலாம். போத்திருக்கும் வெளியெடுத்து மாலை தொடுக்கவா,

நாவினிலே தேனாய் இனிக்கவா.

0: ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1965 ஆம் ஆண்டு வெளியாகி அவ்வளவு தூரத்திற்கு பிரபலமாகாத திரைப்படம் கல்யாண மண்டபம். ஆனால் இந்த பாடலோ அவ்வளவு பிரபலம். திரைப்படம் பிரபலமாகாவிட்டாலும் பாடல் பட்டி தொட்டியெங்கும் ஒலித்த பாடல், முழங்கிய பாடல். பி பி ஸ்ரீநிவாசம், பி சுஷிலாவும் பாடிய அந்த பாடல் காட்சியில் கலைநிலவு ரவிச்சந்திரனும் மாலதி என்ற நடிகையும் தோன்றி நடித்திருப்பார்கள். பாடலை எழுதியவர் அதிகம் பாடல்கள் புனையாத தர்மராசன். பாடலுக்கு இசையமைத்தவர் ஆர் பார்த்தசாரதி. ஆர் பார்த்தசாரதி இசையமைத்த வேறு சில திரைப்படங்களை உங்களுக்கு ஏற்கனவே கூறியிருக்கின்றேன். என்ன, ஞாபகம் இருக்கின்றதா? ஆம், கல்யாண ஊர்வலம், நாகேஷ், கே ஆர் விஜயா, மணிமாலா நடித்த திரைப்படம் கல்யாண ஊர்வலம் 70ல் வெளியானது. அதன் இசையமைப்பாளர் ஆர் பார்த்தசாரதி தான். அதே போல அவன் பித்தனா 66ல் வெளியான திரைப்படம், எஸ் எஸ் ராஜேந்திரனும் அவருடைய மனைவியான விஜயகுமாரியும் நடித்த திரைப்படம் அவன் பித்தனா, அதன் இசையமைப்பாளரும் ஆர் பார்த்தசாரதி. அந்த திரைப்படங்களில் எல்லாம் அருமையான பாடல்கள் இருக்கின்றன. தவிர மேலும் சில திரைப்படங்களுக்கும் இசையமைத்திருக்கின்றார் ஆர் பார்த்தசாரதி. என்ன நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியிலும் அருமையான பல பாடல்களை உங்களுக்கு வழங்கியதோடு அல்லாமல் அவை சார்ந்த தகவல்கள், செய்திகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்கியதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் நான். இன்று ஒலித்த பாடல்களும் செய்திகளும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நான் உறுதியாக நம்புகின்றேன். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில், இந்த மாபெரும் நிகழ்ச்சியை, அருமையான இந்த சினிமா நிகழ்ச்சியை, பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் நிகழ்ச்சியை சினிமா ரசிகர்களுக்காக, குறிப்பாக பழைய சினிமா, தமிழ் சினிமா ரசிகர்களுக்காக வழங்கும் சந்தர்ப்பத்தை வழங்கிக் கொண்டிருக்கும் திரு விசு செல்வராஜா அவர்களுக்கும் இதயபூர்வமான நன்றிகளும் வாழ்த்துக்களும். பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்லதொரு பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு மீண்டும் மேலும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பரப்பினூடாக மீண்டும் சந்தித்துக் கொள்ளும் வரை தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடை பெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே.
1: வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். அடுத்து வரும் நிகழ்வு இசை சாரல்.

இசை சாரல் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்புறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். வானலையில் உங்களுடன் அன்புடன் மு ராஜன். இசைச்சாரல் நிகழ்வில் முதலில் வருவது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடலை கேட்கவிருக்கின்றீர்கள். இன்றைய நட்சத்திரம் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல் வாழ்வே மாயம் திரைக்காக இடம்பெறுகின்றது. இதோ பாடலை கேளுங்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். ஐடிஆர் பிரான்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் இசை சாரல் நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வருகின்ற பாடல் சிம்லா ஸ்பெஷல் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல். இதோ பாடலை கேளுங்கள்.
1: 1

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியில் SP பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து வருகின்ற பாடல் முத்து திரைப்படத்தில் இருந்து வருகிறது. பாடலை கேளுங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலியின் இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலியின் இசை சாரல் நிகழ்ச்சியில் இன்றைய நட்சத்திரம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நட்சத்திரமாக எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடலை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வருகின்ற பாடல் பகல் நிலவு திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். பாடலை பாடியவர் இன்றைய நட்சத்திரம் எஸ் பி பாலசுப்ரமணியம்.

கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் வழங்கும் இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியில் SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். SP பாலசுப்ரமணியம் பாடி அடுத்து வருகின்ற பாடல் பாட்ஷா திரைப்படத்தில் இடம்பெற்ற ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் என்கின்ற பாடல். பாடலை கேளுங்கள்.

இசை சாரல் நிகழ்வில் ஒலித்தது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக ஒலித்தவர் எஸ்பி பாலசுப்ரமணியம். அடுத்து வருவது அன்றும் இன்றும். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் வழங்கும் இசை சாரல் நிகழ்ச்சியில் அடுத்து வருவது அன்றும் இன்றும். அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில் இசைஞானி இளையராஜா அவர்கள் அன்று பாடிய பாடல், இதய கோயில் திரைப்படத்திற்காக இசைஞானி இளையராஜா பாடிய இதயம் ஒரு கோயில்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் வழங்கும் அன்றும் இன்றும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வருகின்ற இன்று பாடிய பாடல் இசைஞான் இளையராஜா அவர்கள் மாரி திரைப்படத்துக்காக பாடிய பாடல் இதோ.

0: இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் வழங்கும் அன்றும் இன்றும். அடுத்து வருகின்ற அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில் அடுத்து வருகின்ற பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பொட்டு வைத்த முகமோ. இதோ பாடலை கேளுங்கள்.
1: பொட்டு

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை சாரல் நிகழ்ச்சி. இசை சாரல் நிகழ்ச்சியில் அடுத்து வருவது சில திரை இசை பாடல்கள். இதோ திரை இசை பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

நீங்கள் கேட்டது இசை சாரல் நிகழ்ச்சி. மீண்டும் இது போன்றதொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பின் மு. ராஜலிங்கம். வணக்கம் நேயர்களே.

வணக்கம் நேர்களே. இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ்.

0: காட்சியை அலங்கரிக்க வரும் பாடல் சோறு போட தாயிருந்தும் பட்டினியை பார்த்ததில்லை, தாயிருக்கும் காரணத்தால் கோயிலுக்கு போனதில்லை, தாயடிச்சு வலிச்சதில்லை இருந்தும் நான் அழுதே, நான் அழுதா தாங்கிடுமா உடனே தாயழுவா. சின்னத்தம்பி படத்திலிருந்து தூளியிலே ஆட வந்தா. ஆமாம், இப்பாடல் வரிகளை பாடியவர்கள் கே எஸ் சித்ரா, மனோ. இதோ பாடல் காட்டலை ஊடா.
1: சின்னத்தம்பி பாட ஆரம்பிச்சிட்டான், குழந்தைங்க பசியெல்லாம் இனி தீந்து போயிடும்.

சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். வரும் அடுத்த பாடல் ஆனந்தம் திரைப்படத்திலிருந்து பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன். பாடியவர்கள் ஹரிணி, உன்னிகிருஷ்ணன். அடி காலம் முழுவதும் காத்திருப்பேன், நீ காணும் இடத்தினில் பூத்திருப்பேன். அடி ஒட்டை ரூபாய் பக்கம் இரண்டும் இந்த நன்பு சேர்ந்திருக்கும் நெஞ்சில் வைத்து காத்திரு. இதோ பாடல் காற்றலை ஊடாக.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். நெஞ்சம் மறக்குமா நிகழ்ச்சியில் காட்டலையில் வரும் அடுத்த பாடல், கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை, என் கண்களை பறித்துக் கொண்டு ஏனென்னும் பேசவில்லை, ஆளான ஒரு செய்தி அறியாமலே அலைபாயும் சிறுபோதை நானே, உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்கள் இடம் மாறுமேனோ. ஆமாம், இது பம்பாய் படத்திற்காக இதோ காட்டலையில் உங்கள் காதுகளுக்கு இனிமை தர வருகிறது பாடல்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். அடுத்த பாடல் ஆடியிலே சேடி சொல்லி ஆவணியில் தேடி வச்சு. சேடி சொன்ன மன்னவரு மன்னவரு தான், எனக்கு சேடி சொன்ன மன்னவரு மன்னவரு தான். இன்னாசி மச்சான் படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல். பாடியவர் கே எஸ் சித்ரா.

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல், காட்டுக்குயில் பாட்டு சொல்ல வீட்டுக்குழி கேட்டுக்கொள்ள, ஒட்டி வந்த தாளமே கொட்டு மேளம் கெட்டி மேளமே, தொட்டணைக்க வேணுமே பட்டுக்கிளி நானுமே. சின்ன மாப்பிள்ளை படத்திலிருந்து இதோ வருகிறது பாடல்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க அறுத்து விடும் பாடல், என் கண்மணிக்கு காதல் வந்தனம், என் கண்மணிக்கு ஜீவன் அர்ப்பணம், படம் பிரதாப். ஆமா, என்ன பாட்டு! எப்பவும் கேட்டாலும் பழைய ஞாபகங்களை பதிவு செய்யும், மனமொழி மீண்டும் ஒருமுறை திருப்பிச் செல்ல. நேயர்களே, கேட்டு பாருங்கள் நீங்களும்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். நெஞ்சம் மறக்குமா நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் ஹீரோ படத்திற்காக எஸ்பிபி கே எஸ் சித்ரா பாடிய பாடல் புறா புறா பெண் புறா மணி கொடு மன்மதா. மனம் தேடிய காதலன் மலராடிய வேளையில் இன்று நேற்று வந்த பந்தம் அல்ல, இது இரவில் தோன்றும் வானவில்லும் அல்ல. இதோ காட்டளையில் வருகிறது பாடல்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம், நெஞ்சம் மறக்குமா நிகழ்ச்சியில் தொடர இருக்கும் பாடல் நான் பாடும் பாடல் திரைப்படத்திலிருந்து ஜானகி அம்மா பாடிய பாடல் பாடவா உன் பாடலை என்னும் பாடல். உனக்காக என் பாடல் அரங்கேறும் வேளை நீ கேட்க வழியில்லை இது என்ன லீலை, பூமேகம் இங்கே ஆகாயம் எங்கே நீ சென்ற வழி பார்த்து வாடும் உன் பூ இங்கே. இந்த மாதிரி பாடல் இனிமேல் கேட்க முடியுமா? நேயர்களே கேட்டு பாருங்கள்.

0: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மறக்குமா நெஞ்சம். நெஞ்சம் மறக்குமா நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல் வியட்நாம் திரைப்படத்தில் இருந்து உன் கண்ணில் நீர் வடிந்தால் என்னும் பாடல். TMS பாடிய பாடல். வேறென நீ இருந்தாய், அதில் நான் விழுந்து விடாமல் இருந்தேன். என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும். நேயர்களே, இப்பாடலின் வரிகள் நெஞ்சை கவர்ந்த உணர்ச்சி பூர்வமான வரிகள். நீ கேட்டு பாருங்கள்.
1: உன் கண்ணில்

நெஞ்சம் மறக்குமா நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒழிக்க இருக்கும் பாடல் ஓட்டோகிராப் திரைப்படத்தில் இருந்து பா விஜயின் வரிகளில் சித்ரா அம்மா பாடிய பாடல். ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறது, இரவானால் பகலொன்று வந்திடுமே, நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாள். வாழ்க்கையின் இலட்சியத்தை அடைய போராடும் ஒவ்வொரு மனிதனுக்கும் கண்ணீரை வரவைக்கும் இப்பாடல்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல் நெஞ்சில் ஆடும் பூ ஒன்று திரைப்படத்தில் இருந்து மலேசியா வாசுதேவன் அவர்கள் பாடிய பாடல். பாடல் ஒரு மூடன் கதை சொன்னான். கல்லை உடைத்தாலும் நீர் வரும், பாலைவனங்களோ அழகான பெண்களே. ஒரு மூடன் கதை சொன்னான், நல்ல சோகமான பாடல், இதமான ராகம். கேளுங்கள் நேயர்களே.

என்ன நேயர்களே, இன்றைய மறக்குமா நெஞ்சம், மறக்காத காலத்தால் அழியாத பாடல்களை உங்களுக்காக ஒளிபரப்பி இருந்தோம். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி மீண்டும் இன்னுமோர் மறக்குமா நெஞ்சம் நிகழ்வில் நேயர்களை சந்திக்கும் வரை வானொலிகளில் வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய சகோதரி ராஜி. நன்றி, வணக்கம். அன்பு உறவுகளை தொடர்ந்தும் சர்வதேச வானொலியுடன் இணைந்திருங்கள்.

வணக்கம் அன்பான உறவுகளே, மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதை விட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். எப்படி நலமாக இருக்கின்றீங்களா? நாங்களும் அனைவரும் கலையத்தில் நலமாக இருக்கின்றோம். என்று போல் என்றும் நலமாக இருக்க வேண்டும் என்ற இறைவனை வேண்டிக் கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்லலாம். பழமை போன்று மீண்டும் ஒரு பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் நேரலையில் சந்திப்பதை விட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இரண்டு இரண்டு பாடல்களாக உங்கள் மனதுக்கு பிடித்த பாடல்கள் காற்றிலையில் ஒலிக்க காத்திருக்கின்றது. அன்பான நீ நெஞ்சங்களே, ஒரு சிலர் வந்து பாடல்களை கேட்டோம், மிக அருமையான பாடலாக அற்புதமான பாடலாக இருந்தது, காலை வேளை கேட்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது என்று சொல்லி எனக்கு கருத்து பதிவையெல்லாம் தந்திருந்தீர்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். என்று கூறிக்கொண்டு காட்டிலையில் வருகின்ற இரண்டு பாடல்கள் ஒன்றோடு ஒன்று சம்பந்தம் விதமான ஒரு பாடலாக காட்டிலையில் ஒலிக்க காத்திருக்கின்றது. இன்றும் உங்கள் மனதை கவரும் பாடலாக எனது தெருவில் காட்டிலையில் ஒலிக்க காத்திருக்கின்றது. பாடல்கள் இரண்டு, புதிய பழைய இடைக்கால பாடல்கள் வரிசையில் வர காத்திருக்கின்றது. புத்துணர்வையும் புது வேகத்தையும் ஊற்றெடுக்கும் புதிய பழைய இடைக்கால பாடல்கள் என இசை மலையில் நனைய காத்திருக்கலாம். இதோ பாடல் காட்டலையில்.

வேளையில் மனதுக்கும் உள்ளத்துக்கும் அமைதி தரும் விதமாக ஒவ்வொரு விதமான பாடல்கள் காற்றலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. பாடல்கள் இரண்டு, பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியை உங்களுக்காக ஐடிஆரின் லண்டன் கலைகத்திலிருந்து நான் உங்கள் கரண் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். இரண்டு திருவில் பாடல் காற்றலையில் ஒழித்தாலும் நீங்கள் கேட்கும்போது நீங்களே கேட்கும் விதமாக அந்த பாடல் அமைந்து விடுகின்றது. நிச்சயமாக உங்கள் கருத்துக்களில் தான் நான் அதை கண்டுகொண்டேன். கருத்துக்கள் தெரிவித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிய வாழ்த்துக்களை மீண்டும் மீண்டும் சொல்ல நான் கடமைப்படுகின்றேன். புதிய பழைய இடைக்கால பாடல்கள் என அட்டகாசமான பாடல்கள் பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியில் வர காத்திருக்கின்றது. தொடர்ந்தும் பானையினிருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள். இரண்டு பாடல்கள் காற்றலையில் ஒளித்தொழுந்தது. அதற்கு பொருத்தமாக வரும் பாடல் வரிகளில் ஒரு பாடலை கேட்போம். அடுத்து வருகின்ற பாடல் இதோ காற்றலையில்.

காட்டிலையில் நேர்கள் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது பாடல்கள் இரண்டு இரண்டு பாடல்கள் இரண்டு இரண்டு பாடல்கள உங்கள் மனம் கவர்ந்த பாடலாக காட்டிலையில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. புத்துணர்வையும் புது வேகத்தையும் ஊற்றெடுக்கும் புதிய பழைய இடைக்கால பாடல்களாக இசை மலையில் உங்களை நினைய வைத்துக் கொண்டிருக்கு. நிச்சயமாக நினைந்து கொண்டுதான் இருப்பிக்கின்றேன். அப்படி அட்டகாசமான பாடல்கள் எதிர்பார்க்காத விதமாக ஒரு பாடலை கேட்டுவிட்டால் ஆகா இந்த வரி இருக்குமோ அந்த வரி இருக்குமோ என்று நீங்கள் யோசிப்பது எனக்கு தெரிகின்றது. அந்த வகையில் நீங்கள் யோசித்துக் கொண்டிருப்பதும் நல்லதான். ஏதோ ஒரு வரியில் அந்த பாடல் தொடங்கும். அடுத்தடுத்த பாடலாக காற்றலையில் வந்து கொண்டிருக்கிறது. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் யுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து நான் உங்கள் கரண் உள்ளங் பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியை தொகுத்து உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நிச்சயமாக நான் தெரிவு செய்யும் பாடல் அனைத்தும் உங்களுக்கும் பிடித்திருக்கும் என நினைக்கின்றேன். அடுத்து வருகின்ற பாடலையும் கேட்டு பார்ப்போம். இது எந்த வரியில் எப்படி ஆரம்பிக்கப்படுகின்றது என்று சொல்லி நீங்கள் தான் யோசிக்க வேண்டும். அந்த வகையில் இதோ பாடல் காற்றலையில்

கட்டளையில் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது பாடல்கள் இரண்டு. இரண்டு பாடல்கள் உங்களுக்கு பிடித்தமான பாடலாக காட்டளையில் ஒழித்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் அடுத்தடுத்து வரப்பின்ற பாடல்களை அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களுக்காக உங்கள் விருப்பத்தின் பேரில் தான் இந்த பாடல் எல்லாம் காட்டளையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. ஐடிஆரின் லண்டன் கழகத்திலிருந்து நான் உங்கள் கரண் பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறேன். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் ஜுகம் வானொலி கனடா. காலை வேளையை மனதுக்கு இதமூட்டும் விதமாக புதிய பழைய இடக்கால பாடல்கள் சொல்லி அனைத்து விதமான அனைத்து தரப்பினரும் கேட்கக்கூடிய பாடலாக காட்டலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. இது அடுத்து வருகின்ற இரண்டு பாடல்களில் அடுத்த பாடல். இந்த பாடலுக்கு பின்பு என்ன பாடல் வரப்போகின்றது அவளுடன் காத்திருங்கள். இதோ பாடல் காட்டலையில்.

தகிட தகுதி தகிட தகுதி தந்தானா இதய ஒளியின் ஜதியில் எனது தில்லானா தகிட தகுதி தகிட தகுதி தந்தானா இதய ஒளியின் ஜதியில் எனது

0: உயிரில் இறங்கி வரவா, உன் உடலில் கரைந்து விடவா.
1: பிறக்கும் பிறக்கும் திருடா, என் கனவில் பதிந்து இருடா.
0: உடவையாய் மாறி பொன்னுடல் மூடி உந்தன் வாழவா.

காட்டுறையில் நேர்கள் இரண்டு கேட்டுக்கொண்டிருப்பது பாடல்கள் இரண்டு. பாடல்கள் இரண்டு அட்டகாசமான அற்புதமான பாடல்களாக காட்டிலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் ஜுகம் வானொலி கனடா நிகழ்ச்சியில் வரிசையில் ஐடிஆர் லண்டன் கழகத்திலிருந்து நான் உங்கள் கரண் பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கேன். நிச்சயமாக அனைவருக்கும் இந்த பாடல்கள் பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இரண்டு பாடல்கள் என்றாலும் வித்தியாசமான வித்தியாசமாக பாடல்கள் காட்டலில் வந்து கொண்டிருக்கின்றது. இரண்டு பாடல்கள் நிகழ்ச்சியில் புத்துணர்வும் புது வேகமும் ஊட்டெடுக்கும் புதிய பழைய இடைக்கால பாடல்கள் என இசை மலையில் நினைய வைத்துக் நினைந்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வகையில் அடுத்து வருகின்ற பாடலை கேட்போம். அதுக்கு பின்னால் என்ன பாடல் வரப்போகின்றதை அதையும் கேட்டு பார்க்கலாம். இதோ பாடல், இரண்டாவது பாடலின் முதல் பாடல். இதோ காட்டலையில்

கட்டவசமான அற்புதமான பாடல்களாக காட்டலையில் ஒழித்து கொண்டிருக்கின்றது பாடல்கள் இரண்டு. பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியின் நிலவு பகுதிக்கு வந்துவிட்டோம். உங்களுக்கு பிடித்த விதமான பாடல்களாக காட்டலையில் ஒழித்து கொண்டிருக்கின்றது நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண் ஐடிஆர் லண்டன் கலிகையத்திலிருந்து. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் ஜுகம் வானொலி கனடா. ஒவ்வொரு பாடல்களும் ஒவ்வொரு வரியனின் உள்ளிருந்து ஆரம்பமாகின்றது. அந்த வகையிலே வந்து எந்த வரி எப்படி அமையப்போம் என்று நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்ப்பது கூட எனக்கு தெரிகின்றது. அந்த வகையில் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். இந்த பாடலுடன் நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வருகின்றது.

0: இதுவரை நேரமும் என்னோடு பயணித்து பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியை கேட்ட உங்களுக்கு அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு இதுவரை நேரமும் நான் ஐடிஆர்என் லண்டன் கழகத்திலிருந்து உங்களுக்காக இரண்டு பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியுடன் கலந்து சிறப்பித்திருந்தேன். அந்த வகையிலே மீண்டும் இன்னொரு நிகழ்வில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி அன்பான உறவுகளே, மீண்டும் இன்னொரு நிகழ்வில் சந்திக்கும் வரை விடைபெறுவோம். நன்றி நன்றி வணக்கம் அன்பான உறவுகளே.
1: தோன்றவில்லை.

வணக்கம் நேர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். அடுத்து வரும் நிகழ்வு இசை சாரல்.

இசைச்சாரல் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்புறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். வானலையில் உங்களுடன் அன்புடன் மு ராஜன். இசைச்சாரல் நிகழ்வில் முதலில் வருவது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக SB பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடலை கேட்கவிருக்கின்றீர்கள். இன்றைய நட்சத்திரம் SB பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல் வாழ்வே மாயம் திரைக்காக இடம்பெறுகின்றது. இதோ பாடலை கேளுங்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். ஐடிஆர் பிரான்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் இசை சாரல் நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக எஸ் பி பாலசுப்பிரமணியம் அவர்கள் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வருகின்ற பாடல் சிம்லா ஸ்பெஷல் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்பிரமணியம் பாடிய பாடல். இதோ பாடலை கேளுங்கள்.
1: 1 2

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியில் SP பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து வருகின்ற பாடல் முத்து திரைப்படத்தில் இருந்து வருகிறது. பாடலை கேளுங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலியின் இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலியின் இசைச்சாரல் நிகழ்ச்சியில் இன்றைய நட்சத்திரம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நட்சத்திரமாக எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடலை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வருகின்ற பாடல் பகல் நிலவு திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். பாடலை பாடியவர் இன்றைய நட்சத்திரம் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் வழங்கும் இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியில் SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். SP பாலசுப்ரமணியம் பாடி அடுத்து வருகின்ற பாடல் பாட்ஷா திரைப்படத்தில் இடம்பெற்ற ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் என்கின்ற பாடல். பாடலை கேளுங்கள்.

இசை சாரல் நிகழ்வில் ஒலித்தது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக ஒலித்தவர் எஸ்பி பாலசுப்ரமணியம். அடுத்து வருவது அன்றும் இன்றும். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் வழங்கும் இசை சாரல் நிகழ்ச்சியில் அடுத்து வருவது அன்றும் இன்றும். அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில் இசைஞானி இளையராஜா அவர்கள் அன்று பாடிய பாடல், இதய கோயில் திரைப்படத்திற்காக இசைஞானி இளையராஜா பாடிய இதயம் ஒரு கோயில்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் வழங்கும் அன்றும் இன்றும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வருகின்ற இன்று பாடிய பாடல் இசைஞான் இளையராஜா அவர்கள் மாரி திரைப்படத்துக்காக பாடிய பாடல் இதோ.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் வழங்கும் அன்றும் இன்றும். அடுத்து வருகின்ற அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில் அடுத்து வருகின்ற பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பொட்டு வைத்த முகமோ. இதோ பாடலை கேளுங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை சாரல் நிகழ்ச்சி. இசை சாரல் நிகழ்ச்சியில் அடுத்து வருவது சில திரை இசை பாடல்கள். இதோ திரை இசை பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: நீங்கள் கேட்டது இசை சாரல் நிகழ்ச்சி. மீண்டும் இது போன்றதொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பின் மு ராஜலிங்கம். வணக்கம் நேயர்களே.
1: வணக்கம் அன்பான உறவுகளே, மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதை மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். எப்படி நலமாக இருக்கின்றீங்களா? நாங்களும் அனைவரும் கலையத்தில் நலமாக இருக்கின்றோம். என்று போல் என்றும் நலமாக இருக்க வேண்டும் என்ற இறைவனை வேண்டிக் கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்லலாம். பழமை போன்று மீண்டும் ஒரு பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியில் உங்களையெல்லாம் நேரலையில் சந்திப்பதை மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இரண்டு இரண்டு பாடல்களாக உங்கள் மனதுக்கு பிடித்த பாடல்கள் காற்றிலையில் ஒலிக்க காத்திருக்கின்றது. அன்பான நீ நெஞ்சங்களே, ஒரு சிலர் வந்து பாடலை கேட்டோம், மிக அருமையான பாடலாக அற்புதமான பாடலாக இருந்தது, காலை வேளை கேட்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது என்று சொல்லி எனக்கு கருத்து பதிவையெல்லாம் தந்திருந்தீர்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். என்று கூறிக்கொண்டு காற்றலையில் வருகின்ற இரண்டு பாடல்கள் ஒன்றோடு ஒன்று சம்பந்தம் விதமான ஒரு பாடலாக காற்றலையில் ஒலிக்க காத்திருக்கின்றது. இன்றும் உங்கள் மனதை கவரும் பாடலாக எனது தெருவில் காற்றலையில் ஒலிக்க காத்திருக்கின்றது. பாடல்கள் இரண்டு, புதிய பழைய இடைக்கால பாடல்கள் வரிசையில் வர காத்திருக்கின்றது. புத்துணர்வையும் புது வேகத்தையும் ஊற்றெடுக்கும் புதிய பழைய இடைக்கால பாடல்கள் என இசை மலையில் நனைய காத்திருக்கலாம். இதோ பாடல் காற்றலையில்.

வேளையில் மனதுக்கும் உள்ளத்துக்கும் அமைதி தரும் விதமாக ஒவ்வொரு விதமான பாடல்கள் காற்றலையில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. பாடல்கள் இரண்டு, பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியை உங்களுக்காக ஐடிஆரின் லண்டன் கலைகத்திலிருந்து நான் உங்கள் கரண் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். இரண்டு திருவில் பாடல் காற்றலையில் ஒலித்தாலும் நீங்கள் கேட்கும்போது நீங்களே கேட்கும் விதமாக அந்த பாடல் அமைந்து விடுகின்றது. நிச்சயமாக உங்கள் கருத்துக்களில் தான் நான் அதை கண்டுகொண்டேன். கருத்துக்கள் தெரிவித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை வாழ்த்துக்களை மீண்டும் மீண்டும் சொல்ல நான் கடமைப்படுகின்றேன். புதிய பழைய இடைக்கால பாடல்கள் என அட்டகாசமான பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியில் வர காத்திருக்கின்றது. தொடர்ந்தும் வானொலியினடைந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள். இரண்டு பாடல்கள் காற்றலையில் ஒளித்தெழுந்தது. அதற்கு பொருத்தமாக வரும் பாடல் வரிகளில் ஒரு பாடலை கேட்போம். அடுத்து வருகின்ற பாடல் இதோ காற்றலையில்.

கண் வைத்த மாணிக்க மாலை பக்கம் நின்றாடுமோ, பச்சை கண் வைத்த மாணிக்க மாலை.

காட்டிலையில் நேர்கள் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது பாடல்கள் இரண்டு இரண்டு பாடல்கள் இரண்டு இரண்டு பாடல்கள உங்கள் மனம் கவர்ந்த பாடலாக காட்டிலையில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. புத்துணர்வையும் புது வேகத்தையும் ஊற்றெடுக்கும் புதிய பழைய இடைக்கால பாடல்களாக இசை மலையில் உங்களை நினைய வைத்துக் கொண்டிருக்கு. நிச்சயமாக நினைந்து கொண்டுதான் இருப்பேன். அப்படி அட்டகாசமான பாடல்கள் எதிர்பார்க்காத விதமாக ஒரு பாடலை கேட்டுவிட்டால் ஆகா இந்த வரி இருக்குமோ அந்த வரி இருக்குமோ என்று நீங்கள் யோசிப்பது எனக்கு தெரிகின்றது. அந்த வகையில் நீங்கள் யோசித்துக் கொண்டிருப்பதும் நல்லதான். ஏதோ ஒரு வரியில் அந்த பாடல் தொடங்கும். அடுத்தடுத்த பாடலாக காற்றலையில் வந்து கொண்டிருக்கிறது. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் யுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து நான் உங்கள் கரண் உள்ளங் பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியை தொகுத்து உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நிச்சயமாக நான் தெரிவு செய்யும் பாடல் அனைத்தும் உங்களுக்கும் பிடித்திருக்கும் என நினைக்கின்றேன். அடுத்து வருகின்ற பாடலையும் கேட்டு பார்ப்போம். இது எந்த வரியில் எப்படி ஆரம்பிக்கப்படுகின்றது என்று சொல்லி நீங்கள் தான் யோசிக்க வேண்டும். அந்த வகையில் இதோ பாடல் காற்றலையில்

காதல் காதல் என் கண்ணில் மின்னல் மோதல் என் நெஞ்சில் கொஞ்சம் சாரல் நீ பார்க்கும் பார்வையில்

0: よね。
1: நேர்கள் காட்டலையில் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது பாடல்கள் இரண்டு பாடல்கள். உங்களுக்கு பிடித்தமான பாடலாக காட்டலையில் ஒழித்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் அடுத்தடுத்து வரக்கின்ற பாடல்களை அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களுக்காக உங்கள் விருப்பத்தின் பேரில் தான் இந்த பாடல் எல்லாம் காட்டலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. ஐடிஆர்என் லண்டன் கழகத்திலிருந்து நான் உங்கள் கரண் பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறேன். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் ஜுகம் வானொலி கனடா. காலை வேளையை இது மனதுக்கு இதமூட்டும் விதமாக புதிய பழைய இடக்கால பாடல்கள்னு சொல்லி அனைத்து விதமான அனைத்து தரப்பினரும் கேட்கக்கூடிய பாடலாக காட்டலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. இது அடுத்து வருகின்ற இரண்டு பாடல்களில் அடுத்த பாடல். இந்த பாடலுக்கு பின்பு என்ன பாடல் வரப்போகின்றது அவளுடன் காத்திருங்கள். இதோ பாடல் காட்டலையில்.

அடிமி தகன தகுமி தந்தானா இதய ஒலியின் ஜதியில் எனது தில்லானா தகிட தகுமி தகிட தகுமி தந்தானா இதய ஒலியின் ஜதியில் எனது தில்லா

காட்டியல் நேர்கள் இரண்டு கேட்டுக்கொண்டிருப்பது பாடல்கள் இரண்டு. பாடல்கள் இரண்டு அட்டகாசமான அற்புதமான பாடல்களாக காட்டிலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் ஜுகம் வானொலி கனடா நிகழ்ச்சியில் வரிசையில் ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து நான் உங்கள் கரண் பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கேன். நிச்சயமாக அனைவருக்கும் இந்த பாடல்கள் பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இரண்டு பாடல்கள் என்றாலும் வித்தியாசமான வித்தியாசமாக பாடல்கள் காட்டலில் வந்து கொண்டிருக்கின்றது. இரண்டு பாடல்கள் நிகழ்ச்சியில் புத்துணர்வும் புது வேகமும் ஊற்றெடுக்கும் புதிய பழைய இடைக்கால பாடல்கள் என இசை மலையில் நினைய வைத்துக் நினைந்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வகையில் அடுத்து வருகின்ற பாடலை கேட்போம். அதுக்கு பின்னால் என்ன பாடல் வரப்போகின்றதை அதையும் கேட்டு பார்க்கலாம். இதோ பாடல், இரண்டாவது பாடலின் முதல் பாடல், இதோ காட்டலையில்.

அட்டகாசமான அற்புதமான பாடல்களாக காட்டலையில் ஒழித்து கொண்டிருக்கின்றது பாடல்கள் இரண்டு. பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியின் நிலவு பகுதிக்கு வந்துவிட்டோம். உங்களுக்கு பிடித்த விதமான பாடல்களாக காட்டலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் நான் உங்கள் கரண் ஐடிஆர் லண்டன் கலிகத்திலிருந்து. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் ஜுகம் வானொலி கனடா. ஒவ்வொரு பாடல்களும் ஒவ்வொரு வரியனின் உள்ளிருந்து ஆரம்பமாகின்றது. அந்த வகையிலே வந்து எந்த வரி எப்படி அமையப் போகிறது நீங்கள் அவளுடன் எதிர்பார்ப்பது கூட எனக்கு தெரிகின்றது. அந்த வகையில் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். இந்த பாடலுடன் நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வருகின்றது.

இதுவரை நேரமும் என்னோடு பயணித்து பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியை கேட்ட உங்களுக்கும் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு இதுவரை நேரமும் நான் ஐடிஆர்என் லண்டன் கழகத்திலிருந்து உங்களுக்காக இரண்டு பாடல்கள் இரண்டு நிகழ்ச்சியுடன் கலந்து சிறப்பித்திருந்தேன். அந்த வகையிலே மீண்டும் இன்னொரு நிகழ்வில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி அன்பான உறவுகளே. மீண்டும் இன்னொரு நிகழ்வில் சந்திக்கும் வரை விடைபெறுவோம். நன்றி.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி. பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் அடுத்து வரும் ஒரு மணித்தியாலத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப்போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இந்த நிகழ்ச்சியில் வழமையே போல உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருப்பீர்கள் என்று உறுதியாக நம்பிக்கொண்டு, நலமாக இருக்க வேண்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நான் நுழைந்து கொள்கின்றேன். நேயர்களே, இன்றும் உங்களுக்காக அருமையான பாடல்கள், புகழ்பூத்த பாடல்கள், என்றோ கேட்ட பாடல்கள் எல்லாம் ஒலிக்கப் போகின்றன நிறைந்த தகவல்களுடன். நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் முதல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சித்தி. 1966 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படமான சித்தி. ஆம், அந்த ஆண்டு வெளியாகி வெற்றி பெற்றது. சிறந்ததொரு குடும்ப கதை சித்திரம். திரைப்படத்தின் இயக்குனர் திலகம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன். இந்த பாடலை பி பி ஸ்ரீனிவாசம், எல் ஆர் ஈஸ்வரியும் பாடியிருக்கின்றார்கள். கண்ணதாசன் எழுதிய பாடல். இந்த திரைப்படத்திலே நாட்டிய பேரொளி பத்மினி சித்தியாக நடிக்க, அவருக்கு காதலராக ஒரு சில காட்சிகளில் மாத்திரம் காதல் மன்னன் ஜெமினி கணேசன் நடிக்க, பத்மினியின் கணவராக நடிகவள் எம் ஆர் ராதா, அதாவது எம் ஆர் ராதாவின் 2ஆம் தாரமாக வாழ்க்கைப்படுகிறார் பத்மினி. பத்மினியின் தம்பியாக முத்துராமன், முத்துராமனுக்கு ஜோடியாக விஜய நிர்மலா மற்றும் சுந்தரிபாய், குலதெய்வம் ராஜகோபால் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் சித்தி திரைப்படத்தில். ஆமாம், இந்த திரைப்படம் ஒரு வெற்றி சித்திரமாக அமைந்தது. அதன் பின்னர் 67 ஹிந்தியில் அவுராட் என்ற பெயரில் வெளியான பொழுது, தமிழில் பத்மினி ஏற்ற பாத்திரத்தை ஹிந்தியிலும் பத்மினி பல ஹிந்தி திரைப்படங்களில் அசத்தி இருக்கின்றார். அதுவும் அங்கே கவர்ச்சி எல்லாம் காட்டி நடித்திருப்பார். நீங்கள் ஹிந்தி திரைப்படங்களை பார்த்தால் புரியும். மேரே நாம் யோக்கர் என்றொரு திரைப்படம், ராஜ்கபூரின் சொந்த திரைப்படம், ராஜ்கபூர் ஹீரோ. வண்ண திரைப்படம், ஈஸ்மன் கலர் திரைப்படம், அதிலே பத்மினி. 70ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம், அதிலே பத்மினி கவர்ச்சி எல்லாம் காட்டி நடித்திருப்பார். தமிழ் படங்களில் முற்றுமுழுதாக மாறுபட்ட பாத்திரங்களில் தான் நடித்திருப்பார். யாருமே நம்ப மாட்டார்கள் ஹிந்தி திரையுலகில் அப்படியெல்லாம் நடித்திருப்பார் என்று. அந்த ஹிந்தி திரைப்படத்தில் பத்மினி பிரான் ராஜேஷ் கண்ணா பத்மினியின் தம்பியாக நடித்தார். இங்கே முத்துராமன் தமிழில், அங்கே ராஜேஷ் கண்ணா தம்பியாக நடித்தார். அந்த ஹிந்தி திரைப்படத்தின் இசையமைப்பாளர் ரவி. பத்மினியின் காதலராக அந்த திரைப்படத்தில் நடித்தவர் ஃபெரோஸ் கான். இந்த பெயர்கள் உங்களில் பலருக்கும் புதிய பெயர்களாக இருக்கலாம், ஒரு சில பெயர்கள் அறிந்ததாக இருக்கலாம். இருந்தாலும் அறியாதவை எல்லாவற்றையும் அறிய வேண்டும் தானே? ஆம், மலையாளத்தில் 71 வெளியானது இதே கதை, அச்சண்டே பாரியா என்ற பெயரில். அச்சண்டே பாரியா, அங்கே அச்சன் என்றது தந்தையே, மலையாளத்தில் அச்சன். பாரியா என்றால் மனைவி. அச்சண்டே பாரியா 71 வெளியானது. தமிழில் ஹிந்தியில் பத்மினி ஏற்ற பாத்திரத்தை மலையாளத்தில் பத்மினி ஏற்று நடிக்கவில்லை. அவரின் கூட பிறந்த சகோதரியான ராகினி அதிலே சித்தியாக நடித்தார். மற்றும் அடூர் பாசி இணைந்து நடிக்க, திரைப்படத்தின் இசையமைப்பாளர் வி தட்சிணாமூர்த்தி, தமிழிலும் இசையமைத்தவர் வி தட்சிணாமூர்த்தி. தெலுங்கில் 67 பின்னி என்ற பெயரில் வெளியான பொழுது, அதிலேயே சோபன் பாபு, விஜய நிர்மலா, சத்யநாராயணா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் தெலுங்கு திரைப்படத்தில். அப்படியாக சித்தி திரைப்படம் மாபெரும் வெற்றி திரைப்படம். பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுஷிலா, பி பி ஸ்ரீனிவாஸ், எல்லார் ஈஸ்வரி பாடிய இந்த பாடல் காட்சியில் முத்துராமனும் விஜய நிர்மலாவும். விஜய நிர்மலா தமிழை விட தெலுங்கில் நிறைய திரைப்படங்களில் கதாநாயகியாக நடித்தவர். எத்தனையோ திரைப்படங்களை இயக்கி சாதனை படைத்தவர் விஜய நிர்மலா. தெலுங்கு திரைப்பட சூப்பர் ஸ்டாராக இருந்த கிருஷ்ணாவின் மனைவிதான் விஜய நிர்மலா.
சரி, பாடலை கேட்கலாம். சித்தி திரைப்படத்தில் பி பி ஸ்ரீனிவாஸ் எல் ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல், அருமையான பாடல். இது சந்தோஷமாகவும் இருக்கின்றது, துக்கமாகவும் இருக்கின்றது, சோக பாடலும் இருக்கின்றது. இது இன்பமாக ஒலிக்கக்கூடிய பாடல்.

மயக்கத்தில் உலகை சுற்றுவோமாம், மணவறையில் கைப்பற்றுவோமா, மயக்கத்தில்

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 66 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படமான சித்தி. கண்ணதாசன் எழுதிய பாடலை பி பி ஸ்ரீநிவாசன், எல் ஹரீஸ்வரியும் பாடியிருந்தார்கள். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். மறக்க முடியுமா நிகழ்ச்சி? ஆம், சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளை இது. பழைய திரைப்படங்கள், பழைய தமிழ் திரைப்படங்கள், அவை சார்ந்த விடயங்கள், அந்த திரைப்படங்களில் இடம்பெற்ற இனிமையான பாடல்கள் அனைத்தையும் தொகுத்து தரும் அற்புத நிகழ்ச்சிதான் மறக்க முடியுமா. நிகழ்ச்சிக்காக நாம் தரும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வாழ்க்கை வாழ்வதற்கே. நிச்சயமாக வாழ்க்கை என்றால் அது வாழ்வதற்குத்தான். அதிலே வரக்கூடிய அத்தனை தங்கு தடைகளையும் தாண்டி எதிர்நீச்சல் போட்டு நம்முடைய வெற்றி இலக்கை தொடுவதே நம் நோக்கமாக இருக்க வேண்டும். வாழ்க்கை வாழ்வதற்கே 64 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் இது. காதல் மன்னன் ஜெமினி கணேசன், அபிநய சரஸ்வதி, கன்னடத்து பைங்கிளி பி சரோஜாதேவி, கன்னட நடிகை எம் வி ராஜம்மா, டி எஸ் முத்தையா, சாரதா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் இந்த திரைப்படத்தில். ஆம், பழைய தமிழ் திரைப்படங்களில் கதாநாயக நடிகையர் நடிகரின் நடிகர்களின் தாயாராக நடித்தவர்கள் என்று நாம் நினைத்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக எம் வி ராஜம்மாவை மறக்கவே முடியாது. அதேபோல பண்டரிபாயை மறக்கவே முடியாது. பி கண்ணாம்பாவை மறக்கவே முடியாது. எஸ் என் லக்ஷ்மியையும் மறக்க முடியாது, இல்லையா? சரோஜாதேவி முதலில் கன்னட மொழியில் 1955 ஹொன்னப்ப பாகவதர் என்ற நடிகர் ஹீரோவாக நடிக்க மகாகவி காளிதாசு என்ற திரைப்படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானார். 1955 தமிழில் சில திரைப்படங்களில் அவர் நடனமாடியிருந்தாலும் துணை நடிகையாக முதல் முதலில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக அவர் நடிக்கத் தொடங்கியது நாடோடி மன்னன் அல்ல திருடாதே. பின்பு எம்ஜிஆருக்கு காலில் அடிபட்டு அதனால் அவர் நடிக்காமல் சில மாதங்கள் இருந்த காரணத்தினால் அந்த திரைப்படம் படப்பிடிப்பு நடைபெறாமல் தள்ளி போடப்பட்டது. அந்த இடைவெளிக்குள் தான் நாடோடி மன்னன் திரைப்படத்திலும் சரோஜாதேவி எம்ஜிஆருக்கு ஜோடியாக பின்பாதியில் நடிப்பதற்கு ஒப்பந்தமாகி, அதாவது அந்த திரைப்படம் கேவா கலர், பின்பாதி கேவா கலர், அந்த கேவா கலர் தொடங்கும் பொழுது சரோஜாதேவியை காட்டத் தொடங்கி விடுவார்கள். அதன் முன்னர் கருப்பு வெள்ளை, அதிலே பின்பு நடிக்க தொடங்கி எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடிக்க தொடங்கி இருந்தார். அந்த திரைப்படம் முதலில் நடிக்க தொடங்கியது திருடாதே, ஆனால் முதலில் வெளியானது நாடோடி மன்னன். சரி, வாழ்க்கை வாழ்வதற்கு திரைப்படத்தை பார்ப்போம். பி பி ஸ்ரீநிவாஸ், பி சுஷீலா. இந்த திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் முரசொலி மாறன். வாழ்க்கை வாழ்வதற்கு திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் முரசொலி மாறன், கண்ணதாசனின், அதாவது மன்னிக்க வேண்டும், கருணாநிதியின் மருமகன். மெல்லிசை மன்னர்களின் இசையமைப்பு. கண்ணதாசன் எழுதிய பாடல் வாழ்க்கை வாழ்வதற்கு திரைப்படத்தின் இயக்குநர்கள் கிருஷ்ணன் மற்றும் பஞ்சு. பாடல் காட்சியில் ஜெமினி கணேசன், சரோஜாதேவி. இந்த திரைப்படம் மாத்திரமல்ல, பல திரைப்படங்களில் ஜெமினியும் சரோஜாதேவியும் ஜோடியாக நடித்திருக்கின்றார்கள் என்றோ கேட்ட பாடல் இப்பொழுது உங்களுக்காக. நான் பாடிய பாடல் மன்னவன் கேட்டான் படையுடனே வந்தான், என் வாடிய நெஞ்சை மன்னன் அறிந்தான் மலருடனே வந்தான். வாடிய நெஞ்சை மன்னன் அறிந்தான் மலருடனே வந்தான்.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வாழ்க்கை வாழ்வதற்கே. 64 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். பி சுசீலாவும் பி பி ஸ்ரீநிவாசம் பாடிய பாடல் அது. கண்ணதாசன் எழுதிய பாடல். பாடலுக்கு இசையமைத்தோர் மெல்லிசை மன்னர்கள், எம் எஸ் விஸ்வநாதன், டி கே ராமமூர்த்தி. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூற மறக்க முடியுமா. இன்றைய நிகழ்ச்சியிலும் மக்கள் மனம் கவர்ந்த அருமையான பாடல்கள் நிறைந்த தகவல்களுடன் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. ஆம், கவிஞர் காமு ஷெரீப் அந்த காலங்களில் விரல் விட்டு எண்ணக்கூடிய பாடல்கள் என்று சொல்ல முடியாவிட்டாலும் அதை தாண்டியும் சற்று அதிகமாக பல பாடல்களை இயற்றிய ஒரு பெருங்கவிஞர் தான் காமு ஷெரீப். அவர் எழுதிய அருமையான பாடல்களில், அருமையான காதல் பாடல்களில் ஒன்றுதான் இது. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மக்களை பெற்ற மகராசி. 57 வெளியான இந்த கருப்பு வெள்ளை திரைப்படத்தின் இயக்குனர் கே சோமு. கே சோமு அவர்கள் சிவாஜியை வைத்து பல திரைப்படங்களை இயக்கிய ஒரு பெரும் இயக்குனர் என்றுதான் கூற வேண்டும். ஆமாம், இந்த திரைப்படத்தை தயாரித்தோர் நடிகர் வி கே ராமசாமியும் அவருடன் இணைந்து இறையருட் செல்வர் ஏ பி நாகராஜனும் இருவரும் இணைந்து பல திரைப்படங்களை அந்த காலங்களில் தயாரித்தவர்கள். அதிலே ஒரு திரைப்படம் தான் இது. ஆனால் இந்த திரைப்படத்தை ஏ பி நாகராஜன் இயக்கவில்லை. பாடலை பாடிய குரர்கள் பி பி ஸ்ரீநிவாசுடன் இணைந்து சரோஜினி என்ற பாடகி. ஒரு சில பாடல்களை அந்த காலங்களில் பாடியிருக்கின்றார் சரோஜினி என்ற பாடகி. பி பி ஸ்ரீநிவாசுடன் இணைந்து இந்த பாடலை பாடியிருக்கின்றார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், அவருக்கு ஜோடியாக பி பானுமதி, சிவாஜியின் தங்கியாக எம் என் ராஜம் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், எம் என் ராஜத்தின் ஜோடியாக எம் என் நம்பியார் மற்றும் பி கண்ணாம்பா, வி கே ராமசாமி, கே சாரங்கபாணி, சி டி ராஜகாந்தம் என பலரும் நடித்த மக்களை பெற்ற மகராசி ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. வித்தியாசமான ஒரு தமிழ் பேசும் நடிகராக இதில் நடித்திருப்பார் நடிகர் திலகம். கொங்கு நாட்டு தமிழ் என்று சொல்வார்கள். படத்தை பார்த்தால் உங்களுக்கே புரியும். இந்த பாடல் காட்சியில் எம் என் நம்பியாரும் எம் என் ராஜமும். எம்ஜிஆர் திரைப்படங்களில், எத்தனையோ திரைப்படங்களில் எம்ஜிஆரின் ஆஸ்தான வில்லனாக நடித்த எம் என் நம்பியார் ஒரு ஐயப்பன் பக்தர் என்பது எல்லோரும் அறிந்த விடயம். திரைக்கு பின்னால் அவர் ஒரு நல்ல ஒரு குணவான், அன்பானவர், பண்பானவர், நற்பழக்கம் கொண்டவர். திரைப்படங்களில் தான், திரையில் தான் வில்லனாக தோன்றுவார். இவரின் முதல் திரைப்படம் 1935 வெளியான பக்த ராமதாஸ். அதிலே நகைச்சுவை நடிகராகத்தான் நடித்தார் பக்த ராமதாஸ். குழந்தைகள் நடித்த திரைப்படம் தான் பிரதானமாக. 35 நடிக்க தொடங்கியிருந்தார். எம் என் ராஜம் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்களின் நாடக குழுவில் தொடங்கி பின்பு கலைவாணர் அவர்களின் பைத்தியக்காரன், நல்லதம்பி போன்ற திரைப்படங்களில் எல்லாம் சிறிய சிறிய வேடங்களில் நடித்தார். எம் என் ராஜத்தை பிரபலமாக்கிய திரைப்படம் 54 வெளியான ரத்த கண்ணீர். கன்னட மொழியில் இந்த மக்களை பெற்ற மகராசி திரைப்படம் அண்ணா தங்கி என்ற பெயரில் வெளியானது. அதிலே பி ஜெயம்மா, சரோஜா தேவி, வித்யாவதி, யார் வித்யாவதி, ஜெயலலிதாவின் சித்தி, அதாவது ஜெயலலிதாவின் தாயான சந்தியாவின் தங்கை வித்யாவதி, ராஜ்குமார் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் அந்த கன்னட திரைப்படத்தில். அந்த கன்னட திரைப்படத்தின் இசையமைப்பாளர் ஜி கே வெங்கடேஷ்.
ஆம், இந்த திரைப்படத்திலே மக்களை பெற்ற மகராசி திரைப்படத்திலே பொதுவாக வில்லனாக நடிக்கக்கூடிய எம் என் நம்பியார் ஒரு நல்லவராக நடித்திருப்பார். இங்கே இந்த காட்சி எப்படி என்றால், இரண்டு வீட்டுக்காரரும் பகை, ஆனால் இருவரும் காதல் கொள்கிறார்கள். அந்த நேரத்தில் இந்த பாடல் மக்களை பெற்ற மகராசி பி பி ஸ்ரீநிவாசுடன் சரோஜினி. காமு ஷெரீப் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் திரைசத்திலகம் கே வி மகாதேவன். பாடல் காட்சி எம் என் நம்பியார், எம் என் ராஜம். நடிகை எம் என் ராஜம் காலம் சென்ற பிரபல பாடகர் ஏ எல் ராகவனின் மனைவி. இப்பொழுது பாடலை கேட்கலாமா? Mm-hmm.

0: ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1957 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படமான மக்களை பெற்ற மகாராசி. பாடலை பாடிய குரல்கள் பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் சரோஜினி. பாடலை எழுதியவர் பழம்பெரும் கவிஞர் காமு ஷெரீப். பாடலுக்கு இசையமைத்தவர் திரை சத்திலகம் கே வி மகாதேவன். சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக நேயர்களே உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் ஜொலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? அருமையான பாடல்கள் நிறைந்த தகவல்கள் என அனைத்தையும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம், புரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சிக்காக நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் போலீஸ்காரன் மகள். முதலில் நாடகமாக மேடையேறியது பழம்பெரும் நடிகர் எஸ் வி சகஸ்ரநாமம் அவர்களின் நாடகம். அந்த காலங்களில் எல்லாம் பல நடிகர்கள் சொந்தமாக நாடக குழு வைத்து நடத்தி கொண்டிருந்தார்கள். எஸ் வி சகஸ்ரநாமமும் அப்படித்தான், சொந்தமாக நாடக குழு வைத்து நடத்தியவர். அதிலே பலரும் அந்த காலத்து நடிகர் நடிகையர் பலரும் நடித்திருக்கின்றார்கள் அந்த மேடை நாடகங்களில். அப்படியாக அவருடைய மேடை நாடகம்தான் போலீஸ்காரன் மகள். பின்பு திரைப்படமானது. திரைப்படத்தை ஸ்ரீதர் இயக்கியிருந்தார். மெல்லிசை மன்னர்களின் இசையமைப்பு. மெல்லிசை மன்னர்களின் இசையமைப்பில் அத்தனை பாடல்களும் சூப்பர் ஹிட் ஆயின. கவியர் சர் கண்ணதாசன் பாடல் புனிய, பி பி ஸ்ரீனிவாசும் எஸ் ஜானகியும் பாடிய பாடல். இந்த திரைப்படத்தை தான் ஸ்ரீதர் அதாவது இயக்கியிருக்கின்றார். யார் எழுதிய நாடகம் என்றால் ஸ்ரீதர் எழுதிய நாடகம் அல்ல, பி எஸ் ராமையா என்ற எழுத்தாளர் எழுதிய நாடகம்தான் போலீஸ்காரன் மகள். ஆம், இந்த திரைப்படத்தில் முத்துராமன் பாலாஜி, முத்துராமனின் தங்கையாக விஜயகுமாரி, விஜயகுமாரிக்கு ஜோடியாக பாலாஜி, எஸ் வி சகஸ்ரநாமம் போலீஸ்காரராக அதாவது விஜயகுமாரியின் தந்தையாக, மற்றும் புஷ்பலதா, நகைச்சுவை நடிகரும் குணச்சித்திர நடிகரும் பாடகருமான ஜே பி சந்திரபாபு. ஆம், மனோரமா மற்றும் பலரும் போலீஸ்காரன் மகள் திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். இந்த பாடல் பி பி ஸ்ரீனிவாசும் எஸ் ஜானகியும் இணைந்து பாடிய பாடல். இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற அத்தனை பாடல்களுமே அருமை சிறப்பு பெற்ற பாடல்கள். இதோ உங்களுக்காக அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு காதல் பாடல்.
1: Mmm.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் போலீஸ்காரன் மகள். 62 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். இதன் இசையமைப்பாளர்கள் மெல்லிசை மன்னர்கள். கண்ணதாசன் எழுதிய பாடலை பி பி ஸ்ரீனிவாசும் எஸ் ஜானகியும் இணைந்து பாடியிருந்தார்கள். நல்லது உறவுகளே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி உங்கள் மனம் கவர்ந்த பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? அந்த காலங்களில் எல்லாம் எத்தனை அற்புதங்கள், அதிசயங்கள், பாடல்கள், ஒலிப்பதிவு எல்லாம் ட்ராக் சிஸ்டம் என்று ஒன்றே இல்லை. பல தடவை ரியர்சல் ஒத்திகை பார்த்து அதன் பின்னர் தான் டேக் போவார்கள். டேக் போகும் பொழுது வாத்திய குழுவில் ஆகட்டும் அல்லது பாடகர்கள் ஆகட்டும் யாராவது ஒருவர் தவறு செய்தாலும் மீண்டும் ஆரம்பத்திலிருந்து பாட வேண்டும். ஆகவே இவ்வளவு கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு நிர்பந்தம் அந்த காலத்தில் இருந்திருக்கின்றது. அதற்கு காரணம் தொழில்நுட்பம் முன்னேறவில்லை என்று சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் அந்த காலத்தில், அதாவது தொழில்நுட்பம் முன்னேறாத அந்த காலத்தில் ஒலிப்பதிவு செய்யப்பட்ட பாடல்களை நாம் எப்படி சொல்லி அழைக்கின்றோம்? காலத்தால் அழியாத கானங்கள் என்று, மயக்கும் பாடல்கள் என்று, மனதை விட்டு நீங்காத பாடல்கள் என்று, தவிட்டாத தேனாமிர்தம் என்று, எப்படியெல்லாம் அந்த பாடல்கள் பாராட்டு பெற்று இன்று வரை புகழ் கொடியில் பறந்து கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சிக்காக நாம் தரும் இந்த பாடல் பி பி ஸ்ரீனிவாசும் எல்லாரீஸ்வரியும் பாடிய பாடல். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நில் கவனி காதலி. 69 வெளியான இந்த கருப்பு வெள்ளை திரைப்படத்தின் கதாநாயகன் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர், கதாநாயகியோ பாரதி. ஆமாம், ரீனா பிலிம்ஸ் நில் கவனி காதலி. 69 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். மெல்லிசை மன்னர் திரைப்படத்தின் இசையமைப்பாளர். இயக்குனர் ஸ்ரீதரின் சகோதரரான சி வி ராஜேந்திரன் திரைப்படத்தின் இயக்குனர். இந்த திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் கோபு. இது ஒரு வெற்றி திரைப்படம்தான். வாலி எழுதிய பாடல், அழகான வரிகள், காதல் பாடல். பாடல் காட்சியில் ஜெய்சங்கரும் பாரதியும். 60களின் தொடக்கத்தில் ஜெய்சங்கரும் பாரதியும் இணைந்து பல திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார்கள். ஜெய்சங்கர் பாரதி கூட்டணி, ஜெய்சங்கர் வாணிஸ்ரீ கூட்டணி, ஜெய்சங்கர் கே ஆர் விஜயா கூட்டணி, ஜெய்சங்கர் ஜெயலலிதா கூட்டணி. இவற்றுக்கு ஒரு தனி மவுசு இருந்த காலம் அது. ஆம், இதோ நில் கவனி காதலி, பி பி ஸ்ரீனிவாஸ், எல்லாரீஸ்வரி, மெல்லிசை மன்னரின் இசையமைப்பில் வாலி எழுதிய பாடல். இப்பொழுது உங்களுக்காக

புது நிலவும் பூச்சரமும் மதுமலரும் மாணிக்கமும் எங்கேயோ பார்த்த முகம் எழுந்தேன் நடந்தாள் மயில்.

நகையோ பகவான் பிறையோ தாரகையோ இருவிழி மேடையில் எழுதிய ஓவியம் புது நிலவோ பூச்சரமோ மதுமலரோ மாணிக்கமோ.

நிழல் போல் குழல்தான் குடை போல் அமைய தளிர்பூங்கொடி போல் இடைதான் அசைய. நிழல் போல் குழல்தான் குடை போல் அமைய தளிர்பூங்கொடி போல் இடைதான் அசைய.

ஹோலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நில் கவனி காதலி பி வி ஸ்ரீனிவாஸ் எல் ஹரீஸ்வரி பாடியது. வாலியின் பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? ஆரம்ப காலங்களில் பார்த்தால் புராண கதைகளை பக்தி கலந்து எடுத்துக்கொண்டிருந்தார்கள், தயாரித்துக் கொண்டிருந்தார்கள், திரையிட்டார்கள். நீண்ட காலமாக பல வருடங்களாக அந்த நிலைமைதான் தொடர்ந்தது. பின்பு சமூக திரைப்படங்கள் உருவாகின. மக்களுக்கு இந்த சரித்திர கதைகள், பக்தி திரைப்படங்கள் இவையெல்லாம் சற்று அலுத்து போக சமூக திரைப்படங்களில் நாட்டம் பிறந்தது, நாட்டம் ஏற்பட்டது. அதனை அப்படியான திரைப்படங்களை, சமூக கருத்துக்களை மையப்படுத்தி எடுக்கப்படும் திரைப்படங்களை ரசிக்க தொடங்கினார்கள். இருந்தாலும் இடைக்கிடை அப்பப்ப இந்த பக்தி திரைப்படங்கள் திரையிடப்படாமல் இருந்ததில்லை. அப்படியாக 70களில் 73ஆம் ஆண்டு பத்மினி பிக்சர்ஸ் சார்பில் அதன் அதிபர் பி ஆர் பந்துலு, அவர் எப்பொழுதும் பிரம்மாண்டத்தை விரும்பும் ஒரு தயாரிப்பாளர், இயக்குனர், ஒரு நடிகர். எப்பொழுதுமே நீங்கள் பார்த்தால் தெரியும், அவருடைய திரைப்படங்கள் பிரம்மாண்டம், அதற்கு பஞ்சமே இருக்காது. பிரம்மாண்டமான செட் அமைப்புகள், அதிக பொருட்செலவு என்று. ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆகட்டும், ஒரு கர்ணன் ஆகட்டும், ஒரு ஆயிரத்தில் ஒருவன் ஆகட்டும், இப்படி நீங்கள் எடுத்து பார்த்தால் அந்த திரைப்படங்கள் பிரம்மாண்டத்தின் உச்சியை தொட்டிருக்கும். அதிக பொருட்செலவை அந்த திரைப்படங்கள் தயாரிப்பதற்கு அதிக பொருளை, அதிக பணத்தை செலவழித்திருப்பார் அந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர். சொந்த பணமாகவும் இருக்கலாம், கடன்பட்டு தயாரித்திருக்கலாம், அது வேறு விடயம். இப்பொழுது எல்லாம் சங்கர் என்று ஒரு இயக்குனர் எப்பொழுதும் பிரம்மாண்டத்தை விரும்புவதைப் போல, பி ஆர் பந்துலு அப்படியான ஒரு பிரம்மாண்டத்தை விரும்பக்கூடிய ஒரு இயக்குனராக, தயாரிப்பாளராக ஜொலித்தவர். சிவாஜி எம்ஜிஆரின் திரைப்படங்கள் அப்படித்தான், அவருடைய திரைப்படங்கள். அப்படியாக 73இல் வந்தது ஒரு திரைப்படம் திரையிடப்பட்டது, கங்கா கௌரி என்ற பெயரில். பி ஆர் பந்துலு தயாரித்து திரைப்படத்தை இயக்கியிருந்தார். இது கண்ணதாசன் எழுதிய பாடல், மெல்லிசை மன்னரின் இசையமைப்பு, திரைப்படத்தின் சிறப்பம்சம். பி பி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகி பாடியது. இந்த திரைப்படத்தில், இந்த கங்கா கௌரி திரைப்படத்தில் ஜெமினி கணேசன் சிவனாக, ஜெயலலிதா கங்காவாக, ஜெயந்தி கௌரியாக மற்றும் தாட்சாயணியாக, ஷோ நாரத முனிவராக. நாரதர் என்று சொல்லுவார்கள், நாரதரும் ஒரு முனிவர்தான். ஓஏ கே தேவர் என்று ஒரு நடிகர் இருந்தார், மிகவும் கம்பீரமான ஒரு தோற்றம் கொண்ட ஒரு நடிகர், குரலும் கம்பீரமாக இருக்கும். அவர் சனீஸ்வரனாக நடித்திருப்பார். சிவகுமார் நாராயணன் ஆக நடித்திருக்க, குமாரி பத்மினி என்ற ஒரு நடிகை இருந்தார், இப்பொழுது உயிருடன் இல்லை, தற்கொலை செய்து கொண்டார். 70களில் பல திரைப்படங்களில் சிவகுமாருக்கு ஜோடியாக நடித்தவர். இதிலே, இந்த திரைப்படத்திலே நாரதரின் இன்னொரு உருவமாக, இன்னொரு பிறப்பாக வருவார் குமாரி பத்மினி. இந்த பாடல் காட்சியில் சிவகுமாரும் குமாரி பத்மினியும். ஏற்கனவே கன்னட மொழியில் 67இல் வெளியானது கங்கே கௌரி, அதிலே கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமாரும் பாரதியும் லீலாவதியும் இணைந்து நடித்திருந்தார்கள். தமிழில் ஜெமினி கணேசன், ஜெயலலிதா, ஜெயந்தி நடித்ததைப் போல அங்கே ராஜ்குமார், பாரதி, லீலாவதி. அந்த கன்னட திரைப்படத்தின் இசையமைப்பாளர் பந்துலுவின் அந்த காலத்து ஆஸ்தான இசையமைப்பாளரான டி ஜி லிங்கப்பா.
நீங்கள் எடுத்து பார்த்தால் தெரியும். ஏவிஎம்மின் ஆஸ்தான இசையமைப்பாளராக இருந்தவர். உங்களுக்கு தெரியும், பல தடவை கூறியிருக்கின்றேன், ஆர் சுதர்சனம் மாஸ்டர். மெல்லிசை மாமணி வி குமார், கே பாலச்சந்தர் இயக்கிய ஆரம்பகாலத்து திரைப்படங்களின் ஆஸ்தான இசையமைப்பாளர். அதேபோல டி ஜி லிங்கப்பா, அதாவது டி கோவிந்தராஜுலு நாயுடு என்று ஒரு இசையமைப்பாளர் இருந்தார். உங்களில் சிலர் அறிந்திருக்கலாம் டி கோவிந்தராஜுலு நாயுடு. இந்த நாயுடு என்று சொல்வதெல்லாம் இந்தியாவில் அப்படித்தான், அவர்களுடைய அந்த பரம்பரையை குறிக்கும் சொல். தேவர், நாயுடு, உடையர், கவுண்டர், இப்படியாகத்தான் அவர்கள் கூறுவார்கள். இப்பொழுது இலங்கையில் இருக்குமே செட்டியார், அப்படி டி ஜி லிங்கப்பா தான் கோவிந்தராஜுலு, டி கோவிந்தராஜுலு நாயுடு என்ற இசையமைப்பாளரின் மகன் டி ஜி லிங்கப்பா. இருவருமே நல்ல இசையமைப்பாளர்கள். கோவிந்தராஜுலு நாயுடு இசையமைத்ததை விட தமிழில் டி ஜி லிங்கப்பா அதிக திரைப்படங்களுக்கு இசையமைத்திருக்கின்றார். அந்த பந்துலுவின் திரைப்படங்களின் ஆஸ்தான இசையமைப்பாளராக இருந்தவர் டி ஜி லிங்கப்பா. ஆம், நீங்கள் யோசிக்கலாம் டி ஜி லிங்கப்பாவின் தந்தையான டி கோவிந்தராஜுலு நாயுடு எந்த திரைப்படங்களுக்கு இசையமைத்தவர் என்று. எம்ஜிஆர் வைஜந்தி மாலா நடித்த திரைப்படம் பக்தா திருடன் 60 வெளியானது, அந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர். அந்தமான் கைதி என்று ஒரு திரைப்படம் இருக்கின்றது, அந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர். கழ்வனின் காதலி என்று சிவாஜியின் திரைப்படம் இருக்கின்றது, பானுமதி நடித்தது, அதற்கு இசையமைத்தவர் டி கோவிந்தராஜுலு நாயுடு. அவருடைய மகன் தான் டி ஜி லிங்கப்பா. சரி, பி பி ஸ்ரீனிவாஸ், எஸ் ஜானகி பாடிய இந்த பாடல் காட்சியில் சிவகுமாரும் குமாரி பத்மினியும். இந்த திரைப்படத்தில் அந்த செட் அமைப்புகள், அலங்காரம், ஆடை அணிகலன்கள், இவற்றுக்கெல்லாம் பஞ்சமே இருக்காது. அற்புதமான ஈஸ்மன் கலர், முழு நீள ஈஸ்மன் கலர் என்று கூறுவார்கள். முழுமையான ஈஸ்மன் கலர் திரைப்படம். இப்பொழுதும் பாடலை கேட்கலாம்.

இந்த பாடல் கரகர பிரியா என்ற ராகத்தில் மெல்லிச மன்னர் இசையமைத்தது. அந்தரங்கம் நான் அறி